0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: இதோட பெஸ்ட் என்டர்டைன்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

காற்று உன் காலடியை நான் தேடி, கண்ணே நான் காத்திருந்தேன் கண்மூடி.

0: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது காலை 6 மணி.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். மனித வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் என்கின்ற இரண்டு விதமான உணர்வுகளும் எதிர்படுகின்ற ஒரு கலவையாகத்தான் அமைந்திருக்கிறது. நமக்கு இன்பத்தை மட்டும்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தாலும் கூட வாழ்க்கையின் நிஜமான தன்மை இரண்டையும் கலந்துதான் நம் முன்னால் நிறுத்துகிறது. இது மனிதர்களுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று பல உளவியல் ஆராய்ச்சியாளர்கள், தத்துவவாதிகள் மிக ஆழமாக ஆய்வு செய்து தங்களுடைய கருத்துக்களை நமக்கு போதனைகளாக பதிவு செய்திருக்கிறார்கள். தத்துவ ஞானி மார்க்கஸ் அரீலியஸ் அவர்கள் அந்த அடிப்படையிலே சொல்கிறார், மனித மனமானது மகிழ்ச்சியை எதிர்கொள்ளும் போதோ அல்லது வலியை எதிர்கொள்ளும் போதோ தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறது என்கிறார். மகிழ்ச்சி வலி இரண்டுமே எதிரெதிரானவை. நாம் எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்த விதத்திலே நடக்கும் போது மனம் உணர்கின்ற உணர்வு மகிழ்ச்சி. நமக்கு ஏமாற்றம் ஏற்படும் போது, தோல்வி ஏற்படும் போது, ஏதேனும் பிரச்சனையை நெருக்கடியை நாம் சந்திக்கும் போது நமக்கு ஏற்படுவது வலி. இந்த இரண்டுமே மனதின் தரத்தை தாழ்த்துகின்றன என்றவர் சொல்வது எதை உணர்த்துகிறது? இந்த இரண்டினாலும் நாம் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுகிறோம். அந்த பாதிப்பு நம்ம இயல்பு நிலையிலிருந்து அதிகமாக தடுமாற செய்கிறது. உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி வந்து விட்டார், நீங்கள் எதிர்பார்த்தது போல வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது என்றால் உடனே நாம் கொஞ்சம் ஆணவம் கொள்கிறோம், மற்றவர்களை நம்மை விட தாழ்வாக நினைக்கிறோம், நடத்துகிறோம். அப்படி என்றால் மகிழ்ச்சியும் கூட உங்களை தவறாக தடுமாற வைக்கிறது. அதுபோல வலி என்று ஒன்று வரும் பொழுது, அதாவது பிரச்சனையோ சங்கடமோ சவாலோ ஏதோ ஒரு வாழ்க்கையின் இடர்பாடு உங்களை பெரிதும் பாதிக்கும் போது, அதனால் உடலளவிலே மனதளவிலே நீங்கள் வலியை எதிர்கொள்ளும் போதும் தடுமாறி போகிறீர்கள். உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பிற்கான காரணத்தை மற்றவர்கள் மீது சுமத்துகிறீர்கள், மற்றவர்களை குறை கூறுகிறீர்கள். உங்களுக்கு சமமான பாதிப்பை மற்றவர்களும் எதிர்கொள்ள வேண்டும் என்று தீய வழியிலே மனம் சிந்திக்க அதன்படி செயல்பட துவங்கி விடுகிறீர்கள் இல்லையா? இந்த இரண்டுமே மனதின் தரத்தை தாழ்த்துகின்றன. மனம் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய மனம் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதனாலே தடுமாறாத ஒன்றாக, தடம் மாறாத ஒன்றாக, மிக பக்குவமான நிலையிலே அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய ஒன்றாக, இரண்டையுமே சமமாக நோக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையிலே நமக்கு சிறந்த நாளாக அமையும். இல்லை என்றால் வருகின்ற மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி நம்மை பாதிக்க செய்து கொண்டே இருந்தால், நம் தரத்தை தாழ்த்தி கொண்டே இருந்தால் எப்படி நாம் உயர்வது இல்லையா? ஆகவே மனமானது இன்ப துன்பத்தை சமமாக நோக்குகின்ற ஒரு பக்குவமான மனநிலையோடு நாம் இந்த தினத்தை எதிர்கொண்டால் நிச்சயம் இந்த நாளும், அப்படி நாம் எதிர்கொள்ளுகின்ற எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாகவே அமையும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: டேய், அண்ணா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
3: தமிழ் FM தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. வழி தெரியாத, இதுவரைக்கும் நீங்கள் பயணப்படாத ஒரு ஊருக்கு நீங்கள் பயணம் செய்து போய்கொண்டிருக்கிறீர்கள். அப்போது உங்களுக்கு வழித்துணையாக வருகின்ற ஒரு மனிதர், நீங்கள் போக வேண்டிய ஊருக்கு வழி தெரிந்த மனிதராக, அதன் மூலமாக உங்களை வழிநடத்தி செல்லுகின்ற மனிதராக இருந்தால், அவருடைய துணையின் கொண்டு நீங்கள் மிக சுலபமாக உங்கள் பயணத்தை மேற்கொள்ள முடியும். அதன் மூலமாக நீங்கள் நினைத்த ஊருக்கு போய் சேரவும் முடியும், எந்த விதமான சிக்கலும் இல்லாமல். அதே நேரத்தில் உங்களுக்கு துணையாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுகின்ற ஒரு மனிதர் உங்களைப் போலவே அந்த ஊருக்கு வழி தெரியாத ஒருவராக இருந்தால், தவறான வழியை காட்டி அதுதான் அந்த ஊருக்கு போகின்ற வழி என்று உங்களை குழப்பி வழி தவற செய்யக்கூடியவராக இருந்தால் என்ன நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அந்த போலத்தான் வாழ்க்கையிலே அடுத்தனுடைய என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது. உண்மையில் வாழ்க்கை என்பது பாதை தெரியாத ஒரு பயணம்தான். அப்படிப்பட்ட பயணத்தில் நல்ல மனிதர்கள், நம் மீது அக்கறை கொண்ட மனிதர்கள், நமக்கு உதவக்கூடிய மனிதர்கள், நல்ல திறமையுடைய மனிதர்கள், அதன் மூலமாக நமக்கு துணை நிற்கக்கூடிய மனிதர்கள், நாம் தவறு செய்தாலும் அக்கறையோடு அதை திருத்தக்கூடிய மனிதர்கள், நாம் நன்மை செய்தால் அதை பாராட்டி ஊக்கப்படுத்துகின்ற மனிதர்கள், இப்படிப்பட்டவர்களை நமக்கு வழித்துணையாக வாழ்க்கையில் வைத்துக் கொண்டார். உறவினர்களாக, நண்பர்களாக அமைத்துக் கொண்டால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை பயணம் சிறக்கும். அது அடைய வேண்டிய பெருமை என்கிற நிலையை, புகழ் என்கிற நிலையை கண்டிப்பாக சென்றடையும். அதுவே பிரச்சனைக்குரிய மனிதர்கள், நம்மை போலியாக பாராட்டி தவறாக வழிநடத்துகின்ற மனிதர்கள், நமக்கு இன்னலை இடர்பாட்டை தரக்கூடிய மனிதர்கள், நம்மை பயன்படுத்தி கொண்டு தான் மட்டுமே நலம்பாட நினைக்கின்ற சுயநலமான மனிதர்கள், இவர்களையெல்லாம் நண்பர்களாக, உறவினர்களாக, நமக்கு இணக்கமானவர்களாக நாம் அனுமதிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பயணம் நமக்கு சுகமான ஒன்றாக, நலம் நிறைந்த ஒன்றாக அமைவதற்கு இல்லை. இதை நாம் மிக கவனமாக வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். எத்தனையோ மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள், அதிலே நமக்கானவர்கள் யார் என்பதை நாம் தேர்ந்தெடுப்பது மிக மிக அவசியம். நல்லோரை காண்பதும் நன்றே என்று சொன்ன ஔவையார், தீயோரை காண்பதும் தீதே என்று மிக தீவிரமாக நமக்கு போதிக்கிறார். அதை எப்போதுமே நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டு மிக கவனமாக நல்ல மனிதர்களோடு நம்முடைய சுற்றத்தை நட்பை அமைத்துக் கொள்வது எப்போதுமே நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை சேர்க்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: கமிங்
0: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட் நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்

89.4 தமிழ்ப்பம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. மே மாதம் 6ஆம் தேதியான இதே நாள்ல கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான பல துவக்கங்கள் பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம். 1733 உலகத்திலேயே சர்வதேச அளவிலே முதன் முதலாக நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டி மெரில்போர்ன் அப்படிங்கிற இடத்துல ஜேம்ஸ் ஃபிக்ஸ் அகாடமி ஆம்பி தியேட்டர் அப்படிங்கிற ஒரு அரங்கத்தில், லண்டன்ல இருக்கக்கூடிய இடம் இது. இங்கதான் முதன் முதலாக அந்த போட்டி நடைபெற்றது. உள்ளூர் ஆட்டக்காரராக இருந்த பாப் விட்டேக்கர் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் கூட வெனிஸ் நகரத்திலிருந்து வந்திருந்த படகோட்டி டிட்டோ டி கார்னி அப்படிங்கிறவர், இந்த ரெண்டு பேரும் மிக கடினமாக மோதினார்கள். இந்த குத்துச்சண்டை போட்டியினுடைய முடிவில் உள்ளூர் வீரரான பாப் விட்டேக்கர் அவர்கள் வெற்றி பெற்றார். அதே போல 1837 அமெரிக்காவைச் சேர்ந்த இரும்பு பொருட்களை செய்யக்கூடிய கலைஞரான ஜான் டியர் அவர்கள், அதுவரை மரத்தினாலே தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த கலப்பைகளை முதன் முதலாக எஃகு என்கிற உறுதியான உலோகத்தை கொண்டு தயாரித்தார். விவசாயிகளுக்கு இது பெருமளவிலே உதவி செய்யக்கூடியதாக இருந்தது. மிக கடினமான மண்ணை கூட எளிதாக கிளறி எடுக்கக்கூடியதாகவும், வயல் பரப்பிலே இருந்த தாவரங்கள் செடி கொடிகளை எல்லாம் விரைவாக வெளியேற்றக்கூடியதாகவும் எஃகினாலே தயாரான இந்த கூரான கலப்பை அமைந்தது விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை அந்நாளிலே கொடுத்ததாக சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு பெரும் நன்மையை விவசாய உலகத்திற்கு உண்டு பண்ணி தந்த ஒரு மிகச்சிறந்த துவக்கமாக இந்த கண்டுபிடிப்பு அமைந்தது. 1851 இதே நாளில் தான் லைனஸ் எல் ஜூனியர் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பாளர் சிலிண்டர் லாக் என்கிற ஒரு பூட்டினை கண்டுபிடிக்கிறார். ஏல் அவர்கள் பூட்டு தயாரிப்பு துறையிலே மிக மும்மரமாக ஈடுபட்டு தன்னுடைய படைப்பாற்றலாலே பல புதிய புதிய படைப்புகளை கொடுத்தவர். இன்றைக்கு நாம் பெரிதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த சிலிண்டர் லாக் அப்படிங்கிற ஒரு முறை. நம்முடைய வீடுகளில் கதவுகளில் முன்னும் பின்னுமாக பயன்படக்கூடிய வகையிலே உருளையான ஒரு பூட்டு கதவுகளிலே பொருத்தப்படும். அதாவது உட்புறம் இருந்தும் அந்த பூட்டை நீங்கள் பயன்படுத்த முடியும், கதவினுடைய அந்த பக்கத்திலிருந்தும் அந்த பூட்டை பயன்படுத்த முடியும். அதற்கேற்ற வகையிலே பின் டம்ளர் என்கிற முறை கொண்டு அது தயாரிக்கப்பட்டது. நீக்கமர இன்றைக்கு உலகம் முழுவதும் பல இடங்களிலே பயன்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. முதன் முதலாக லைனஸ் எல் ஜூனியர் அவர்களாலே அது கண்டறியப்பட்டு அதற்கான காப்புரிமை பெறப்பட்ட தினம் இன்றைய தினம். இப்படி பல உபயோகமான துவக்கங்கள் இன்றைய தினத்திலே அநேகம் நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அர்த்தமுடைய பல ஆரம்பங்களை இந்த தினம் அமைத்துக் கொடுக்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. மைக்கேல் ஏஞ்சலோ அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் திறமை வளராமல் போவதற்கு எது காரணம் தெரியுமா? உங்களால் எட்ட முடிந்த இலக்குகளை மட்டுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அமைத்துக் கொள்வதுதான். உங்கள் உயரத்தை காட்டிலும் குறைவான உயரத்திலே. இங்கே உயரம் என்று அவர் சொல்வது நம் உடலின் அளவல்ல, நம் திறமையின் அளவு, நம்முடைய ஆற்றலின் அளவு, நம்முடைய சிந்தனையின் அளவு. அதன் உயரத்தை காட்டிலும் குறைவான தாழ்வான நிலையில் இருக்கக்கூடிய இலக்குகள் என்பது எப்படி உங்கள் உயரத்தை அதிகப்படுத்தும், அதாவது உங்கள் அறிவை, ஆற்றலை, திறமையை அதிகப்படுத்தும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது, உயரத்தில் இருக்கிறது, அதை எட்டி பிடிக்க வேண்டும் எனும்போதுதான் நம்முடைய உயரத்தை நாம் அதிகரித்துக் கொள்ள முடியும். கை கட்டிய தூரத்தில் இருக்கின்ற பொருளை எடுக்க நாம் ஏணியை கொண்டு வந்து நம்முடைய உயரத்தை அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்கோ உயரத்தில் இருக்கின்ற ஒரு பொருளை எடுப்பதற்குத்தான் எப்படி நாம் உயர்ந்து நிற்பது என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கும், அதற்காக திட்டமிட வேண்டியிருக்கும், அதை செயல்படுத்த வேண்டியிருக்கும், நாம் உயர்ந்து நின்று அந்த பொருளை எடுக்க வேண்டியிருக்கும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற வாக்கியத்திற்கு இணங்க நம்முடைய லட்சியங்கள் மிக உன்னதமானவையாக, இன்னும் நம்முடைய திறமையை வளர்த்து கொண்டால்தான், இன்னும் நம்முடைய அறிவை விசாலமாக்கி கொண்டால்தான், இன்னும் நம்முடைய அனுபவத்தை அதிகப்படுத்தி கொண்டால் மட்டுமே அந்த லட்சியத்தை அடைய முடியும் என்கின்ற உன்னதமான நோக்கங்களை நாம் நிர்ணயித்துக் கொள்ளும் போதுதான் அதை எட்டி பிடிப்பதற்காகவாவது நாம் இன்னும் அதிகமாக தீவிரமாக முயற்சி செய்வோம். அப்படி ஒரு நாள் அந்த முயற்சியின் பலனாக நாம் நினைத்த அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றி காட்டும் போது இயல்பாகவே எல்லோரும் வியந்து பார்க்கின்ற அளவிற்கு நம்முடைய அறிவும் ஆற்றலும் உயர்ந்து நிற்கும். அப்படி நம்முடைய செயலின் திறத்தை, நம்முடைய உயர்ந்த நோக்கங்களை நோக்கி நீட்டித்து அதன் விளைவாக மிகப்பெரிய சாதனை சிகரங்களை நாம் எட்டி பிடிக்கின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: மார்னிங், குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:07 ஆகுது இங்க யுஏல. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? 6 ஆயிடுச்சு அண்ட் இட் இஸ் அ புதன்கிழமை. டுடே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற மாதிரி ஒரு புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் எந்த ஒரு நாளுமே கிடைக்காதுங்க. நாட் ஜஸ்ட் புதன்கிழமை, எல்லா நாளுமே வந்து நமக்கு வந்து கோல்டை விட பெரிய ஒரு கிஃப்ட் தான் இல்லையா? ஒரு நாளும் வந்து நம்ம கண் விழிச்சு இதோ பாருங்க, உங்கள்ட்ட நான் பேச பேச சூரியன் அப்படியே என் கண்ணில் அடிச்சிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு டேயை நம்ம பார்க்கறது, ஒரு ஹோல் டே நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தானே. ஸோ அப்படி நினச்சிட்டு கிடைக்கிற ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ப்ரெஷியஸான விஷயமா பார்த்து நம்ம முன்னோக்கி போவோம், சரியா? அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு இந்த வாரம்லாம்? எனக்கு என்னமோ இந்த வாரம் பயங்கர ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல். நேற்றுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ எனக்கு ஏதோ ஒரு வென்ஸ்டே ஃபீலு, தேர்ஸ்டே ஃபீல் வந்தாச்சு. அப்புறம் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஓ, இன்னைக்கு தான் புதன்கிழமே ஆகியிருக்கா அப்படிங்கிற மாதிரி. என்ன ரீசன்னாலும் தெரியல, நியாயமாக பார்த்தா இந்த வாரம் பயங்கர ஒரு பரபரப்பான ஒரு வாரம் தான். ஃபாஸ்ட்டாக டைம் போகிற மாதிரி இருக்கணும். ஆனால் எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு தெரியல. பட் இட்ஸ் ஓகே, இந்த மாதம் ஆரம்பித்து 6 தான் முடிஞ்சிருக்கு, புதன்கிழமை தான் வந்திருக்கு. லைட்டாக ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு தோணும்போது பரவாயில்ல அப்படின்ற அந்த ஒரு ஃபீல். என்னன்னு தெரியல, ஃபாஸ்ட்டாக வந்து டேஸ் போச்சுன்னா நமக்கு வந்து லைட்டாக அது ஒரு ஆங்ஸைட்டியை கொடுத்துருது எப்போவுமே இல்லையா? எனக்கு அப்படி தான், நான் பார்க்குற நிறைய பேருக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் இந்த வாரம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் நிலா பார்த்தீங்களா நீங்கள்? இந்த சித்ரா பௌர்ணமி இப்போ தானே முடிஞ்சது. அதுக்கப்புறமா இப்போ காலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சூரியன், இன்னொரு பக்கம் சந்திரன் அப்படிங்கிற மாதிரி நிலவும் இருக்குது, சூரியனும் இருக்குது, ரெண்டு சைடில் இன்றைக்கி நான் காலைல பார்த்தேன். அதனால் நாளைக்கு மார்னிங்கும் பாருங்கள், இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி சன், அப்புறம் மூன், அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஒரு வழியாக ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்தாச்சு. உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நான். அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரிமோட் லேர்னிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த காரணத்தினால நான் வர டைமில் அட்லீஸ்ட் எனக்கு டிராஃபிக் வந்து பெருசாக இருக்கிறதுல லிஃப்ட்டும் சீக்கிரம் கிடச்சிருது. ஸ்கூல் பஸ் பின்னாடி நின்று நின்று வர வேண்டிய அந்த ஒரு நிலைமை இல்லைங்கிறதுனால பரவாயில்லையா இருக்குது இந்த வாரம். உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு? வீட்டில் பசங்கள்லாம் எப்படி படிக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க? ஏன்னா ஓவர் நைட் இப்படி ரிமோட் லேர்னிங்க்கு ஷிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் குவாய்ட் அ பிக் சேலஞ்ச் இல்லையா? ஏன்னா வீட்டில் யாரும் இல்லைன்னா பசங்களை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஆட்களை வந்து அரேஞ்ச் பண்ணணும், இல்லை யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கணும், யாராவது வீட்டில் இருக்காங்கன்னா பரவாயில்ல ஒருத்தர் வந்து லீவ் சொல்லணும், இந்த மாதிரி எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும்ல. பட் எல்லாத்தையும் தாண்டி 3 கடந்து போயாச்சு. அண்ட் வெள்ளிக்கிழமை வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த டிஸ்டன்ஸ் லேர்னிங். அண்ட் லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் திஸ் இஸ் டெம்பரரி. அண்ட் மண்டேலேருந்து நீங்கள் பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நிம்மதியாக வேலையை பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை திருப்பி வரணுங்கிற அந்த ஒரு ஹோப்போட தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் ஃபார் தி பெஸ்ட், சரியா? அண்ட் இன்னைக்கு புதன்கிழமை இல்லையா, ஸோ இன்னைக்கு லாயர் மகாதேவா வருவார் லீகலாக. ஆனால் என்னன்னா ஒரு குட்டி சேஞ்ச், ஓகே? 10:00 to 11:00 நீங்கள் இன்னைக்கு லீகலாக கேட்க போறீங்க. அண்ட் 9:00 to 10:00 நீங்கள் மறக்காம கேட்கணும், பிகாஸ் நம்ம கூட வந்து ஆயுர்வீட் ஆயுர்வேதாலேருந்து டாக்டர் கீதா சிதானந்தன் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ ஆயுர்வேதா வந்து எவ்வளோ முக்கியம் நம்மளுடைய லைஃபுக்குங்கிறத வந்து அவங்க அப்பப்போ சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த வகையில் ஷீஸ் கோனா ஜாயின் டுடே 9 to 10 அண்ட் 10 to 11 வந்து லீகலாக இருக்கு போது. ஓகே, இதுதான் வந்து இன்னைக்கு பிளான். நீங்க வந்து எங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர் எங்க இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, வாட் இஸ் ஹேப்பனிங், எனக்கு மெசேஜ் வழியாக சொல்லுவீங்களா? இன்ஸ்டாகிராம் மெசேஜ் வழியா RJ கீர்த்தனாங்கிற என்னோட பேஜ்ல KIRTHANA தான் ஸ்பெல்லிங், இன்பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ட்டு. அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் ரெண்டு பியூட்டிஃபுல் சாங்ஸ் நம்ம ஸ்ரீராமுடைய வாய்ஸ்ல, முதல் நீ முடிவும் நீ படத்துல இருந்தும் டக்கர் படத்துல இருந்தும் கேட்கலாமா? குட் மார்னிங்.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: say it's just everything about her. No, it's not her face. It's beyond that.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
2: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
3: மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fast Link Services. One stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.
10: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: தானே என் பொன் வசந்தம்ல இருந்து காற்றை குஞ்சும் பாட்டு, 90s நாட் அவுட்ல சோனியா சோனியா, அப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல சஹானான்னு சொல்லி வரிசையா மூணு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பட் பிஃபோர் தட்,
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: கடந்த சில மாசங்களாவே நம்ம மம்சார் கார்னிஷ், மம்சார் பீச் ஏரியால நிறைய இந்த டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்தது ஞாபகம் இருக்கா? ஃபைனலி இட்ஸ் ஆல் டன் அண்ட் ஓபன் ஃபார் பப்ளிக் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 500 மில்லியன் திரும் செலவு பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான அப்கிரேடேஷன் ஒர்க் இங்க பண்ணியிருக்காங்க. மம்சாரை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து எப்படி சொல்றது, ஒரு கம்ஃபர்ட் பிளேஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப அதிகமா கூட்டம்லாம் இருக்காது, அது வந்து பீச் ஃபீலே நமக்கு வராது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே கூட்டு போனப்ப என்னது இது பீச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அலைகள்லாம் எதுவுமே இல்லாத ஒரு காம் அண்ட் குவாய்டான நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்பேஸ் அது இல்லையா? ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ மேசிவான அந்த ரீடெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாத்தையும் முடிஞ்சு இப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, நைட் பீச்சாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ளோட்டிங் வாக்வே, அப்புறம் வந்து பேடல் கோட்னு சொல்லி நிறைய அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த பீச் ஏரியா வந்து ரெண்டு டிவைட் பண்ணியிருக்காங்களாமா, தி அல் மம்சார் லகூன் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அது வந்து 2.75 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்ல 300 மீட்டர்ஸ்க்கு நைட் ஸ்விமிங் பீச் ஃபெசிலிட்டி அங்கே பண்ணியிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு, ஜிம் இருக்கு, வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஜோன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து நீங்க அங்கே வந்து வாலிபால், ஃபுட்பால், பேடில், ஜெட்ஸ்கி இதெல்லாம் விளையாடலாம், நீங்க ஜாலியாக அங்கே பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து மம்சார் கார்னிஷ்ங்கிறத இன்னொரு சைடாக பிரிச்சிருக்காங்க. இது வந்து 1.25 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு ப்ரைவேட்டாக நீங்க நல்ல ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொன்று, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் 24/7 விமன் ஓன்லி பீச்சும் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. ஒரு ஃபென்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக அங்கே பில்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அங்கேயும் வந்து இந்த ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்க போது, ஆர்ட் வாக்வேஸ் இருக்க போது, சீசனல் இவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காக இவெண்ட் ஸ்பேசஸ் இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, இங்கே வந்து எக்ஸ்டெண்டட் வாக்கிங் அண்ட் சைக்கிளிங் ட்ராக்கும் அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால ஐ ஜஸ்ட் கான்ட் வெயிட் டு கோ அண்ட் சி. ஆனால் என்ன, இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு, மேபி இந்த பிளசன்ட் வெதர் இருக்கிற ஒரு ஃபியூ டேஸுக்கு நம்ம வந்து வீக்கெண்ட்ஸில் ப்ராபப்ளி ஈவினிங் டைம்ஸில் போய் பார்த்தோம்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால நெக்ஸ்ட் டைம் வந்து எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், ஒரு நெக்ஸ்ட் இப்போ கமிங் வீக்கெண்டுக்கு எங்கே போகலாம், என்ன பண்ணலாம்னு யோசிச்சு Why not? Mamzar open maniach.
1: UAE update. Brought to you by ABC Cargo and Courier. Number one in GCC.
2: Mercel Morning. Brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest-free EMI pay panni. Trichyoda prime spot la plot book pannunga. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app vuliya uruka panamanupi. Jet or dashing car. Varam durum gold coins. Melum dinamum 1000 dirhams cash velum vai pay piringal.
1: And Gulf Medical University. Thumbai International Pathway Medical Program. Affordable fees. World-class education. Global career opportunity order. International Medical Degree secure pannunga.

கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: brought to you by Basha by Biryani. Tamil 89.4.
1: We'll be back after a short commercial break. உங்க dream luxury car தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் ஜூன் 14. TNC அப்ளை. உடனே அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
2: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
3: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.
4: Traffic update. Traffic update.
3: Brought to you by Jetor. Verum 9680 monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
5: 311ல நான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்க்கும்பொழுது, இல்லை ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி நான் பார்க்கும்போது, 4-5 கிராஷ் வந்து பேக் டு பேக் இருந்தது ஹோல் ஸ்ட்ரெச் ஆஃப் 311ல. இங்கே தான் அங்கே தான் நான் சொல்லி உங்களுக்கு ப்ரோஜனமே கிடையாது. நீங்கள் ஷார்ஜா துபாய் வந்துட்டுருக்கீங்கன்னா வழி நெடுக ஒரு 4-5 கிராஷஸ் வந்து நான் பார்த்தேன் அன்டில் இந்த முகேஷ்னா வரைக்கும். அதில் வந்து ஒரு 3 கிராஷஸ் வந்து கிளியரான மாதிரி இருக்குது, ஆனால் இப்போ 2 வந்து அப்படியே இருக்கிறது எனக்கு தெரியுது. அதனால செம்ம டிராஃபிக்காக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. பொறுமையாக நீங்கள் வரத்தான் வேணும். ஷார்ஜா ரிங் ரோட்லேயும் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது, 611லேயும் டிராஃபிக் இருக்குது. லைக் ரெகுலராக எங்கெல்லாம் இருக்குமோ அங்கே எல்லாமே டிராஃபிக் இருக்குது. இன்சைட் கிசேஸ், அதுக்கப்புறம் இந்த அல்நாதா சைடில் இருக்கக்கூடிய அந்த ரோட்ஸ், அல்நாதா ரோட், பேரூட் ஸ்ட்ரீட்டு, அங்கே இங்கே E11 சொல்லி எல்லா இடங்களையும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அன்யூஷுவல்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ராசல்கூர் ரோட்லேயும் டிராஃபிக் இருக்குது. சரியா, வேறு ஏதாவது அன்யூஷுவலாக டிராஃபிக் இருக்குன்னா எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம், 800-8940 கால் பண்ணி. சரியா, பட் அதர்வைஸ் நிறைய இடங்களில் டிராஃபிக் இருக்கு தான் செய்யுது. பொறுமையாக டிரைவ் பண்ணுங்க.
4: Traffic update. Traffic
3: update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holdings.

0: இன்ஸ்டாகிராம்ல சரவணகுமார் மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. மை ஃப்ரெண்ட் அருண், ஹீஸ் ஃப்ரம் கேரளா, ஹி வாண்ட்ஸ் டு டெல் யூ தட் ஹி ஆல்வேஸ் லிசன்ஸ் டு யுவர் ரேடியோ அண்ட் ஹீஸ் யுவர் ஃபேன் அப்படின்ட்டு. தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஸோ மச். நீங்க நம்மளோட ரேடியோ வந்து டெய்லி கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் லாட். அதுக்கப்புறம் வாட்ஸன், அப்புறம் முருகேசன், குமார் ஃப்ரம் ஜப்பான், ரவிசங்கர், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, குட் மார்னிங் மெசேஜஸ். சத்யா விநாயக் வந்து மெசேஜ் அனுப்புறாங்க, குட் மார்னிங் அக்கா அப்படின்ட்டு. ஆக்சுவலி அவரோட சில மெசேஜஸ் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கேன். இப்போதான் வந்து ஓப்பன் பண்ணி நான் பார்க்கும்பொழுது அவருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஜானுவரியில் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்திருக்காரு. ஓ மை காட், இப்போ தான் நான் பார்க்குறேன் அந்த மெசேஜை. விஷிங் யூ அ வெரி ஹாப்பி மேரி லைஃப். பரவாயில்ல, ஜானுக்கும் மேக்கும் வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது இல்லையா, இப்போ தான் நீங்கள் நியூலி வெஜ்ஜாக இருப்பீங்க. ஸோ யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். டிராஃபிக் இருக்குது அப்படின்னு வேறு மெசேஜ் பண்ணியிருக்காரு. டிராஃபிக் ஃப்ரம் ராசல்ஹைமா டுவர்ட் ஷார்ஜா. ஓகே, ஸோ ராசல்ஹைமா டு ஷார்ஜாவும் இப்போது டிராஃபிக்காக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லா பக்கமும் டிராஃபிக்காக இருக்குது, என்ன பண்ணுறது, இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னா, அந்தந்த எமிரேட்டினுடைய ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியும் ரோடு விரிவாக்கம் பண்ணுறது ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் மக்கள் தொகையும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது டிராஃபிக். அதுக்காக தான் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்களால் இன்கேஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ தேட். அடுத்து கோல்ட் லைன் வருது, ப்ளூ லைன் வருது. நம்ம நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம், மெத்தியாதிரையிலோட பேசஞ்சர் சர்வீஸ் வேறு ஆரம்பிக்க போகிறாங்க இந்த வருஷம். அதனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இட் இஸ் வெல் கனெக்டட். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்த முடிஞ்சதுன்னா பண்ணுவீங்களாம், சரியா? ஓகே, யாருக்கு மனசு தொட்ட மெட்டுப்பாட்டு வேணும், 800-8940 கால் பண்ணி நல்ல ஒரு பாட்டாக கேட்டிங்கன்னா, இந்த ஒரு குட்டி பிரேக் அப்புறமா உங்களுக்காக நீங்கள் கேட்குற பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு அப்புறம் நான் திருப்பியும் வருவேண்ணா, சரியா? ஸோ 800-8940 இஸ் த நம்பர். வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன பாட்டு வேணும்? ஆஹா, பியூட்டிஃபுல் சாங், கண்டிப்பா நான் ப்ளே பண்றேன். எங்க டிரைவ் பண்ணிட்டு
1: இருக்கீங்க?
0: அபுதாபிங்களா? சோ டுவர்ட்ஸ் அபுதாபி ரூட்ல எப்படி பொதுவா டிராபிக் இருக்குமா, இருக்காது? ரோடு ஃப்ரீயா இருக்கு இல்லையா? ஓகே, அப்ப நான் பாட்டு பிளே பண்றேன், ஜாலியா கேட்டுட்டே டிரைவ் பண்ணுங்க. ஓகே, பாய். எஸ், நல்ல பாட்டு கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பிரேக் அப்புறமா அப்ளை பண்றேன். நான் 8 மணிக்கு மேல செய்திகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து பேசுவோம்.
2: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: நான் எனக்கு கிடைச்சது
4: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
3: போன்றீங்க ஆச்சா. சாரி, சைலன்ட்ல போட
4: மறந்துட்டேன். நிவி,
3: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மக்கா சொல்லு
5: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
6: Charges and diamond prices. Karama, Dubai.
7: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
8: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas, world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book panunga. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app valiya ooruk panam anupi jet or dashing car varam thorum gold coins melum dinamum 1000 dirhams cash velum vaipai perungal.
9: And Gulf Medical University, Mumbai International Pathway Medical Program, affordable fees, world class education, global career opportunity order, international medical degree secure panunga.
10: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal.
1: Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகம் மீதான ஈரானிய தாக்குதல்களை உலகத் தலைவர்கள் பலரும் வன்மையாக கண்டித்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மெய்தக் ஷேக் முகமது பின் சாயத் அல் நஹியான் நாட்டில் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கும் இடங்கள் வசதிகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஈரானிய பயங்கரவாத தாக்குதல்களை கண்டித்து பல தலைவர்களிடம் இருந்து தொலைபேசி அழைப்புகளை பெற்றார். அமீரக ஜனாதிபதி ஜோர்டான் மன்னர் இரண்டாம் அப்துல்லா பின் அல் உசைன், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் ஈராக்கின் குர்திஸ்தான் பிராந்தியத்தின் பிரதமர் மெய்தக் மஸ்ரூர் பர்சானி மற்றும் எகிப்து ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா அல் சிசி ஆகியோரிடமிருந்து அழைப்புகளை பெற்றுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் சுதந்திர திட்டத்தை இடைநிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மத்தியஸ்தரான பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகளின் கோரிக்கையை ஏற்று தற்போது அத்திட்டத்தை இடைநிறுத்துவதாக அவர் தமது ட்ரூத் சோஷியல் தளத்தில் கூறியுள்ளார். மேலும் தெஹ்ரானுடன் ஒரு முழுமையான மற்றும் இறுதி ஒப்பந்தத்தை நோக்கிய பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். செவ்வாயன்று ஹோர்மோஸ் ஜலசந்தியில் ஒரு சரக்கு கப்பல் தாக்கப்பட்டதாக பிரிட்டனின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பலவீனமான போர் நிறுத்தம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆன நிலையில் ஈரானுக்கு எதிரான தனது தாக்குதல் நடவடிக்கைகளை அமெரிக்கா முடித்துவிட்டதாக அந்நாட்டு ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ நேற்று கூறியிருந்தார்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க அதிமுக நிபந்தனையற்ற ஆதரவளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகின்றது. இதில் இது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசியலில் தங்களது நிலையை வலுப்படுத்தவும் மக்களுக்கான பணிகளை தொடரவும் விஜய்க்கு ஒரு ஆண்டுக்கு நிபந்தனையற்ற ஆதரவளிக்கலாம் என்ற கருத்தும் கட்சிக்குள் நிலவுவதாக கூறப்படுகின்றது. இதனிடையே தமிழகத்தில் ஆட்சியமைக்க ஆதரவளிக்குமாறு தவிக தலைவர் விஜய் அகில இந்திய தேசிய காங்கிரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கட்சியின் மூத்த தலைவர் கே சி வேணுகோபால் தெரிவித்தார். தேர்தல் தீர்ப்பில் பிரதிபலித்துள்ள மாநிலத்தின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு விஜயின் கோரிக்கை மீது இறுதி முடிவு எடுக்குமாறு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதிமுக ஆதரவளித்தால் தவிக மற்ற கட்சிகளின் ஆதரவின்றி ஆட்சி அமைக்கலாம். இந்நிலையில் தவிக தலைவர் விஜய் இன்று தமிழக ஆளுநர் ஆர் வி அர்லீக்கரை சந்திக்கின்றார். அதிக இடங்களை வென்ற கட்சி என்ற அடிப்படையில் விஜயை ஆட்சியமைக்க ஆளுநர் அழைப்பு விடுப்பார். புதிய அமைச்சரவை பதவியேற்புக்கான அனுமதியை ஆளுநர் வழங்குவார். விஜய் நாளை முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.
2: இந்திய செய்திகள்.
3: மேற்கு வங்கத்தில் எதிர்வரும் 9ஆம் தேதி புதிய பாஜக அரசு பதவியேற்கின்றது. பாஜக மாநில தலைவர் சாமிக் பட்டாச்சாரியா இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய மாநில எதிர்க்கட்சித் தலைவர் சுபேந்து அதிகாரி மேற்கு வங்க முதல் மந்திரியாக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பாஜக முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் முதல் மந்திரி பதவியிலிருந்து விலக மாட்டேன் என மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனிடையே கேரள மாநிலத்தின் அடுத்த முதல்வர் யார் என்பதை தேர்வு செய்யும் பணியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் மூத்த தலைவருமான வி டி சதீஷன், மூத்த தலைவர் ரமேஷ் சென்னிதலா, மாநிலங்களவை எம்பி கே சி வேணுகோபால் ஆகியோர் முதல்வர் பதவியை பெறுவதற்கான பந்தயத்தில் உள்ளனர். இந்நிலையில் கேரளத்தில் ஆட்சியை அமைப்பதற்கான பணியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் 2026ஆம் ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்து கேட்பு இன்று நடைபெறவுள்ளதாக பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 முதல் மாலை 3 வரை கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் வாய்மூல கருத்து கேட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதன் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்தார். 2026 ஆண்டின் 2ம் மற்றும் 3ம் காலாண்டுகளுக்காக நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனத்தினால் முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இவ்வாறு பொதுமக்களின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. திருத்தப்பட்ட மின்சார கட்டணம் தொடர்பான தீர்மானம் 9ம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்னதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 8 வித்தியாசத்தில் அபார வெற்றியடையது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 7 இழப்பிற்கு 155 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் இறுதி வரை களத்தில் நின்ற சமீர் ரிஸ்வி 40 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். திருஸ்டான் ஸ்டப்ஸ் 38 ஓட்டங்களை பெற்று பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். ஆரம்பம் முதலே அணியின் வீரர்கள் மிக குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டனர். சென்னை அணியின் பந்துவீச்சில் நூர் அகமது 2 அகில் ஹுசைன், முகேஷ் சௌத்ரி, குர்ஜன்பீத் சிங், ஜேமி ஓபர்டன் ஆகியோர் தலா 1 வீழ்த்தினர். 156 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 17.3 2 இழப்பிற்கு 159 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய சஞ்சு சாம்சன் 52 6 சிக்சர்கள் 7 பவுண்டரிகள் உள்ளடங்கலாக 87 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினார். இறுதி வரை களத்தில் நின்ற கார்த்திக் சர்மா 41 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அணித்தலைவர் ருத்ராஜ் கொய்க்வாட் 6 ஓட்டங்களையும் உர்வில் பட்டேல் 17 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தனர். இந்த வெற்றியுடன் புள்ளிப்பட்டியலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. டெல்லி அணி 7வது இடத்தில் உள்ளது. பஞ்சாப் அணி 13 முதலிடத்தில் நீடிக்கின்றது. RCB அணி 2ம் இடத்திலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 3ம் இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளது. போட்டித் தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. அமீரக நேரப்படி இன்று மாலை 6 ஹைதராபாத்தில் இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது.
2: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தில் பொதுவாக இன்று இதமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும், படிப்படியாக வெப்பநிலை உயர்வடையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றுடன் கூடிய வானிலை நிலவும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இவ்வானிலை எதிர்வரும் வார இறுதி வரை நீடிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 35 வேகத்தில் காற்று வீசக்கூடும். உள்ளக பிராந்தியங்களில் இன்று 40-45 வரையிலும் கரையோர பகுதிகளில் 39 வரையிலும் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: ஒரு சீசன்ல இருந்து இன்னொரு சீசனுக்கு போகும்பொழுது இந்த டிரான்சிஷன் பீரியட்ல இல்ல இங்க நம்ம அதை எப்படி சரியா கணிப்போம் அப்படின்னு பார்த்தா இந்த சாண்ட்ஸ்டார்ம் வச்சுதான் இல்லையா. இப்போ இந்த ஸ்பிரிங்ல இருந்து அடுத்து நமக்கு சம்மருக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சிஷன் ஆகி போறோம். சாண்ட்ஸ்டார்ம் வேற வரப்போகுதுன்னு இருக்காங்க. சாண்ட்ஸ்டார்ம் பயபுள்ள வந்துட்டானாலே அவ்வளவுதான், இனிமேல் நம்ம மேல வெதர் இறக்கம் காட்டாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:16 ஆகுது. மெரிசில் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ சாண்ட்ஸ்டார்ம் வரப்போகுதுங்கிற மாதிரி weather warning நமக்கு கொடுத்திருக்காங்க. and temperature எல்லாம் நம்ம கண்டுக்கவே வேண்டாம், 40+ தான் போயிட்டு இருக்கு. so sandstorm dust உடன் கூடிய காத்து இது எல்லாத்துக்கும் நம்ம தயாராகிக்கணும். and கொஞ்சம் இந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு இப்படி தொட்டாலே வந்து இந்த அலர்ஜி ஆகிறவங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் தான் இது. சரி, அதனால பாத்துக்கோங்க. வண்டி தொடங்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு வைங்க, ஏன்னா எவ்வளவு டிரைவ் பண்ணாலும் இந்த சாண்ட்ஸ்டார்ம் அண்ட் டஸ்ட் உடன் கூடிய காத்தெல்லாம் வந்துச்சுன்னா வண்டி திருப்பியும் அழுக்காகும். சரியா, அவ்வளவுதான். சீசன் மாறுது, சீசன் மாறுது. ரெடி ஆயிப்போம், ரெடி ஆயிப்போம். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்காக மயக்கரியே பாட்டு, அப்புறம் மாற்றான்ல இருந்து ரெட்டை கதிரே, இதெல்லாம் பிளே பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் உங்களுக்காக.
1: இன்று தங்கத்தின் விலை brought you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
0: சட்டென்ன இப்படி விலை ஏறிடுச்சு. நேத்தி காலையில கூட வந்து பாவமா 22 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு 505 திரம்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா இப்ப பாருங்களேன், 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 518 திரம்ஸா இருக்கு. 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 559 திரம்ஸ், 50 ஃபில்ஸ், that is 559 திரம்ஸ் and 50 ஃபில்ஸ் ஆக இருக்கு right now. 24 கேரட் தங்கம் அமீரக
1: இன்று தங்கத்தின் விலை brought you by Kalyan Jewelers. UAE update
2: brought you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஷார்ஜால ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஷார்ஜா போலீஸ் ஆன்டி தெஃப்ட் அவேர்னஸ் டிரைவ் அப்படிங்கிற பேரில் இந்த திருட்டு பர்க்லரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையொட்டி நமக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிறதுக்காக. அஃப்கோர்ஸ் வேணும், யூஏ இஸ் வெரி வெரி சேஃப். இருந்தாலும் ஆங்காங்கே ஒரு சில பர்க்லரி இந்த மாதிரி தெஃப்ட் எல்லாம் வந்து நடக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால இது ஒரு கேம்பெயினாக ஷார்ஜா போலீஸ் இன் பார்ட்னர்ஷிப் வித் ஷார்ஜா எலக்ட்ரிசிட்டி வாட்டர் அண்ட் கேஸ் அத்தாரிட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்பெயினுடைய பேர் வந்து யோர் பிலாங்கிங்ஸ் ஆர் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இதன் பேர் பாத்துக்க வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறத மறுபடியும் நமக்கு நினைவு கூறுறதுக்காகங்கறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சோ பாத்துக்கோங்க, உங்களுடைய வீடை வந்து நீங்க சேஃபா வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய வண்டியெல்லாம் வந்து லாக் பண்ணாம எல்லாம் போகாதீங்க. ஜஸ்ட் இங்க நிறுத்திட்டு தான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்லாம் கடைக்கு போயிட்டு வரக்கூடிய ஆப்ல வந்து இப்படி அடிச்சுன்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம. பிகாஸ் எப்ப வேணா என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கறதுனால அடுத்து

0: இப்போ சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் வேற வரப்போகுது இல்லையா, அந்த நேரத்துல நிறைய வீடுகள்லாம் வந்து பூட்டி வச்சுட்டுலாம் போறது உண்டு. ஸோ அந்த நேரத்திலையும் வீட்டில் வந்து கொஞ்சம் சேஃபா பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறது ஒரு அவசியமான ஒன்றா இருக்கு, அதனால பாத்துக்கோங்க. இன் ஜென்ரல் நம்ம பொருட்களை சேஃபா வச்சுப்போம், அவேரா இருப்போம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Back to back
3: adutha rendu paattu

0: டே ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940. இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st மே.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group. அமீரகத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஓர் நற்செய்தி. நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தியோட நியூ இயர் சர்ப்ரைஸ்.
4: ஆமாங்க, இப்போ இந்த புத்தாண்டுக்கு 360 திர்ஹாம் ஆண்டு சந்தா செலுத்தினா 425 திர்ஹாம் மதிப்புள்ள அட்டகாசமான கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
1: அப்ப இன்னும் என்ன வெயிட் பண்றீங்க? உடனே கால் பண்ணுங்க 800-58.
4: தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.

0: காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukas, World's favorite jeweler. Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: And Gulf Medical University, Mumbai International Pathway Medical Program, affordable fees, world class education, global career opportunity oda international medical degree secure pannunga.

0: ஆஹா, பியூட்டிஃபுல் சாங் காட்டுமல்லி பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. 8:36 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரோட போன்லயுமே இந்த சிக்னல் டிஸ்பிளே ஆகக்கூடிய இடத்துல கடந்த சில நாட்களா ARMY 50 அப்படிங்கிற அந்த ஒரு குறியீடு நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா. இங்க நம்ம UAE பொறுத்த வரைக்கும் ஏதாவது சிக்னிபிகண்டான இவெண்ட் நடக்குது, யாருக்காவது ட்ரிபியூட் செலுத்தணும் இல்ல முக்கியமான விஷயத்துக்கு வந்து மரியாதை செலுத்தணுங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இந்த போன் சிக்னல் கிட்ட அதை வந்து ஃபியூ வேர்ட்ஸ்ல வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸ்டே சேஃப் அதை பார்த்துருக்கோம், இந்த மாதிரி நிறைய திருநங்கள்ல வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ARMY 50 அப்படிங்கிறது கடந்த சில நாட்களாகவே இருந்திருக்கும். அண்ட் ஐம் ஷோர் உங்களுடைய மொபைல் போன்ஸுக்கு ஒரு SMS-ம் கூட வந்திருக்கும், MOD-ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். 50 இயர்ஸ் ஆஃப் யூனிஃபைங் தி ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ், அ பிளெஜ் ஆஃப் லாயல்ட்டி டு ப்ரொடெக்ட் த ஹோம் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட இருந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதுக்கான காரணம் என்ன, இன்னைக்கு 6 May இன்னைக்கு என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த நாள் வந்து ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுது. மிலிட்ரி யூனியன் டே அப்படிங்கிற பெயர்ல 6 நம்ம UAE-னுடைய பிரசிடென்ட் அவர்கள் அறிவிச்சாரு. ஸோ 6 ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நம்ம UAE ஹிஸ்டரியில. அண்ட் இந்த நாளில் 1976 ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் ஆஃப் த நேஷன், நம்ம ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் யூனிஃபை பண்ணக்கூடிய அந்த முக்கியமான டிசிஷன் வந்து எடுத்த ஒரு நாள். அண்ட் அந்த டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமாகவே வந்து நம்ம UAE-னுடைய ஃபவுண்டிங் ஃபாதர் அண்ட் அவங்களுடைய ஃபெலோ ரூலர்ஸ் அவங்களுடைய கைடன்ஸோட நம்ம ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வராங்க. அண்ட் இந்த நேரத்தில் வந்து நம்ம UAE பிரசிடென்ட் சொன்னது என்னன்னா, நம்ம ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சாகணும். அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், டெடிக்கேஷன், நாட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுல அவங்க காட்டக்கூடிய அந்த ஒரு டெடிக்கேஷனுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அண்ட் இவங்க தான் வந்து நம்ம நேஷனை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய சாம்பியன்ஸ். அண்ட் அவங்களுடைய எஃபர்ட் இந்த நேரத்தில் வந்து பாராட்டப்படுது. ஸோ நாட் ஜஸ்ட் டியூரிங், இப்போ ரீசெண்டாக நம்ம கடந்து வந்த இந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்ம UAE இவ்வளோ சிறப்பாக செயல்பட்டுருக்குன்னா நிச்சயமாக அதுக்கு நம்மளுடைய ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் அவங்க தான் காரணம். அதனால் அவங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்களேன். ஒரு ட்ரோனோ ஒரு மிசைல் வந்து சரியாக இன்டர்செப்ட் ஆகாமல் எங்கேயாவது விழுந்திருந்ததுன்னா அதனுடைய பாதிப்பு எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். அந்த மாதிரி பேரிடர்கள்லாம் எதுவும் நடக்காமல் நம்மளை வந்து ராத்திரியும் பகலுமா சேவ் பண்ணக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு இந்த நேரத்தில் நம்ம மிகப்பெரிய ஒரு கிராட்டிடியூட நன்றி செலுத்த வேண்டிய ஒரு தருணம் தான் இது. அண்ட் ஆல்சோ UAE அப்படிங்கிற இந்த ஒரு அழகான நாடு உருவாகிறதுக்காக பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருப்பாங்க, அவங்களையும் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் பார்க்கப்படுது. அவங்களுடைய பேட்ரியாட்டிசம் அண்ட் சாக்ரிஃபைஸ் இதுக்கு சல்யூட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள். அண்ட் ஒரு நாட்டினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேடயம் மாதிரி இல்லையா. ஒரு நாட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய armed force is very very important. And UAE nodi armed forces vandu romba tayara irukanga and romba able a irukanga and nariya strength vandu avangalukku kedaketum. And we really have to thank them in the oru nerathile, especially in the geopolitical tensions la irundhu nammala avlo safe a paadugaathittu and ippovum paadugaathittu varanga nimmadiya nam padu thoongrom appadina avangalodiya avanga irukanga nammala paathukkaradhukku abingra andha oru nambikai dhaan. So avangalukku ella strengthum kadavul kudukattum, avangala safe a vechukattum, avanga families yum vandu protect pannattum appadina இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நன்றி ஒன்று தெரிவிச்சாகணும். Thank you so much to the armed forces of the UAE. And up next, fresh song of the hour-ல with love படத்துல இருந்து மறந்து போச்சே பாட்டு. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில பாட்டுலாம் உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். கேளுங்க, இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: கற்பூரம் காட்டி கண்ணுல ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
2: என்ன, நீங்க தயாரா?
1: மனசார வேண்டிட்டு மொழ அரைச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
2: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்மோட ரேடியோ மற்றும் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
3: நம்ம டைம் சமாடி அடிக்க போறோம்.
4: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
5: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
2: This hour of Mersal morning is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.
3: You are with Kirtana on Mersal morning. Golden song of the hour.
4: Golden song of the hour.
2: Brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
6: செழித்தையும் தமிழை.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: 6:53 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து புதன்கிழமை இல்லையா, இந்த புதன்கிழமைய வந்து நீங்க மறக்கவே கூடாது. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்கள்ட்ட நான் சொல்ல போறேன், உங்க லைஃபை மாத்தக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி. ஸோ தட் இந்த புதன்கிழமை இல்லாம அடுத்த புதன்கிழமை, சனிக்கிழமைன்னு இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்ல உங்களோட லைஃபே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேற எப்படி, இந்த UAE லாட்ரி வழியாகத்தான். கடந்த புதன்கிழமை வந்து அவங்க பண்ண டிரால 5 மில்லியன் திரும்ப ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, கேள்விப்பட்டீங்களா நீங்க, பிராண்டன் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அவர் மாதிரியே நீங்களும் வந்து ஒரு ஒரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல இந்த மாதிரி மில்லியனர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 5 மில்லியன் திரும்ப மற்றும் மாசிவான 30 மில்லியன் திரும்ப வரைக்கும் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. த UAE லாட்ரி வழியாக நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னு, உடனடியாக த UAE லாட்ரி .ae அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போய் லாகின் பண்ணிட்டு உங்களோட டிக்கெட் வாங்கினீங்கன்னா மட்டும் போதும். ஓகே, வர சனிக்கிழமை இல்ல அடுத்த புதன்கிழமை அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய லக்கை வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். அதனால மிஸ் பண்ணாதீங்க. தி UAE லாட்டரி வழியாக உங்களோட வாழ்க்கையை வந்து மாறுறதுக்கான நேரம் வந்தாச்சு. And this is brought to you by the Game LLC licensed by GCGRA for 18 and above only. Terms and conditions apply.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: And Gulf Medical University, Mumbai International Pathway Medical Program, affordable fees, world class education, global career opportunity ஓட international medical degree secure பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts authorized dealers of Toyota Lexus Nissan Mitsubishi and Isuzu
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்
1: அமீரக செய்திகள்
2: துபாய் மரீனாவில் நிர்மாண பணிகள் நடைபெற்று வந்த கட்டடத்தில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது துபாய் காவல்துறையினர் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் ஹப்தூர் கிராண்ட் ஹோட்டலை அண்மித்த கட்டடத்திலேயே தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது தீ விபத்திற்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை 2027 மார்ச் மாதத்தில் நிர்மாண பணிகள் நிறைவு செய்யப்படவிருந்த கட்டடத்திலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது
1: உலகச் செய்திகள்
2: யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் 26 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது தாக்குதல்களில் சிக்கிய 80 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் மாஸ்கோ மற்றும் கீவ் தனித்தனியாக முன்மொழிந்த ஒருதலைப்பட்ச போர் நிறுத்தங்களுக்கு முன்னதாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இத்தாக்குதலை யுக்ரைன் ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு வஞ்சகமான பயங்கரவாத தாக்குதல் என்று விமர்சித்துள்ளார் திமுகவுடனான கூட்டணி தேர்தலுக்கானது தேர்தல் முடிந்துவிட்டது என்று மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் தலைமையின் முடிவை கிரிஷ் சோடங்கர் விரைவில் அறிவிப்பார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலில் திமுக தலைவர் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் தோல்வியடைந்தது வருத்தமளிப்பதாகவும் அவர் கூறினார் சட்டமன்ற தேர்தல் அரசுக்கு எதிராக அமைந்ததாக தெரிவித்த அவர் 15 அமைச்சர்கள் வரை தோல்வியடைந்ததை சுட்டிக்காட்டினார்
1: இந்திய செய்திகள்
2: இந்தியா மற்றும் ஜமைக்காவுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன ஜமைக்கா நாட்டுக்கு 9 பயணமாக சென்றுள்ள இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் காமினா ஜே ஸ்மித்தை சந்தித்து பேச்சு நடத்தினார் டிஜிட்டல் பரிமாற்றம் கலாச்சாரம் விளையாட்டு மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஆகிய துறைகளில் சமீபத்தில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செயல்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முயிசு இலங்கைக்கான தனது 3 அதிகாரப்பூர்வ அரசு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தார் அவர் இன்று காலை இலங்கையில் இருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார் இந்த பயணத்தின் போது இலங்கை மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகளுக்கிடையே 7 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 10 நீங்கள் கேட்கலாம் வணக்கம்
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982
3: கண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
4: அர்த்தமாயிட்டாடா ஜா

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:08 ஆச்சு. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். காலையிலேயே வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் 7 மணிக்கு மறக்காம வந்து 9 to 10 நீங்க கேளுங்க. ஏன்னா நம்ம கூட வந்து டாக்டர் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்ட்டு இல்லையா. அப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நினைவுபடுத்தணும் உங்களுக்கு அப்படிங்கறத விட நமக்கு இல்லையா. ஏன்னா நம்ம பாட்டுக்கு வேலை அது இதுன்னு பிஸியா போயிட்டு இருப்போம். ஒரு ஓரத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா இடுப்புல இந்த ஒரு வலி, காலில் இந்த ஒரு வலி, நாள்பட்ட இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு, டாக்டர்கிட்ட போறதுக்கெல்லாம் டைமே இல்லை, என்ன பண்றது அப்படின்னுலாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா லெட் திஸ் செஷன் பி யோர் ரிமைண்டர். அதுவும் நம்ம பாரம்பரிய ஆயுர்வேத முறையில வந்து சிகிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப் இல்லையா. ஆயுர்வேதத்தை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு ஆயுர்வேதத்தை பத்தி ரிமைண்ட் பண்றதுக்காகவும் அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் மூலமா என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து கியூர் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து அப்பப்போ சொல்றதுக்காகவும் நம்ம கூட டாக்டர் கீதா சதானந்தன் ஜாயின் பண்ணுவாங்க ஃப்ரம் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா. அண்ட் இன்னைக்கும் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஐ அம் வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் ஹர். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கு.
0: ஆல் குட்.
1: All good, all good.
0: Okay, lovely, yeah. Lovely. So, எப்போமே வந்து நம்ம மாசம் மாசம் இல்லையா, we remind people about ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா. அண்ட் ஆயுர்வேத முறைப்படி நம்ம ட்ரீட் பண்றதுனால இருக்கிற பெரிய அட்வான்டேஜே என்னன்னா நீங்க தைரியமா போகலாம், எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஆயுர்வேதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதாக்கு வந்து 2 கிளைகள் இருக்கு, டுபாய் சிலிக்கனோயசிஸ் அண்ட் DIP1. ஸோ எது உங்களுக்கு வந்து கன்வீனியன்டா இருக்கோ அந்த கிளினிக் நீங்க போகலாம். அண்ட் டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் அவங்களுடைய டீம் ஆஃப் மத்த டாக்டர்ஸ் அண்ட் தெரப்பி சேர்ந்து உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் வந்து ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதால தீர்த்து வைப்பாங்க. அண்ட் டாக்டர், இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறவங்களுக்கு இஃப் யூ ஹேவ் டு டாக் அபவுட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா என்னலாம் சொல்லலாம்?
1: I treat Ayurveda, it's been 4+ years, like 4.5 years now, soon going to be 5 years in the Dubai.
0: Okay,
1: so going well. So we were able to treat many of the severe conditions, including spondylitis, arthritis, even skin disease like psoriasis, eczemas, dandruff or hair fall, whatever that comes also, and women's related diseases, all, even gastric, renal, all these conditions we were getting, and we were taking care of those who are having some chronic diseases also for as a rehabilitation. We do have now patients done with the cancer treatment or whatever it is, like, or surgeries, they want to do a rehab, like after that their once they are done with their allopathic treatment sessions, if their body is tired, they want some help to move their body or improve their digestion, they are also approaching us. That was the recently we can see that.
0: Very nice.
1: So that part also we are taking care well, and they are recovering also. That is a happy news actually.
0: Of course, that was a good thing.
1: Yeah, something lovely. Especially we are doing it now.
0: Very nice.
1: And what else is, like, all going well?
0: very good.
1: DIP and DSO clinics are fully open, even though the situations are alarming, but still, as the government also taking care of it, so we are also fully open for the service.
0: Wonderful.
1: Anyone can at any time they can contact us. We are open till 10 o'clock. So for their health services, like any related conditions, whatever they suffer, we can really address it.
0: Wonderful.
1: If which we cannot, we will clearly tell them we cannot, and you have to move with this kind of medicine,
0: other type of treatments.
1: Yeah, that's
0: wonderful. Wonderful. So all 7 days of the week ayurveda வந்து உங்களை ட்ரீட் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆயுர்வேதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய இன்னொரு நல்ல விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களுக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா தான் நீங்க போகணும் அப்படின்ட்டு கிடையாது. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குன்னா அதை தவிர்க்கிறதுக்கான ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் ஆகவும் நம்ம ஆயுர்வேதா வந்து எடுத்துக்கலாம் இல்லையா டாக்டர்? சோ உங்களுடைய ஜென்ரல் வெல்னஸ் அண்ட் ரெஜுவினேஷனுக்கும் நீங்க ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதாக்கு போயிட்டு நல்ல ரிலாக்ஸிங் ஆன ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் டீடாக்ஸிங் இதெல்லாம் நீங்க பண்ணலாம். சோ இன் டெப்த் வந்து அவங்க வழங்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி எல்லாம் இனி வரக்கூடிய நேரத்தில் நம்ம பேச போறோம். அந்த கேப்ல பாட்டுலாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். அண்ட் டாக்டர் கிட்ட நீங்க ஆஃப் ஏர்ல பேசி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம்க்கு ஆயுர்வேத முறையில வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு குவிக் கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 800-8940 நீங்க ஆஃப் ஏர்ல கால் பண்ணி பேசலாம். அண்ட் இப்ப நம்ம கூட பேசிட்டு இருக்கிறது டாக்டர் கீதா சதானந்தன் ஃப்ரம் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக். அண்ட் டுபாயில சிலிக்கனோயசிஸ் அண்ட் DIP1 அவங்களுக்கு கிளைகள் இருக்கு. கூகுள் பண்ணீங்கனாலே அவங்களுடைய அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு கால் ஒன்று பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டாக்டர் போய் நீங்க பார்க்கலாம். Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இன்று தங்கத்தின் விலை
1: brought you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
2: 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 560 திரம்ஸ், 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 518 திரம்ஸ், 75 ஃபில்ஸ்.
0: இன்று தங்கத்தின் விலை gold
1: rate brought you by Kalyan Jewelers.
3: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலாம் பார்த்தா ஒரு மைல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
5: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
4: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams இஎம்ஐக்கே உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
5: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions supply.
6: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
7: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
7: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
7: ஓ மை காட், யார் அவரு?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
7: டாம் இட்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
7: அட்டிங்க.

0: 9:23 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதால இருந்து டாக்டர் கீதா சதானந்தன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதாக்கு துபாயில இரண்டு கிளைகள் இருக்கு, துபாய் சிலிக்கன் ஆயிசஸ் அண்ட் டிஐபி ஒன் ஜங்ஷன் மால்ல. ஸோ உங்களுக்கு எந்த கிளினிக் போகிறது வந்து கன்வீனியன்டா இருக்கோ நீங்க போயிட்டு டாக்டரை மீட் பண்ணலாம். அண்ட் டாக்டரோடைய மற்ற டீம் ஆஃப் டாக்டர்ஸ் ஆர் தெரபிஸ்ட் அவங்கள மீட் பண்ணி உங்களுக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் அதை தவிர்த்து ஜென்ரல் வெல்னஸ்க்காகவும் ரெஜுவினேஷனுக்காகவும் கூட நீங்க மாசம் மாசம் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். அண்ட் டாக்டர், இப்போ வந்து ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதால நீங்க சொன்னீங்க தட் ரீசென்ட்லி இப்போ ரீஹாபிலிட்டேஷன் எல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை பத்தி கொஞ்சம் இன்டெப்தா சொல்ல முடியுமா? ஏன்னா வி ஆல் நோ லைக் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதால வந்து நீங்க மற்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ வேற என்ன மாதிரியான பெரிய சர்ஜரிஸோ இல்ல ஏதாவது யூனோ இல்னஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகி வரவங்களுக்கு என்ன மாதிரியான ரிஜுவினேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்க தரீங்க?
1: Now it is two, three cases I'll explain. One is like a paralysis, Bell's palsy, like a hemiplegia, but like a single extremity, like hand or leg, like that they are getting like immobilized or the movement is restricted.
0: Okay.
1: It is like in the case of paralysis or Bell's palsy and all. So what happened? The nerve rejuvenation therapies we can do because they are already treated with allopathy. So the clots or whatever the cause is cleared now. No, so during that time the muscle weakness comes, nerves are weak, so we need to rejuvenate it.
0: Right.
1: So there we can really work on it. And in the paralysis case and all, the hand movement, leg movements, everything is restricted. And you know, we know that is affected the brain cells.
0: Correct.
1: So there are therapies like Shirodhara, Utkarshanam, Elakiri, Pichil, Nyavarakiri, all these kind of treatments we have.
0: Okay.
1: So as per the patient condition, we address it. So that is more of a treatment. Treatment with the rehab, we can say. And the other thing is like we had recently come across with the cancer survivors. They had done their long-term hospital admissions.
0: Okay.
1: And their like recovery time now. It is the treatment is done and their internal medication, everything
0: like after chemotherapy and
1: after
0: all that.
1: After chemo, radiation. And their digestion is very slow. It is not that we are treating the disease.
0: Right.
1: But their like medicines and their chemo, radiation, whatever is done, and they are treated now, and maybe some other medications are going on also.
0: Okay.
1: So to improve their digestion, improve their mental health and physical health, because they are already, the body is tired.
0: Right.
1: To rejuvenate that, we do have like a therapies.
0: Okay.
1: That also we will consult and we will see how the condition is according to the patient's condition. Maybe like alternate day session or weekly 2-3 sessions or daily sessions also if they are healthy enough to take. So it depends on their case, we plan it.
0: Okay.
1: So that is the one way. And if you consider surgery, so what happened after anesthesia and the surgery and the rest? So during this time, this is all after we do it only after their rest or particularly advised time. So there what happened, they are weak. They may have this leg pain after effect of like anesthesia and the surgery and all. There we can do the rejuvenation. We can support them for an easy moment to regain their health.
0: Okay.
1: And there will be some back pain or related area will be maybe affected. There will be stiffness will be
0: right.
1: there. Tightening of muscles will be there. All these kind of things we can really address it.
0: Okay.
1: So this is what we were like getting the patient. So we thought of like okay this area also we can really do something better.
0: Wonderful.
1: So we are doing it now and we had patients also now. It's going on.
0: Nice. So நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆயுர்வேத ஆயுர்வேதால வந்து உங்களுக்கு ஏதாவது neck pain, back pain, இந்த மாதிரி joint related ஆன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட்லாம் வழங்குறாங்கிறது we already know இல்லையா? But அதையும் தாண்டி நீங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு இல்னஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகி வரீங்க, ஒரு பெரிய சர்ஜரியில இருந்து நீங்க வந்து ரெக்கவர் ஆகி வரீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாடி டயர்ட்னஸ் வந்து போக்கிட்டு திருப்பியும் பேக் டு நார்மல் உங்களுடைய மெட்டபாலிசம் வந்து திருப்பி கொண்டு வரதுக்கோ இல்ல உங்க மூவ்மெண்ட் வந்து திருப்பி பழையபடி கொண்டு வரதுக்கோ உங்களுக்கு ஆயுர்வேதா வந்து பெரும் அளவு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது பண்றாங்க ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதால. அண்ட் நம்ம கூட டாக்டர் கீதா சதானந்தன் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா. அவங்களுக்கு துபாயில இரண்டு இடங்கள்ல கிளைகள் இருக்கு, துபாய் சிலிக்கன் ஓயசஸ் அண்ட் டிஐபி ஒன்ல ஜங்ஷன் மால்ல. So உங்களுக்கு எந்த கிளினிக் வந்து பக்கம் நீங்க நினைக்கிறீங்களோ அங்க வந்து ஜஸ்ட் கால் பண்ணி கூகுள் பண்ணீங்கனாலே யூ வில் கெட் ஆல் தி டீடைல்ஸ், போன் நம்பர்ல இருந்து அட்ரஸ்ல இருந்து லொகேஷன்ல இருந்து எல்லாம். ஜஸ்ட் கால் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எத்தனை மணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டு போய் டாக்டர் பார்க்கலாம் அண்ட் தெரபிஸ்டையும் பார்க்கலாம். அண்ட் ரைட் நவ் டாக்டர் கிட்ட நீங்க ஆஃப் ஏர்ல வந்து குவிக்கா பேசணும், லைக் இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்கு, இதுக்கு வந்து ஆயுர்வேத முறையில ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கறது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 800-8940 இப்பவே கால் பண்ணலாம்.
2: Mercil Morning brought you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spot ல plot book பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி jet or dashing car வாரம்தோறும் gold coins மேலும் தினமும் 1000 dirhams cash வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
3: And Gulf Medical University, Mumbai International Pathway Medical Program, affordable fees, world class education, global career opportunity order, international medical degree secure பண்ணுங்க.
4: என்னக்கண்ணா 90
5: போட 90

பிடிக்கும் கோடம் பார்க்கும் ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
1: மீண்டும் ஒரு அற்புதம் இந்த முறை on a Wednesday. மேலும் ஒரு 5 மில்லியன் திரகம் வெற்றியாளர் the UAE லாட்டரியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் இரண்டு லக்கி டே டிரா. புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் மோர் சான்சஸ் மோர் வினர்ஸ். வாழ்க்கையை மாற்றும் அற்புத தருணங்கள்.
0: Do not miss out on the lucky day draws at 9:30 PM. 5 மில்லியன் மற்றும் மாசிவ் 30 மில்லியன் திரகம் வெல்லும் வாய்ப்பு. அடுத்த வெற்றியாளர் நீங்களாகவும் இருக்கலாம். Get your tickets now at the UAElottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by GCGRA for 18 and above only. TNC apply.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st May.
1: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.

0: 9:42 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் கீதா சதானந்தன் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ஆயுஷ்ரீட் ஆயுர்வேதா கிளினிக். ஆயுஷ்ரீட் ஆயுர்வேதா கிளினிக் வந்து நம்ம துபாயில சிலிகனோயசிஸ் அண்ட் டிஐபி 1 ஜங்ஷன் மால்ல இருக்காங்க. ரெண்டு பிரான்ச்சஸ் அவங்களுக்கு இருக்கு. ஆயுர்வேத முறையில என்னெல்லாம் பிரச்சனைகள் தீர்க்க முடியுமோ அவங்களால பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து செக் பண்ணுங்க, டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு நாட் ஜஸ்ட் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஃபியூச்சர்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் ஆகவும் நீங்க ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் அண்ட் வெல்னஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் டாக்டர், இப்போ லைக் வி நோ சம்மர் வரப்போது, வி ஆர் ஆல்மோஸ்ட் ஹியர், ஆஃபீஷியலி சம்மர் ஆரம்பிக்கலையே தவிர சம்மரோட அந்த தாக்கம் நல்லாவே நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இந்த சம்மர் டைம்ல நம்ம உடம்புக்கு ஆயுர்வேத முறையில என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸோ இல்லை வெல்னஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு ஏதாவது சம்மர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னு என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், அதுக்கு ஆயுர் ட்ரீட்ல என்னெல்லாம் கியூர் நீங்க கொடுக்குறீங்க?
1: ஓகே, இப்போ சம்மர் ஆச்சு. ஸோ வாட் இஸ் மெயின்லி இஸ் த பாடி ஹீட் இஸ் இன்க்ரீசிங் பிகாஸ் த வெதர் இஸ் ஹாட்,
0: ரைட்?
1: அண்ட் அகெய்ன் யூ மே பி நோயிங் த பிரகிருதி, வாட் வி சே இஸ் த பாடி டைப்,
0: ரைட்?
1: தேர் ஆர் வாத பித்த கஃப அண்ட் த காம்பினேஷன்ஸ் தட், ஸோ தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் த எக்ஸஸ் பித்த இன் த பாடி, தே வில் ரியலி சஃபர். தே ஆர் ஈஸிலி கெட்டிங் சன்பர்ன்ஸ், தே ஆர் ஈஸிலி லைக் கெட்டிங் எக்ஸாஸ்டட் அண்ட் அதர்ஸ் ஆல்சோ, பிகாஸ் ஈவன் த வாட்டர் கண்டென்ட் இன் த பாடி நீட்ஸ் மோர், பாடி நீட்ஸ் மோர் வாட்டர் கண்டென்ட், அண்ட் இஃப் யூ ஆர் நாட் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைங் இட், இட்ஸ் அகெய்ன் எ ப்ராப்ளம். அண்ட் வி ஆர் ஸ்விட்சிங் டு டூ கிளைமேட் ஆக்சுவலி, லைக் from winter to summer we moved. So that almost in that we say sandhikala, that is the middle time we are. So that few diseases will get aggravated, few will get settled, that will be there.
0: Right.
1: And again, when we consider the summer, outside it's summer, but yeah, we are in the AC,
0: of course.
1: So again, again like a winter, there is always chances of aggravating these aches and pains, because the AC will be high.
0: Right.
1: To tolerate that heat, we'll keep it much more higher. Even in the car or the rooms. So what happened, when we exposed to that AC, there is always chance for the muscle spasms.
0: Right.
1: So the aches and pains can increase. And the skin diseases can aggravate.
0: Okay.
1: Even the dryness will increase. So all this has to be taken care by food, or like, or we have to do it accordingly, that when we expose also. The same time, what we do is we do pacifying treatment. If you ask me for wellness, there will be a treatment called Takradhara, is very good.
0: Okay.
1: Moderate that heat of the body. And there is Shiradharas are there, that is a milk based medication.
0: Okay.
1: That we pour on the body.
0: Okay.
1: And this buttermilk also. So these kind of treatments are very good, and there are higher packs. All these are there to regulate the body heat.
0: Okay.
1: The same time, whatever the diseases are aggravating, we can address it accordingly. So, and even though if it is summer, at least do some indoor activities.
0: Okay.
1: So movements, stretching. Otherwise, again, because of this AC, all spasm can increase.
0: Okay.
1: So anything which is like aggravating or to be prevented, we can really take care of it.
0: Very nice, very nice. And doctors சொன்னதுல அந்த பாடி ஹீட் ரெகுலேட் பண்ணக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய நேரம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு இடத்துல உட்காந்து டெஸ்க் ஜாப் பண்ணுறீங்க, ஆர் டிரைவ் பண்ணுறீங்க, இல்லை பாடி ஹீட் ஆகிற மாதிரியான ஒர்க் கண்டிஷன்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உங்கள் உடம்புக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டியது, ஸ்பெஷலி இப்போ இந்த சம்மர்லாம் வரப்போகுது இல்லையா, அப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. அதனால் நீங்கள் மறக்காமல் ஆயுர்ட்ரீட் விசிட் பண்ணுங்கள். ஸோ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்கு, ஒன்னு டுபாய் சிலிகனோயசிஸ்ல, இன்னொன்னு டிஐபி 1ல. சோ விச் எவர் இஸ் கன்வீனியன்ட், எந்த பிரான்ச் உங்களுக்கு வந்து ஈஸியோ போகிறதுக்கு அங்க போயிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் ரைட் நவ டாக்டர் நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆஃபர்ல 800-8940 க்கு கால் பண்ணுங்க.
2: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor. Verum 966 AD monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
0: ஓகே, டிராஃபிக் எங்கே இருக்கு? 311ல இருக்கு, கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. ஆனால் என்ன தெரியுமா, 611ல வந்து அந்த ஹோல் ஸ்ட்ரெச் ஆஃப் டிராஃபிக் அண்டில் கவனேஜ் வந்து கம்மி ஆகவே இல்லை. ஒரு கிராஷ் வேற ஒன்று தெரியுது ஆன் த வேல, நீங்கள் துபாயை நோக்கி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ் வேற ஒன்று தெரியுது. இது வந்து எங்கே இருக்கு எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கவனேஜ்க்கு ஜஸ்ட் முன்னாடி இந்த கேமல் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, கவனேஜ் கேமல் ட்ராக், அதுக்கு முன்னாடியாக இருக்கு. ஸோ அங்கே நீங்கள் மாட்டிட்டு இருக்கீங்கன்னா ஒரு கிராஷாக இருக்கு, மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ பொறுமையாக வாங்க.
2: Traffic update. Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holdings.
3: 89.4 Tamil FM. 89.4. This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: You are with Kirtana on Mersal Morning.

0: 53 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட டாக்டர் கீதா சதானந்தன் ஃப்ரம் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ பொதுவாக வந்து ஆயுர்வேத முறையில என்னெல்லாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கிறது நமக்கு தெரியும். அது பல முறையை நம்ம பேசியிருக்கோம். பட் இன்னைக்கு டிஃப்ரெண்டாக டாக்டர் சொன்ன சில விஷயங்கள்னு பார்த்தோம்னா, பெரிய ஒரு சர்ஜரி ஒரு ஏதாவது ஒரு இல்னஸ்லேருந்து ரெக்கவர் ஆகி வரவங்களுக்கு ஆயுர்வேதா எந்த அளவுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரெஜுவினேஷன் கொடுக்கும், ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து உங்களுடைய இயல்பான வாழ்க்கையை வந்து எப்படி கொஞ்சம் கூட ஈஸி ஆகும், அதுக்கு ஆயுர்வேதாவில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. அதை தவிர்த்து இப்போ வரக்கூடிய சம்மருக்கு, இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு, பாடி ஹீட்டை வந்து சமாளிக்கிறதுக்காக அண்ட் ஸ்கின் அண்ட் ஹேர்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் சமாளிக்கிறதுக்காகவும் ஆயுர்வேதா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் பேசினாங்க. அண்ட் டாக்டர், பிஃபோர் வி வைண்ட் அப், இப்போ ஜென்ரல் மெயின்டெனன்ஸ்க்கு அண்ட் ஜென்ரல் வெல்னஸ்க்கு ஆயுர்வேத முறையில லைக் நீங்க யூஸ்வலி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணா இருக்கலாம் இல்ல ஆணா இருக்கலாம், அவங்களுடைய ஜென்ரல் வெல்னஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆயுர்வேதாவில் ரெகுலராக மந்த்லி ஆர் லைக் வீக்லி இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்கன்னா நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க?
1: See, when considering this climate and the diseases which can be associated with that, it's generally the simplest way is doing Abhyangam. That is head to toe massage.
0: Okay.
1: It's with Ayurvedic oils. Anyway, when the climate changes also, we prefer the oils also accordingly. And it is a body regulating, skin rejuvenating, aches and pains reducing, and it's a de-stressing one. That is the simplest one can be available.
0: Right.
1: And as the summer, and if we feel like we need a more of skin care, because the tanning will be the big issue now going to be. So that time we have like a herbal facials, we can say, we call it as Mukhalepa.
0: Okay.
1: Single sessions, they can do monthly once or once in 2 weeks.
0: Okay.
1: With purely herbal medicines. So that will help to rejuvenate also. The same time the tanning and related condition can be reduced.
0: Okay, okay.
1: So the overall things like how to take care with the food and water intake, and it has to be like more of watery vegetable, watery fruits, and the more of like Laban kind of things, like buttermilk they can take, more of water, and less spicy food,
0: right?
1: So that we can keep ourselves cool. So
0: yeah,
1: instead,
0: internally.
1: So because we are fighting with the hot outside.
0: Right.
1: So that has to be balanced. So we have to be more cool. So like food wise and routine wise they can do. Then again, once I told it's, anyway we cannot go out for a walking, at least do some stretching at home.
0: At home.
1: So that will keep the blood circulation on and reduces the spasms in the body.
0: Right.
1: So both like their own corrections, like lifestyle modifications with little Ayurvedic support, they can really good well.
0: Wonderful.
2: Mercel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book panunga. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app vadiya ooruku panam anupi jet or dashing car varam thorum gold coins melum dinamum 1000 dirhams cash velum vaippe perungal.
3: And Gulf Medical University, Mumbai International Pathway Medical Program, affordable fees, world class education, global career opportunity oda international medical degree secure panunga.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அதிமுகவின் ஆதரவை தாவிக்கா கோரிய நிலையில் காங்கிரஸ் செய்தியாளர் சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தாவிக்காவை ஆதரிக்க காங்கிரஸ் வீசிக்க தயாராக இருப்பதாக கூறப்படும் நிலையில் அதிமுகவிடம் தாவிக்கா பேசி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தாவிக்காவை ஆதரிக்க அதிமுக தயாராக இருப்பதாக கூறப்படுகின்றது. இதனால் காங்கிரஸ் செய்தியாளர் சந்திப்பை ஒத்திவைத்துள்ளது. காங்கிரசிடம் 5 எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ள நிலையில் அதிமுகவுடன் தாவிக்கா பேச்சு நடத்துவதாக கூறப்படுகின்றது. இதனிடையே எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு செல்லும் எஸ்பி வேலுமணி மற்றும் சி வி சண்முகம் ஆகியோர் பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
2: வியட்நாம் அதிபர் தோலாம் 2 நாட்கள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். நேற்று பீகார் மாநிலம் கயாவுக்கு வருகை தந்த அவரை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி வரவேற்றார். வியட்நாம் அதிபரின் வரலாற்று சிறப்புமிக்க வருகை ஏற்கனவே வலுவாகவும் பிணைப்பாகவும் உள்ள இந்தியா வியட்நாம் உறவுகளை சந்தேகமின்றி புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் என்று முதல்வர் சாம்ராட் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் மீதான ஈரானின் தாக்குதல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை கவலை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் ஃபுஜைரா எண்ணெய் தொழில்துறை மண்டலத்தில் உள்ள ஒரு எண்ணெய் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் 3 பேர் காயமடைந்தனர். சமீபத்திய நாட்களில் ஹோர்முஸ் ஜலசந்திக்கு உள்ளேயும் அதைச் சுற்றியும் கப்பல்களை இலக்கு வைத்து இப்பகுதியில் நடத்தப்பட்ட பல்வேறு தாக்குதல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் செய்தி தொடர்பாளர் ஸ்டெஃபான் துஜாரிக் கவலை வெளியிட்டார். போர் நிறுத்தம் அமலில் உள்ள போதிலும் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பகமை மீண்டும் தலை தூக்கும் அபாயம் அதிகரித்து வருவதை இது பிரதிபலிப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். பீஜிங்கில் சீன மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்துள்ளனர். சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி தனது ஈரானிய சக அபாஸ் அராக்ஷியை பீஜிங்கில் புதன்கிழமை பேச்சுவார்த்தைக்காக சந்தித்ததாக சீன அரசு செய்தி நிறுவனமான சின்ஹுவா செய்தி வெளியிட்டுள்ளது. வாங் யியுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய சர்வதேச நிகழ்வுகள் குறித்து அராக்ஷி விவாதித்ததாக ஈரானின் ஃபாஸ் செய்தி நிறுவனம் முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது. அடுத்த வாரம் சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங்கை சந்திக்கவிருக்கும் டொனால்டு டிரம்பின் திட்டமிடப்பட்ட சீன பயணத்துக்கு முன்னதாக அராக்ஷியின் இந்த பயணம் அமைந்துள்ளது. டிரம்பின் நிர்வாகமும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்களை தொடங்கியதை அடுத்து டிரம்ப் தனது பயணத்தை ஒத்திவைத்திருந்தார். லங்கா பிரிமியர் லீக் தொடருக்கான வெளிநாட்டு வீரர்களின் பதிவு நாளை மறுதினம் ஆரம்பமாகின்றது. இது தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இதற்காக பதிவு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான ஸ்ரீலங்கா கிரிக்கெட் .lk ஊடாக இந்த இணைய வழி பதிவு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். லங்கா பிரிமியர் லீக் தொடரை நாட்டின் 4 பிரதான மைதானங்களில் நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இன்று இதமான வானிலை நிலவும். கரையோர பகுதிகளில் இன்று 39 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. படிப்படியாக வெப்பநிலை உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மான் மற்றும் அபுதாபியில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் உமல் குவைனில் 36 டிகிரி செல்சியஸிலும் ஃபுஜைராவில் 33 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: 94 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அப்டேட்
1: brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. நம்ம துபாயோட பப்ளிக் பார்க்கிங் ஸ்பேசஸ் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பார்க்கின் இப்போ முதல் முறையாக துபாயை தாண்டி அவுட் சைட் ஆஃப் துபாய் அவங்களுடைய எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஷார்ஜால இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 9,900 பார்க்கிங் ஸ்பேசஸ் அவங்க கீழே வரப்போகுது பிட்வீன் 2026 அண்ட் 2030.
0: UAE update
1: brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:13 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கும் அதாவது இந்த வாரமும் நம்மளோட லீகல் ஹவர் 10:00 to 11:00 வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கறது ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியாச்சு. ஆன் தட் நோட், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
3: நம்மளோட
2: லாயர் மகாதேவா அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் போன வாரமும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பேசணும், டாக்குமெண்ட்ஸ் பத்தி நம்ம பேசணும் இல்லைங்களா? இங்கே அமீரகத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களை வெளிநாடுகளில் படிக்க அனுப்புறாங்கன்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயாராக வச்சுக்கணும் அப்படின்ட்டு
3: இளமை பருவம் மிகவும் தவறிலைக்க வல்லது. உலகத்துல எப்பவுமே அந்த ஜெனரேஷன் கேப் இருக்கு, எப்பவுமே இளமை பருவத்துல எல்லாரும் தவறு அழைக்கிறாங்க. சாதாரணமா இப்ப ஒரு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா யாரும் 50 தம் அடிக்கிறதுக்கு தண்ணி அடிக்கிறதுக்குலாம் படிக்கிறது
2: இல்லை.
3: ஆனா ஒரு 16-18 பிகம்ஸ் வெரி வல்னரபிள்
2: இல்லையா? எந்த ஒரு பழக்கத்தை
3: அதாவது புகை வலிப்பதும் மது அருந்துவது இந்த மாதிரி பழக்கங்கள் இந்த மாதிரி தப்புகள் செய்வது எல்லாம் அந்த ஒரு வயசுல தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்டியன்ஷிப் டாக்குமெண்ட்ஸ்.
2: ஓகே,
3: நம்ம கார்டியனுங்கும் போது நிறைய

0: படிப்பாளர் என்ற நிலையில ஒருத்தர் வந்து ஒரு அடல்ட் வந்து ஒரு மைனருக்கு ஒரு யங்ஸ்டர்ஸுக்கோ இல்ல தேவையானவர்களுக்கோ அதை பத்தி நம்ம பேசலாம் டீட்டெயிலா. பொறுப்பாளர் என்ற நிலையில எப்படி அந்த டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணணும் சொல்லி அதை பத்தி பேசுவோம்.
1: ஓகே, அதாவது இப்ப பேரண்ட்ஸ்க்கு அடுத்தபடியா கார்டியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு கார்டியனா இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் போடணும், என்னெல்லாம் வச்சிருக்கணும் கார்டியன்ஷிப் அப்டெயின் பண்றதுக்குங்கிறத பத்தி தான் பேச போறோம். ஸோ சார், இப்போ கார்டியன்ஷிப் அப்படின்னா அதுக்கான டெஃபினிஷன் என்ன, இது வந்து யாருக்கு பொருந்தும்?
0: கார்டியன்ஷிப்ங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு பாதுகாவலர், அதாவது அவங்களால முடிவெடுக்க முடியாத ஒருத்தருக்காக வேறொருத்தர் முடிவெடுப்பதுதான் கார்டியன்ஷிப்.
1: அவங்க சார்பில்
0: முடிவெடுப்பது, அதாவது ஒருத்தர் வந்து முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார், அவர் முடிவுகளை வேறொருத்தர் எடுப்பார், அதுதான் இந்த கார்டியன்ஷிப். இப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து நீங்க கேட்டீங்க ஹூ டஸ் இட் அப்ளை டு, அதாவது யாருக்கு இதெல்லாம் பொருந்தும் சொல்லும் போது முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து எப்பவுமே நம்ம ஜெனரலா நினைக்கிறது வந்து மைனர்ஸ்க்கு
1: தான் அப்படின்ட்டு. ஆமா,
0: அதாவது 18 வயசு கீழே உள்ளவங்க இந்தியாவில, அஸ் ஆஃப் டைம் துபாயில 21 வயசு கீழே இருக்கவங்க, ஜூன்ல இருந்து 18 வயசு கீழே இருக்கவங்க, ஏன்னா சட்ட திருத்தம் வந்துள்ளது. நம்ம அதை பத்தி ஏற்கனவே பேசி மெஜாரிட்டி பேசியிருக்கோம். அப்போ இந்த 18 வயசோ 21 வயசு கீழ்பட்டவர்கள் வந்து அவங்களால சொந்தமா முடிவெடுக்க முடியாது, சட்ட பிரகாரம் சட்ட நிலையில அவங்க முடிவெடுக்க முடியாது, அவங்களுக்காக வேற யாராவது முடிவெடுக்கணும், அவங்கள நம்ம கார்டியன் சொல்லிக்கலாம். இது மைனர்ஸோட இஷ்யூ. தேர் ஆர் கார்டியன்ஷிப் ஆஃப் வேரியஸ் அதர் பீப்புள், அதாவது ஸ்பெஷலி ஏபிள்ட், ஸ்பெஷல் நீட்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது நம்முடைய பெற்றோர்களுக்கு டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் இந்த மாதிரி வரலாம், அதாவது ஞாபகமே போயிடும். அதை பத்தி சினிமாவே நிறைய எடுத்திருக்காங்க இல்லையா, ஞாபகம் இல்லாம எங்க போனாங்க தெரியாது, எங்க வராங்க தெரியாது, வீட்டுல இருந்து வெளில போயிட்டு திரும்ப வர மறந்துடுவாங்க, அக்கௌண்ட் நம்பர் தெரியாது, அவங்க யாருன்னே மறந்துடுவாங்க, பேரே மறந்துடுவாங்க. அந்த மாதிரி நிலையில அவங்களுக்கு வந்து தே நீட் கார்டியன்ஷிப், அவங்களுக்கு வந்து பாதுகாவலர் தேவை, வயசானவங்க இல்ல இந்த மாதிரி வியாதிகள் உள்ளவங்க. அதே மாதிரி ஸ்பெஷலி ஏபிள்ட், ஸ்பெஷல் நீட்ஸ், இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் டவுன் சிண்ட்ரோம் இல்லை குழந்தைங்க பிறப்புலேயே, இல்லைன்னா ஆட்டிசம், இல்லைன்னா அஸ்பர்ஜஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கவங்க வந்து அவங்களுக்கும் இந்த பாதுகாவலர் முறை தேவை வாழ்நாள் பூரா, ஏன்னா அந்த மாதிரி குழந்தைகள் வந்து எப்பவுமே மேஜர் ஆக போகிறதில்ல, அதாவது அவங்க தே வில் நாட் கோ அவுட் ஆஃப் மைனாரிட்டி, பிகாஸ் அவங்களுக்கு அந்த சொந்தமாக முடிவெடுக்கும்
1: திறன்
0: இல்லை.
1: ஓகே,
0: ஸோ இவங்களுக்கெல்லாம் இட் டஸ் அப்ளை கார்டியன்ஷிப்.
1: ஸோ கார்டியன்ஷிப் அப்படிங்கிறது இவ்வளவு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கு. அண்ட் இதை பற்றி இன்டெப்த் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேச போகிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து முக்கியமாக எடுத்துருக்கிறது இப்போ கார்டியன்ஷிப் அப்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, ரூல்ஸ் என்ன, என்னெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கணுங்கிறது தான், அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். பட் ஆஸ் ஆல்வேஸ் பாட்டு போகிற கேப்பில் நீங்கள் சார் கிட்ட லீகலி ஏதாவது ஒரு குவிக்கான டவுட் எடுக்கணும், இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு லீகலி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குவிக்கான ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஆஃபரில் அப்படின்னு நினச்சிங்கன்னா 800-8940 கால் பண்ணலாம். Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய் அண்ணே, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
3: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

0: 10:30 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். லீகல் ஆர்ல நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கார்டியன்ஷிப் அப்டேன் பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் நம்ம தயாரா வச்சுக்கணுங்கிறத பத்தி தான் பேச ஆரம்பிச்சோம். ஸோ கார்டியன்ஷிப்னா என்ன? பொதுவாக கார்டியன்ஷிப்னா வந்து மைனர்ஸ்க்கு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கிடையாது. கார்டியன்ஷிப்புங்கிறது வந்து என்னென்ன கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கெல்லாம் போறதுங்கிறதெல்லாம் நமக்கு லாயர் சொன்னாரு. அண்ட் இப்போ அடுத்ததா சார், இப்போ கார்டியன்ஷிப் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் மைனர்ஸ் ஹூ ஆர் அவே ஃப்ரம் தியர் பேரண்ட்ஸ் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் சொல்லணும். அண்ட் அடுத்தபடியா வந்து இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ஏர்லி டிமைஸ், அதாவது இறந்து போயிடுறாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னா, அதற்கு கார்டியன்ஷிப் அப்டேன் பண்ணுனா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கார்டியன்ஷிப் அப்டேன் பண்ணுனா அதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணும் சார்?
1: ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. கார்டியன்ஷிப் டாக்குமெண்ட்ஸ் பத்தி பேசும்போது நிறைய பசங்க வந்து யங் ஏஜ்ல நம்ம அவங்கள ஹாஸ்டலுக்கு அனுப்புறோம், வெளிநாட்டுக்கு அனுப்பி படிப்பிக்கிறோம், இல்ல ஊருக்கே அனுப்புறோம். இங்க இருந்து பேரண்ட்ஸ் இங்க இருப்பாங்க, ஆனா அவங்க வந்து ஹாஸ்டல்ல இருப்பாங்க, இங்க இருப்பாங்க. எப்பவுமே அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கார்டியன்ஷிப் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அனுப்பிடணும். ஏன்னா இங்க அவங்களுக்கு லோக்கல் கார்டியன்ஸ் இருப்பாங்க,
0: கரெக்ட்,
1: உங்க சொந்தக்காரங்களோ அண்ணன் தம்பிங்களோ அக்கா தங்கச்சிங்களோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ யாராவது அந்த அவங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க. இல்ல அதுவா உங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட நிறைய குழந்தைங்க
0: இருக்காங்க
1: இல்லையா? பேரண்ட்ஸ் இங்க வேலை செஞ்சுட்டு பிள்ளைங்க வந்து பாட்டி தாத்தா கூட இருக்காங்க. எப்பவுமே ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி சைன் பண்ணி வச்சுக்கோங்க, டு கிவிங் தெம் டெம்பரரி கார்டியன்ஷிப் ஆத்திர அவசரத்துக்கு. நாளைக்கு சி ஃபார் எக்ஸாம்பிள், காட் ஃபர்பிட் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஆக்சிடென்ட் ஆகி அர்ஜென்டா சர்ஜரி செய்யணும், நீங்க இங்க இருந்து பறக்க முடியுமா உடனடியாக?
0: முடியாது.
1: அப்ப பக்கத்துல உள்ளவங்க அவங்க அப்பா அம்மாவோ இல்ல யாரு கார்டியனா இருக்காங்களோ அவங்க கையெழுத்து போட்டுதான் அந்த பிள்ளைக்கு சர்ஜரி பண்ணணும். இல்ல ஏன்னா டாக்டர் வந்து அதுவும் மைனர், மைனருக்கு வந்து கன்சென்ட் ஃபார்ம் இல்லாம சர்ஜரி பண்ண மாட்டாங்க. சோ அதனால எப்பவுமே இந்த மாதிரி குழந்தைகளை நீங்க ஊருக்கு அனுப்பி படிப்பிக்கிறீங்கன்னா, மைனர் சில்ட்ரன்,
0: மைனர் சில்ட்ரன்,
1: நீங்க வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி சைன் பண்ணி கொடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி மேஜர் சில்ட்ரன், பெரிய பிள்ளைங்க வந்து இங்க இருந்து போறாங்கன்னா, அவங்க அங்க யாரு ஒரு கார்டியன் மாதிரி, கேர்டேக்கர் மாதிரி யாராவது எமர்ஜென்சி கான்டாக்ட், இமீடியட் ஃபேமிலி இல்லாதவங்க இருக்காங்கன்னா, ஸ்பெஷலி இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட் மேலை நாடுகளில் வந்து ஃபேமிலி கூட இல்லைன்னா, அவங்களும் ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி வந்து சைன் பண்ணி வேற யாரா கொடுத்து வச்சிருக்கிறது நல்லது. ஏன்னா வெளிநாடுகளும் இன்னும் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, எமர்ஜென்சிக்கு வந்து சைன் பண்றதுக்கு ஆள் வேணும், இட் ஹாஸ் டு பி இமீடியட் ஃபேமிலி. இப்போ உங்க பையன் யூஎஸ்ல இருக்கான்னா உங்களுக்கு விசா இருக்காது, இல்ல பொண்ணு யூகேல இருக்க உங்களுக்கு விசா இருக்காது, நீங்க அவசரமா போக முடியாது. அதனால அவங்க ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி, ஏன்னா அவங்க அடல்ட்ஸ், அவங்க ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாருக்காவது எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அவசரத்துக்கு அவங்க டிசிஷன் மேக் பண்ணலாம்.
0: அவங்க எந்த வயசு வரைக்கும் அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் தேவைப்படும் சார்?
1: இது 18 வயசு வரைக்கும் பேரண்ட் கொடுக்கணும். 18 வயசுக்கு மேல அந்த யார் இருக்காங்களோ அவங்க கொடுக்கணும்.
0: இப்போ
1: உங்க உங்க பொண்ணு வந்து யூகேல படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, 20 வயசு ஆச்சு, 21 வயசு ஆச்சு, அவங்க ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி யாருக்காவது கொடுத்து வைக்கலாம்.
0: ஓகே
1: கொடுத்து வைக்கலாம். அங்கே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட்டோ ஏதோ எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னா, ஏன்னா எமர்ஜென்சி எப்படி வேணாலும் வரலாம்,
0: ட்ரூ,
1: எனக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னா இவர் எனக்கு இவருக்கு ஆத்தரைசிங் இம் டு டேக் டிசிஷன்ஸ்.
0: ஓகே, இந்த சிக்னேச்சர் மாதிரி
1: பண்ணணுமோ? ஏன்னா இப்போ வந்து ஆக்சிடென்ட் மட்டும் இல்லை, 18-19 வயசுல ஹார்ட் அட்டாக்கே வருது.
0: நிச்சயமா
1: ஹார்ட் அட்டாக் வந்து யாராவது வந்து ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி நடத்தணும்னா யாராவது சைன் பண்ணாதான் ஆஞ்சியோபிளாஸ்டி, அது மேலை நாடுகளில் பண்ணவே மாட்டாங்க, தொட மாட்டாங்க, இஃப் யூ டோன்ட் have the family or authorized person doing it.
0: Okay.
1: So அதனால எப்பவுமே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அமைகிறது, ஸ்பெஷலி மைனர்ஸ் who are away from the parents. இப்போ கார்டியன்ஷிப் இன் அன் ஏர்லி அன்பார்ச்சுனேட் டிமேஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், ஓகே, ஒரு பேரண்ட் இருந்தா மற்ற பேரண்ட் இருக்குங்கன்னு சொல்லலாம், ஆனா மற்ற பேரண்ட் ரெண்டு பேரண்டும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒன்னா கார்ல போறாங்க, பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்க இல்ல ஸ்கூல்ல இருக்காங்க, இவங்க கார்ல போறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நானே ஒரு 2-3 கேஸ் ஹேண்டில்
0: பண்ணிருக்கேன்.
1: இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இறந்து போய் ஒரு கேஸ்ல வந்து அந்த குழந்தை வந்து 1.5 வயசு குழந்தை 2 வருஷம்
0: மினிஸ்ட்ரி
1: ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் கணக்குல இருந்துச்சு. ஒரு அதாவது ஒரு ஆர்ஃபனேஜில் வச்சிருந்தாங்க டில் அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுக்குள்ள கார்டியன்ஷிப் பஞ்சாயத்தை முடிகிறது.
0: ஓகே.
1: ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து சைல்டு வாஸ் இன்ஹெரிட்டிங் டூ ஹவுசஸ் ஹியர், அதனால எல்லாரும் குடும்பம் எல்லாம் சேர்ந்து அதுக்காகவும் சண்டை போட்டாங்க. ஸோ அப்படி சண்டை போடும் பட்சத்தில் வந்து கார்டியன்ஷிப்லாம் போயிடும். அதனால எப்போவுமே யூ ஹாவ் யுவர் கார்டியன்ஷிப் டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஒரு வில்லு மாதிரி எழுதி வைங்க, இல்லை ஒரு கார்டியன்ஷிப் டாக்குமெண்ட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஆச்சுன்னா குழந்தைக்கு இவர் தான் கார்டியன் சொல்லி அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டு குழந்தைய எடுத்துகிட்டு போகலாம்.
0: ஓகே.
1: ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷன், ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம். சிறு குழந்தைகளோடு இங்கு, அதாவது மைனர் சில்ட்ரனோடு இந்த நாட்டில் வாழ்கிற பேரண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்.
0: கண்டிப்பாக அவங்க ஒரு டாக்குமெண்ட் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த வில் கீழே வந்துருமா?
1: வில் கீழே கார்டியன்ஷிப், இந்த கார்டியன்ஷிப் ஆன் டெத் வந்து வில் கீழே வந்துடும்.
0: வில் கீழே
1: மற்றது வந்து பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தாகணும்.
0: ஓகே ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அதனால இது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. சில சமயங்களில் வந்து நம்ம சொல்லுவோம், எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டேன், இது பண்ணுறதே வந்து சில பேர் என்ன நினைப்பாங்க, ஐயோ வேண்டாம் இது வந்து ஒரு அபஸ்தகுணமான விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க இல்லையா? பட் ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தள்ளி வச்சிருங்க. ஏன்னா எப்போ என்ன எமர்ஜென்சி யாருக்கு வரும்னு தெரியாது. ஸோ எப்பவுமே இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்க கையோட பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா? அண்ட் இன்னும் தொடர்ந்து பேச போறோம் இந்த டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் கார்டியன்ஷிப் பத்தி. அண்ட் பாட்டு போற கேப்ல சார் கிட்ட நீங்க லீகலி வேற ஏதாவது டாபிக்ல சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் 800-8940 கால் பண்ணி ஆஃப் ஏர்ல பேசலாம்.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோஸ்பான்சர்ட் பை அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
3: அண்ட் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பை இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம், அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
4: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
5: இன்கமிங்
4: சுட சுட புத்தம் புது பாட்டு.
6: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: Traffic update. Brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI-ல pay after 6 months 0 VAT-ல உங்க brand new Jetor SUV-க்கு upgrade ஆகுங்க.
2: அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்லும்படியாக எதுவும் கிடையாது. லைக் 311, 611, E11, அதுக்கப்புறம் நம்ம ராசல் கோர் ரோடு, இங்கெல்லாம் தான் அல்கேல், அதுக்கப்புறம் உம்சுகீம் ஸ்ட்ரீட்னு சொல்லி இந்த முக்கியமான ரோட்ஸில் வழக்கமாக இருக்கிற டிராஃபிக் தான் இருக்கே தவிர அன்யூஷுவல் டிராஃபிக் எதுவும் கிடையாது. ஸோ டிரைவ் சேஃப்.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding.
0: We'll be back. கமர்ஷியல் பிரேக்.
3: கற்பூரம் காட்டி கண்ணுல ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல.
4: என்ன நீங்க தயாரா?
3: மனசார வேண்டிட்டு மொழகரைச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
4: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
5: நம்ம டைம் சமாடி அடிக்க போறேன்.
6: ஏயா, இந்த ஜவலலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட்ல நார்த் இந்தியனும் கேரளா ஸ்டைல் ஃபுட்டும் தான் கிடைக்குது. நம்ம சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்காக கராமா வரைக்குமா போக முடியும்?
7: டேய், உனக்கு தஞ்சை எலைட் ரெஸ்டாரன்ட் பத்தி தெரியாதா என்ன? மெஸ் ஃபெசிலிட்டி மற்றும் டெலிவரியும் இருக்கு, அதுவும் நம்ம ஒரு சுவையில.
8: தஞ்சை எலைட் ரெஸ்டாரன்ட், ஜவலலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் மற்றும் ஹோர்லன்ஸ்.
9: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
10: ஆனா எனக்கு கிடைச்சது
11: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
12: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
10: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட மறந்துட்டேன்.
12: ஏய் நிவி,
10: எதா கேட்ட? ஓவர் திங்க் பண்றதனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு.
13: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
10: சாச்ச, அப்படிலாம் இல்ல.
11: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்ன
10: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
11: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
10: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
11: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer are May 31st Varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: மெர்சல் மார்னிங்ல லீகலாக்காக நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம பேசுறது இந்த கார்டியன்ஷிப் அப்டெயின் பண்றதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையோட வச்சுக்கணும், கார்டியன்ஷிப்னா என்ன, யார் யாருக்கு பொருந்தும், மைனர்ஸ்க்கு எப்படி, மேஜர்ஸ்க்கு எப்படி, அதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம். இப்போ அதுல அடுத்த கேட்டகரி சார், நீங்க சொன்னீங்க நாட் ஜஸ்ட் ஃபார் மைனர்ஸ், ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புள் ஆர் ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன், சீனியர் சிட்டிசன்ஸ், இவங்களுக்கு எல்லாம் கூட வந்து கார்டியன்ஷிப் நம்ம கொடுக்குறோம்ட்டு. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரியில கார்டியன்ஷிப் அப்டெயின் பண்றதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணும்?
1: அதாவது நம்ம யூ நீட் டு டூ தி அசஸ்மெண்ட். இப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்பெஷலி ஏபிள்ட், ஸ்பெஷல் நீட்ஸ், சிலது வந்து இட்ஸ் ஆப்வியஸ், ஐ மீன் இஃப் தேர் டிசேபிள்ட் or if they are paraplegic or if they are Down syndrome. But autistic Asperger's, you have to do the government assessment. And then you have to file in. அதாவது அவங்களுக்கு 18 வயசு வரைக்கும் பிரச்சனை இல்லை, எப்படினாலும் தே ஆர் மைனர்ஸ். ஆனால் 18 வயசுக்கு மேலே யூ ஹாவ் டு ஹாவ் தீஸ் அசஸ்மெண்ட், அது சப்மிட் பண்ணிட்டு ஒரு கார்டியன்ஷிப் டாக்குமெண்ட் கோர்ட்லேருந்து எடுத்து வைக்கிறது நல்லது.
0: ஓகே,
1: ஏன்னா நாளைக்கு ஏதாவது இது வரும்போது கேள்வி கேட்பாங்க, நீ யார் இதில் பண்ணுறதுக்குன்னு. தென் யூ ஹாவ் டு ஷோ திஸ் டாக்குமெண்ட், நோ திஸ் பர்சன் இஸ் ஐ எம் தி அப்பாயிண்டட் கார்டியன், திஸ் ஈவன் த பேரண்ட்ஸ்.
0: ஓகே,
1: even parents are nalu you have to have an assessment document.
0: Okay.
1: Pa Dubai la irukku. Pa nama Dubai autism center ponom na avanga vande or assessment certificate kudupanga. And the assessment certificate la adu mattum illa. Ipa nama UAE la paathumna adu mattum illa, you can sponsor them.
0: Okay.
1: See, இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, பொண்ணுங்க வந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும், பசங்க வந்து முன்னாடி ஆஃப் கோர்ஸ் 18 இயர்ஸ், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 25 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் எப்படி ஒரு 30-year-old டவுன் சின்ட்ரோம் சன் உங்களுக்கு இருக்குது, எப்படி ஸ்பான்சர் பண்ணுவீங்க? இல்லை ஒரு ஆர்டிஸ்டிக் சன் இருக்கு, அவரால் வேலை செய்ய முடியாது, அவரால் இண்டிபெண்டாக வாழ முடியாது, உங்க கூட தான் வாழணும், நீங்க தான் கார்டியன். ஸோ யூ ஹாவ் டு ஒரு அசஸ்மெண்ட் எடுத்து அந்த கார்டியன்ஷிப் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஆர்டர் வாங்கிட்டு அண்ட் அதை வச்சுட்டு நீங்கள் அவங்க டிசிஷன்ஸை மேக் பண்ணலாம். அவங்களுக்கு பதிலாக 30 வயசாக இருந்தாலும் டிசிஷன் மேக் பண்ணலாம், அவங்களுக்கு அவங்களுக்கு பதிலாக நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய அதர் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அமீரகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் பார்க்கிங் பெனிஃபிட்ஸு, விசா ஃப்ரீ பெனிஃபிட்ஸு, ஈவன் இப்போது சின்னதாக ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு குளோபல் வில்லேஜுக்கு போகிறீங்கனாலும் உங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு பைஸ்டாண்டருக்கும் ஃப்ரீ என்ட்ரி. இந்த மாதிரி நிறைய
0: சலுகைகள்லாம்
1: இருக்கு. அப்படி அந்த சலுகைகள் இருக்கும்போது நீங்க அந்த அசஸ்மெண்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த சலுகைகள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா ரொம்ப முக்கியமா நம்ம இன்னைக்கு பேச வர்றது என்னன்னா, இந்த கார்டியன்ஷிப் ஆர்டர் எப்பவும் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய காலத்துக்கு பிறகு, ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஆர்டிஸ்டிக் பையனோ பொண்ணோ இருக்குது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், நம்ம அவங்க காலத்துக்கு பிறகு நம்ம வாழ்கிறது, அவங்க வந்து நம்மளை விட ஜாஸ்தி காலம் வாழுவாங்க. எப்படின்னா அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் ஒழுங்கான ஒரு வில்லும் ஒரு இதுவும் எழுதி வைக்கணும், அவங்களுக்குள்ள சொத்தோ அவங்களுக்குள்ள எப்படி சப்போர்ட் பண்ணுறது, அதே மாதிரி அவங்களுக்கு யார் கார்டியனாக இருப்பாங்க, உங்களுக்கு அப்புறம் யார், சிப்ளிங்ஸோ அங்கிள்ஸோ ஆண்ட்ஸோ யார் கார்டியனாக இருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். இல்லைன்னா அவங்க அனாதையாக விடப்படுவார்கள்.
0: நிச்சயமா
1: நீங்க நினைப்பீங்க, சரி என் பையனோ பொண்ணுக்கு 30 வயசு ஆச்சு, ஆனா உங்க காலத்துக்கு அப்புறம் அவங்க அனாதைகள் தான். ஏன்னா அவங்களால சொந்தமா டிசிஷன் எடுக்க முடியாது. அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ் ஊர்ல இருக்காங்க, இங்க இருக்காங்க, அவங்களுக்கும் நீங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ், அதாவது அட்லீஸ்ட் ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி அவங்க கிட்ட இருந்து எழுதி வாங்கிக்கோங்க. அதாவது அவங்களுக்கு இந்த மாதிரி டிமென்ஷியா, இது இப்ப டிமென்ஷியாலாம் சடனா வரப்போறது இல்லை,
0: கரெக்ட், ஆமா,
1: அந்த செட் ஆகும் போதே அவங்கள வச்சு ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்ட் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து அவங்க அந்த டிட்டீரியேஷன் நடக்கும்போது, இப்ப அல்சைமர்ஸ் எல்லாம் வந்து டிட்டீரியேஷன் ஆகும்போது உங்களுக்கு வந்து அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். யூ கேன் மேக் டிசிஷன்ஸ் ஆன் தேர் பிஹாஃப். ஏன்னா அவங்களுக்கு சென்ஸ்ல இருக்கும் போதே நீங்க பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கி வச்சு,
0: வாங்கி வச்சுக்கிறது நல்லது.
1: நல்லது.
0: ஓகே. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தேவையான டாக்குமெண்ட்ஸ். இதோடைய தேவை வரும்பொழுது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட வேண்டாம். எஸ்பெஷலி இப்போ சார் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் இருக்கிறவங்க, உங்களுடைய காலத்துக்கு அப்புறமா அவங்க எந்த கஷ்டமும் படாம இருக்கணும், எல்லாமே வந்து சார்ட்டடா அவங்களுக்கு இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க சார்ட் பண்ண வேண்டியது இந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தான். அதனால தவிர விட்டுறாதீங்க. ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம், கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர் அண்ட் லாஸ்ட் சான்ஸ் ஃபார் யூ. நீங்க ஆஃப் ஏர்ல சார் கிட்ட கால் பண்ணி இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கு லீகலி என்ன பண்ணலாங்கிற மாதிரி குயிக் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா 800-8940 கால் பண்ணலாம்.
2: Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas, world's favorite jewel.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.

0: 10:54 ஆகுது. மெரிசல் மார்னிங் அண்ட் லீகல் ஆரோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளவு நேரம் நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணி இன்னைக்கு நம்ம முக்கியமா பேசின ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா கார்டியன்ஷிப் டாக்குமெண்ட்ஸ். இது வந்து எவ்வளவு முக்கியமானது, யார் யாரெல்லாம் எடுத்து வச்சுக்கணும், எஸ்பெஷலி அமீரகத்தில் இருக்கக்கூடிய நம்மெல்லாம் வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் உணர்ந்திருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஃபேர்ல வந்து சில குவஸ்டின்ஸ் வழக்கம் போல எடுத்தோம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு எந்த விதமான வேற டீடைல்ஸும் வழங்காம சொல்யூஷன் கொடுப்பாரு சார் எப்பவுமே. ஸோ அதுல இன்னைக்கு நம்ம என்ன குவஸ்டின்
1: ஒரு நேயர் கூப்பிட்டு கேட்டது, அவருக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள், பையனுக்கு வந்து 18 வயசு ஆகுது, இன்னொரு பையனுக்கு 10-11 வயசு ஆகுது. சார், என்னோட மூத்த பையனை ரெண்டாவது பையனுக்கு கார்டியனா நான் அப்பாயிண்ட் பண்ணலாமான்னு கேட்டாரு. பண்ணலாம், அதாவது மூத்த பையன் வந்து மேஜரா இருக்கிற வரைக்கும் ரெண்டாவது பையனுக்கு கார்டியனா இருக்கலாம். ஸோ ஹி கேன் பி அ பேக்கப் கார்டியன். நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா, பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் இல்லைன்னா மூத்த பையன் வந்து ரெண்டாவது பையனுக்கு கார்டியனா இருக்கலாம். அவர் வேற என்ன சொன்னாரு, நான் அந்த என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல நாமினேஷன் கொடுக்குறேன். பேங்க் அக்கௌண்ட்ல நாமினேஷன் கொடுக்கறது வந்து உங்க இஷ்டம். அது இப்ப வந்து புது ரூல் பிரகாரம் வந்து பேக்கப் நாமினேஷன் கொடுக்கலாம், மைனஸ் நாமினி ஆகலாம்.
0: ஓகே,
1: மைனஸ் நாமினி ஆக முடியாதுன்னு கிடையாது. ஆனா என்னன்னா, நாமினேஷன் வந்து பெனிஃபிஷரி கிடையாது. நீங்க இறந்ததுக்கு அப்புறம் நாமினேஷன் வந்து இட்ஸ் ஃபார் த பேங்க் டு ஹேண்ட் ஓவர் த மணி டு அ பர்சன்.
0: ஓகே,
1: அது வந்து அதாவது
0: என்ன டிஃபரன்ஸ் சார்?
1: டிஃபரன்ஸ் வந்து மைனர், அதாவது பெனிஃபிஷரிங்கிறது ஒரு வில்லையோ இதுலயோ பெனிஃபிஷரிங்கிறது வந்து அவங்களுக்கு அப்சல்யூட்டா அந்த பணம் கிடைக்கப்பெறும். நாமினேஷன், ஒரு பேங்க் நாமினேஷன் வரும்போது அந்த மணி வந்து அவங்க அந்த யாரு நாமினேட் பண்றாங்களோ அவங்க கிட்ட ஒரு டிக்ளரேஷன் பேங்க் வாங்கிட்டு ஏதாவது வாரிசுரிமை பிரச்சனைகள் வந்தால் நான் பார்த்துக்கொள்கிறேன் சொல்லி ஒரு டிக்ளரேஷன் வாங்கிட்டு உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இப்ப நான் வந்து என்னோட மனைவிய நாமினேஷன் பண்ணிருக்கேன், எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஒரு ஆம்பளப்புல ஒரு பொம்பளப்புல. இப்ப வந்து ஒரு எனக்கு வில்லு கிடையாது. ஹிந்து சட்ட பிரகாரம் வந்து என் மனைவிக்கு 1/4, எங்க அம்மாக்கு 1/4, என் பையனுக்கு 1/4, என் பொண்ணுக்கு 1/4, அதான் இந்து வாரிசுரிமை சட்டம். அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து நான் என் வைஃபை மட்டும் நாமினேஷன் போட்டேன்னா என்னுடைய அம்மாவும் என்னோட பசங்களும் என் வைஃப் மேல கேஸ் போடலாம். 1/4 பணம் எங்களுக்கு வேணும்னு. புரியுதா? பிகாஸ் ஷி டசன்ட் பிகம் அன் அப்சல்யூட் ஓனர். அவங்க வந்து அப்சல்யூட் ஓனர் ஆக முடியாது. அவங்க வந்து பணம் கலெக்ட் பண்ணலாம், பேங்க் கை கழுவி விட்டுரும்.
0: ஓகே,
1: அப்ப நீங்க நாளைக்கு போய் பேங்க் எடுக்கிறீங்க, அப்ப டிக்ளரேஷன் வாங்கிட்டு அவர் தான் நாமினேட் பண்ணிட்டு போயிட்டாரு, போகும்போது வைஃபை நாமினேட் பண்ணாரு, நம்ம வைஃப் கிட்ட கொடுத்து நீங்க அங்க போய் பாத்துங்க
0: அப்படின்றவாங்க.
1: ஃபைனல் நம்ம என்ன விடுறோம்? ஒரு குடும்ப சண்டைய. புரியுதா? அதனால எப்பவுமே அந்த நாமினேஷனுங்கிறது வந்து ஒரு ஒரு பேங்கோ இது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோ அவங்க வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை யாருக்காவது கொடுக்குற வேலை, அது வந்து அப்சல்யூட் பெனிஃபிஷரி
0: கிடையாது. ஓகே, வெரி குட் இன்ஃபர்மேஷன். தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கிளாரிட்டி நீங்க கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார், இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் செஷன் வழக்கம் போல. அண்ட் அடுத்த வாரம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட நம்ம சந்திப்போம். நானும் அப்படியே கிளம்புறேன். அடுத்ததான் மது தயாரா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நாளை காலையில 7 மணிக்கு திருப்பி மெர்சல் மார்னிங்ல பேசுவோம். பாய்.
2: Mercel Morning brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
3: And Gulf Medical University, Mumbai International Pathway Medical Program, affordable fees, world class education, global career opportunity ஓட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகம் மீதான ஈரானிய தாக்குதல்களை உலகத் தலைவர்கள் பலரும் வன்மையாக கண்டித்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மெய்துக் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் நாட்டின் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கும் இடங்கள் வசதிகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஈரானிய பயங்கரவாத தாக்குதல்களை கண்டித்து பல தலைவர்களிடம் இருந்து தொலைபேசி அழைப்புகளை பெற்றார். அமீரக ஜனாதிபதி ஜோர்தான் மன்னர் இரண்டாம் அப்துல்லா பின் அல் ஹுசைன், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் ஈராக் குர்திஸ்தான் பிராந்தியத்தின் பிரதமர் மெய்துக் மஸ்ரூர் பர்சானி ஆகியோரிடம் இருந்து அழைப்புகளை பெற்றார். அத்துடன் எகிப்து ஜனாதிபதி அப்துல் ஃபட்டா அல் சிசியும் ஈரானின் தாக்குதல்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். ஹோர்மூஸ் நீரிணையில் சுதந்திர திட்டத்தை இடைநிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மத்தியஸ்தரான பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகளின் கோரிக்கையை ஏற்று தற்போது அத்திட்டத்தை இடைநிறுத்துவதாக அவர் ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் தெஹ்ரானுடன் ஒரு முழுமையான மற்றும் இறுதி ஒப்பந்தத்தை நோக்கிய பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று ஹோர்மூஸ் ஜலசந்தியில் ஒரு சரக்கு கப்பல் தாக்கப்பட்டதாக பிரிட்டனின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் பிரிவு அறிக்கை வெளியிட்டுள்ளது. பலவீனமான போர் நிறுத்தம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆன நிலையில் ஈரானுக்கு எதிரான தமது தாக்குதல் நடவடிக்கைகளை அமெரிக்கா முடித்துவிட்டதாக அந்நாட்டு ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருந்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: மேற்கு வங்கத்தில் எதிர்வரும் 9ஆம் தேதி புதிய பாஜக அரசு பதவியேற்கின்றது. பாஜக மாநில தலைவர் சாமிக் பட்டாச்சாரியா இதனை தெரிவித்தார். தற்போதைய மாநில எதிர்க்கட்சித் தலைவர் சுபேந்து அதிகாரி மேற்கு வங்க முதல் மந்திரியாக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பாஜக முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் முதல் மந்திரி பதவியில் இருந்து விலக மாட்டேன் என்றும் மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்ற மனநிலை அதிமுகவில் உருவாகியுள்ளதாக கோவை சத்யன் தெரிவித்துள்ளார். தாவிக்காவை ஆதரிப்பது தொடர்பாக அதிமுக தலைமையை முடிவெடுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். கூட்டணி நிலைப்பாடு தொடர்பாக அதிமுகவில் எந்த பிரிவினையும் இல்லை என்று கோவை சத்யன் கூறினார். எடப்பாடி பழனிசாமியுடன் தாவேக்கா நிர்வாகிகள் சந்திப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. தாவேக்காவிடம் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எந்த கடிதமும் வரவில்லை என பி சண்முகம் தெரிவித்துள்ளார். நாளை மறுதினம் மார்க்சிஸ்ட் அவசர செய்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதா என்பது குறித்து அவசர செய்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படவுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: 2026ஆம் ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்து கேட்பு இன்று நடைபெறுகின்றது. இன்று காலை 8:30 முதல் மாலை 3 மணி வரை கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் வாய்மூல கருத்து கேட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுகளுக்காக நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனத்தினால் முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. திருத்தப்பட்ட மின்சார கட்டணம் தொடர்பான தீர்மானம் 9ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்னதாக தெரிவித்திருந்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: மச்சான், என்னடா பொண்ணு, அவள மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: நீங்க சொல்ல வேணாம், அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89

0: 93.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940. ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
1: கவனிக்கவே இல்ல, உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
3: இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் charges and diamond prices karama

0: காலை வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே தான் கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன வித்தியாசமான தீம் மியூசிக்ல வருதுன்னு கேட்டா, இந்த ஒரு மணி நேரம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அமைய போகிறது. அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். பண்ணக்கூடிய வகையில கூட ஒரு லைன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ பரவாயில்ல, இந்த ப்ளூ லைன் எப்போ வரும், அதுக்கடுத்த லைன்களில் எப்போ வரும்னா 2029 செப்டம்பர் 9th ஒரு லைன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் செப்டம்பர் 9 மெட்ரோ திறந்ததால் அதே டேட்டில் 29 அடுத்த லைனும் வந்து திறக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. லிட்ரலி 40 minutes கட் ஆகும் அப்படிங்கிறது தெரிய வந்து. UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. ஓகே, ஸோ தேர்தல் அலை ஓய்ந்து முடிந்ததா அப்படின்னு கேட்டால் இன்னமும் இல்லை. இன்னமும் யார் கூட வந்து கூட்டணி வைப்பாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அப்போ நம்ம கூட கண்டிப்பாக சிறப்பு விருந்தினர் வேணும் அல்லவா. லாயர் மகாதேவா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. காலை வணக்கம் சார்.
1: காலை வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஆஃப்டர் 2 days we are meeting again.
1: We are meeting again.
0: என்ன நடக்குது? ஸோ பார்த்துட்டோம், 108.
1: ஆமாம்,
0: இவங்களுக்கு 70s அண்ட் அவங்களுக்கு 50s தான்.
1: ஆமாம்.
0: ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட்?
1: அதாவது அவங்க கூட்டணியே 70s and 50s
0: இல்லை,
1: இண்டிவிஜுவலாக கிடையாது. அஃப்கோர்ஸ் திமுக கூட்டணியில் வந்து அவங்களோட ஷேர் கம்மி அந்த 73. அதிமுக கூட்டணியில் அவங்களோட ஷேர் ஜாஸ்தி அந்த 53.
0: 45+ இருக்கு.
1: ஆமாம், இப்போ வந்து ஒரே டிஸ்கஷனில் இருக்குது, டைனமிக்ஸில் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து ஆளுநரை மீட் பண்ணுறாரு. ஏன்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன் என்ன, இந்த தடவை ஆளுநர் வந்து 2 CM ஓட் டேக்கிங் பண்ணணும். சத்தியப்பிரமாணம் செய்து வைப்பதற்கு அவருக்கு 2 முதலமைச்சர்கள் இருக்கார்கள். ஏன்னா கேரளாவிலே தமிழ்நாடு, அவர் கேரளா கவர்னர், தமிழ்நாடுக்கு ஆக்டிங் கவர்னர். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தவரை பெங்காலில் கொடுத்து அவருக்கும் வேலை வச்சிருக்காங்க இப்போ.
0: ஏன்னா
1: அங்கே வந்து அங்கே வேற பிரச்சனை ஓடுது, அதை பற்றி நம்ம பேசலாம்.
0: அதை
1: பற்றி பேசுவோம். இப்போ வந்து இதில் உள்ள ஆப்ஷன்ஸ், இப்போ நம்ம ஒரு கிளியர் பிக்சர் வர்ற மாதிரி இருக்கு. இதில் உள்ள விஜய் அவர்களுக்கு உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து இந்த சின்ன சின்ன கட்சிகள், அதாவது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்,
0: ஆமா 2 கம்யூனிஸ்ட்,
1: தமாகா
0: 4,
1: இந்த அந்த மற்ற 2 கூட்டணியில இருந்து பிரிஞ்சு வர்ற கட்சிகளை வந்து ஒன்று சேர்த்து ஒரு 10-11 சீட்டு ரெடி பண்ணணும் அவரு.
0: ஆமா, அதுதான் சேலஞ்சிங். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப காங்கிரஸ் 4, விடுதலை சிறுத்தை,
1: காங்கிரஸ் 5,
0: ஓகே, விடுதலை சிறுத்தை 1-2, அப்புறம்
1: சிபிஎம் 2, சிபிஐ 2, அமமுக 1.
0: அமமுகனா ஏடிஎம்கே கூட்டணியில இருந்து 1 எடுக்க சொல்றீங்க?
1: ஆமா.
0: ஓ, அதா இந்த கூட்டணியில இருந்து அந்த கூட்டணி.
1: அவர் ஏற்கனவே வாட் சொல்லிருக்காரு தினகரன் அவர்கள்.
0: ஓகே, வாட் சொல்ற. அத நம்ம குறியீடா எடுத்துக்கிட்டு
1: அப்ப அந்த மாதிரி யார் வேணாலும் வரலாம் இந்த டிஸ்கஷன்ல, யாருக்கு பவர் வேணுமோ. ஆனா வந்து விஜய் அவர்கள் வந்து நிறைய பேரை ப்ளீஸ் பண்ண வேண்டி வரும்.
0: ஆமா, ஒவ்வொரு
1: சீட்டு வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட பேச வேண்டி வரும். அதே நேரத்தில் அடுத்த ஆப்ஷன் வந்து அதிமுக கூட சேருவது. அதிமுக கூட ஒரு, அதாவது அது நம்ம இப்போ சொல்ல முடியாது, அவங்க வந்து இந்த இதில் ஜாயின் பண்ணலாம், அரசாங்கத்தில் ஜாயின் பண்ணி அவங்களும் மந்திரி சபையில் அமையலாம். இல்லைன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் ஆட்சி அமையுங்க, நாங்கள் எக்ஸ்டர்னலாக சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லலாம். ஏன்னா அது நிறைய நடந்திருக்கு. அதாவது 96 அப்படி தான் நடந்துச்சு. கருணாநிதி கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி 2006 கருணாநிதி கவர்மெண்ட் வந்து ஃபுல்லு இது இருக்கல, ஃபுல் மெஜாரிட்டி இருக்கல, 96 சீட்டு தான் திமுகக்கு இருந்துச்சு. அதில் காங்கிரஸ் எல்லாருமே வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க,
0: வெளியில இருந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி.
1: ஆமா, மந்திரி சபையெல்லாம் அவங்க ஏறல.
0: ஆனா இப்போ இந்த மாதிரி ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த கர்நாடகால நடந்துச்சு இல்ல, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு,
1: ஆமா,
0: அந்த மாதிரிலாம் நடந்தால் ரீஎலெக்ஷன் வந்துடும்.
1: ஆமாம், அந்த மாதிரி நடந்தால் ரீஎலெக்ஷன் வந்துடும். ஆனால் அந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 96 சீட்டு டிஎம்கே வச்சுட்டு 5 வருஷம் முடிச்சாங்க.
0: ஆமாம், அது எப்படி அது அவங்க அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணுமா?
1: பண்ணிகிட்டே இருக்கணும்.
0: அதான் கேட்குறேன், ஏன்னா இப்போ வெளியிருந்து ஆதரவு கொடுத்த கட்சி இருக்காங்கல்ல, அவங்க திடீர்னு பல்ட்டி அடிச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பி அவங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும்.
1: மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண வேண்டிய மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியலன்னா ரீஎலெக்ஷன் வரும்.
0: விஷயமோ செய்ய போய் அப்ப என்டிஏ சைட்லேருந்து ஏடிஎம்கே பிரஷர் வந்து இந்த ஆதரவை வெளியேற்ற சான்ஸ் இருக்குல்ல?
1: ஆமா, அதே நேரத்தில் ஏடிஎம்கே வந்து என்டிஏல இருந்து வெளியில வரலாம்ல,
0: அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிற
1: முடியாது. ஏன்னா இப்போ என்டிஏங்கிறது
0: வெளியே வந்தாங்க,
1: என்டிஏங்கிறது வந்து மெயின் பாரதிய ஜனதா கட்சி தான், மற்றதெல்லாம் ரீஜனல் பார்ட்டிஸ் தான், பாமக.
0: ஆமாமா,
1: பாமக எல்லாம் உள்ளூர் கட்சிகள் தான். அமமுக எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள, இதுல நேஷனலிஸ்ட் அந்த என்டிஏங்கிறது வந்து பிஜேபி, அவங்களுக்கு ஒரு சீட்டு தான் இருக்கு இந்த எலெக்ஷன்ல. அதனால அப்படியே அவங்கள சரி நீங்க உங்க வழிக்கு போங்க, நாங்க எங்க வழிக்கு போறோம்னு எலெக்ஷனுக்காக தானே சேர்ந்துக்கிட்டாங்க போன வருஷம். இந்த வருஷம் எலெக்ஷன் முடிச்சுட்டோம், சரி நீங்க ஒரு வழி நாங்க ஒரு வழின்னு தனி வழியா இங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.
0: அதுக்கும் சான்ஸ் இருக்கு,
1: அதுக்கும் சான்ஸ்.
0: ஆமா, ஆனா நான் பார்த்தேன் காலையில, அதை நேத்து லீமா ரோஸ் சொல்லியிருந்தாங்க.
1: அதாவது த பாசிபிலிட்டி இஸ் தட், அதாவது ஐடியல் பாசிபிலிட்டி. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரணும்னா அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த சின்ன சின்ன கட்சிகளை வச்சு ஸ்டேபிள் கவர்மெண்ட் நடத்துறது ரொம்ப கஷ்டமா
0: கஷ்டம்.
1: ஏன்னா அவருக்கு வந்து ஆட்சி சேரதை விட இவங்களை சமாளிக்கிறதுலே டைம் போயிடும்.
0: அது ஒண்ணு. அதாவது மூணு தரப்புல இருந்து மூணு பேர் சொல்லியிருக்காங்க என்னன்னா, ஃபர்ஸ்ட் லீமா ரோஸ் நேத்து சொன்னாங்க, நாங்க வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க, நாங்களும் கன்சிடர் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. காங்கிரஸ் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்ரோச் பண்ணிருக்காங்க,
1: நாங்களும் கேசி வேணுகோபால் அனௌன்ஸ்
0: பண்ணிருக்காரு சொல்லியிருந்தாரு. அதுக்கு திமுக காரங்க சில சப்போர்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அந்த நார்த் இந்தியா சேனல் போய் ஒருத்தர் சிரிச்சிட்டு இருந்தாரு சரவணன் சொல்லிட்டு, அவர் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனார் நடுவில் கூட. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க,
1: துரோகம் பண்ணி
0: அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.
1: அதாவது ஒன்றும் ஆகலை, அதுக்கு முன்னாடி அவர்
0: அட்வான்ஸாக சொல்லிட்டாரு. ஸோ தெரியல, ஆனால் அவங்க 2 weeks டைம் கேட்டிருக்காங்க போல இருக்கு.
1: 2 weeks டைம் கேட்டிருக்காங்க கவர்னர் கிட்ட, டு ப்ரூவ் இட் ஆன் த ஃப்ளோர். ஆனால் இன்னைக்கு வந்து அவர் லெட்டர் கொடுக்கணும்.
0: கரெக்டு,
1: இன்னைக்கு அந்த அவரோட கட்சி
0: எம்எல்ஏ
1: நாளைக்கு எப்படினாலும் அவங்க சொல்றாங்க பதவி
0: பிரமாணம்
1: நடந்துரும் நாளைக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்ப நாளைக்கு பதவி பிரமாணம் நடந்துருச்சுன்னா அவர் சிஎம் ஆயிடுவாரு.
0: ஆமா,
1: ரெண்டு வாரத்துக்குள்ள இந்த ஃப்ளோர்ல ப்ரூவ் பண்ணணும்
0: மெஜாரிட்டி
1: அசம்பிளில வந்து எங்கிட்ட இது. அப்ப அதுல வந்து அமைச்சரவை வர்றாங்களோ இல்லை வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாம் ஒன்றுதான்,
0: எல்லாம் ஒன்றுதான். அப்போ பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா எப்படி ஃபார்ம் ஆகிடும்னு தோணுது.
1: ஆமாம், அரசாங்கம் ஃபார்ம் ஆயிடுனா எல்லாருக்கும் இப்போ திரும்ப எலெக்ஷனுக்கு போகிறதுக்குள்ள திராணியெல்லாம் கிடையாது.
0: செலவுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கேம்பெயின் ஆரம்பிச்சு யோசிச்சு பாருங்க.
1: ஆமாம், அதுக்கெல்லாம் உள்ள திராணியெல்லாம் யாருக்கும் கிடையாது.
0: அதுக்கு இன்னும் அதிகமாக நாம் தமிழர் தான் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தே ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ, பட் தேல் பி வித் ஹோப்ல.
1: ஆமாம்,
0: ஏன்னா அவங்க அவங்களும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க,
1: எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஆனால் சி, இதெல்லாம் ஒரு டைனமிக்ஸ் தானே,
0: இல்லை
1: ஒரு டைனமிக்ஸ் அந்த பாப்புலாரிட்டி போட். ஆனால் இதில் வந்து நிறைய பேர் வந்து அந்த நம்ம பக்கத்து ஸ்டேட்காரங்கள்லாம் இல்லை, என்னோட கேரள மக்கள் கூட நேற்று கூட சொல்லியிருந்தாங்க, என்னப்பா தமிழ்நாட்டில் சினிமா மோகம் இன்னும்
0: போகலையேன்னு.
1: ஆனால் இது வந்து டிப்பிக்கல் சினிமா மோகமாக தெரியல.
0: சினிமா மோகம்னா எனக்கு ஒரு டவுட் ஐயா, முக ஸ்டாலின் அவர்கள் எப்படி தோப்பாங்க, அதுக்கும் சினிமா மோகத்துக்கு என்ன சம்பந்தம்?
1: ஆமா,
0: அங்க நிக்கிறது பிரமுகர்.
1: இது வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி தான். அதாவது மக்கள் 60 வருஷம் திராவிட ரூல் பண்ணிட்டாங்க, ஆளுமைகள் கிடையாது, பெரியவங்க எல்லாம் போயிட்டாங்க, நமக்கு ஏதாவது ஒரு புதுசா ஒரு முகம் வந்தாலும் அவங்களுக்கு போட்டுருவோம். அஃப்கோர்ஸ் விஜய்க்கு வந்து அவரோட சினிமா பாப்புலாரிட்டி வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, டு புட் அ ஃபேஸ்.
0: கரெக்ட்,
1: ஒரு கிரெடிபிலிட்டி, ஒரு ஃபேஸ் அது கொடுத்துருக்கு. தேன் அ நியூ ஃபேஸ், தேன் அ சடன் ஃபேஸ் கம்மிங் இன். ஆனால் இது வந்து ஒரு சினிமா மோகத்தில் போட்ட
0: இது கிடையாது
1: கிடையாது,
0: அது மட்டும் தெரியும். ஏன்னா விஎஸ் பாபுவுமே ஸ்டாலின் தோக்கடிச்சாலும் ஒரு காலத்தில் ஸ்டாலின் கூட சேர்ந்து வேலை செஞ்சுலாம் சொல்கிறாங்க.
1: அதான், அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிங்க, அதெல்லாம் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அதெல்லாம் சினிமா மோகம் கிடையாது. அவர் வந்து மாவட்ட செயலாளர் இருந்து,
0: ஆமாம்,
1: ஏடிஎம்கேல எம்எல்ஏயா இருந்து டிஎம்கேல மாவட்ட செயலாளர் இருந்து போன வருஷம் ஸ்டாலினோட போன தடவை குளத்தூர் எலெக்ஷன்ல அவர் தான் ஃபுல்லா வேலை
0: செஞ்சிருக்காரு.
1: அவர் எல்லா தெருவும் எல்லா இதுவும் தெரியுமா எல்லா ஆளுங்களையும். அவரை கொண்டே ஸ்டாலினுக்கு எதிராக கொண்டே நிறுத்தி ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி.
0: அவர் இன்னைக்கு ரெண்டு கையை வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காரு.
1: ஆமா
0: தொடர்ந்து பேசுவோம். அப்படியே பெங்கால் எலெக்ஷன் சைடும் போகும். 89.4 தமிழ் எஃப்எம் லார்ஜ் மது பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு லாயர் மகாதேவா அவர்கள் இருக்காங்க. ஸ்டே டியூன்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: சும்மா கீழி. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
1: brought to you by Basha Bhai Biryani.
2: Ready?
3: நடந்தது
4: நடந்தது
3: கேமரா,
4: நடக்க போவது
3: நடக்க போவது.
4: ரோலிங்
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ்
4: ரோலிங் சார், ரோலிங் சார்
0: ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
5: Yes, pay after 6 months, 0 watt, 1 million kilometer warranty ல உங்க brand new ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
1: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
5: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Align today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
6: 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
8: டேய், சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
9: A few days later.
7: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
8: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
9: A few days later.
7: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
8: ஆமாண்ணே, எப்படி?
7: அது ஒண்ணுலடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
10: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
11: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
10: குளோபல் எக்ஸ்போஜரோட டாக்டர் ஆகிற கனவோட இருக்கீங்களா? கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பிரசன்ஸ் தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிசன் ப்ரோக்ராம்.
1: கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி UAE-ல உங்க 3 இயர்ஸ் ஜேர்னியா துவங்கி அடுத்த 3 இயர்ஸ் லீடிங் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ரொமேனியா, UK, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் கானால கம்ப்ளீட் பண்ணலாம்.
10: அஃபோர்டபிள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் அண்ட் குளோபல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. அட்மிஷன்ஸ் ஆர் நவ் ஓபன். விசிட் gmu.ac.ae or call 056-549-5755. Gulf Medical University, where the world comes to learn.
11: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: தொடர்ந்து நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி தங்கத்தோட விலையை பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஏறி போச்சு.
1: இன்று தங்கத்தின் விலை brought you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
0: ஸோ 24 கேரட் தங்கம் விலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 560 திர்ஹாம்ஸ் தொட்டுருச்சு. 22 கேரட் 518.75, 21 கேரட் தங்கம் 497.25 அண்ட் 18 கேரட் தங்கம் 426.25.
1: இன்று தங்கத்தின் விலை brought you by Kalyan Jewelers.
0: லாயர் மகாதேவா நம்ம கூட இருக்காங்க. ஐயா, நம்ம வந்து இப்போ வெஸ்ட் பெங்கால் பக்கம் போனோம் அப்படின்னா பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
2: ஆமாம்,
0: நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க.
2: ஆமாம்,
0: ப்ளீஸ் டூ ஷேர்.
2: அதாவது அது ஒரு அழகா என்டிஏ வந்து அழகாக பிளான் பண்ணி, அதில் என்டிஏன்னு சொல்ல முடியாது, பிஜேபி தான், ஏன்னா அங்கே வந்து அவங்களுக்கு சக கட்சிகள் கிடையாது. பிஜேபி வந்து வருஷக்கணக்காக பிளான் பண்ணி போன எலெக்ஷன்லேருந்து அழகாக கேண்டிடேட் செலக்ட் பண்ணி நிற்க வச்சு ஜெயிச்சிருக்காங்க. என்னென்னா, மமதாவோட மெயின் ஓட்டு வந்து பெண்கள் ஓட்டு, டவுன் ட்ராடன் ஓட்டு, அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை உடைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஆட்சியில் வந்து பாதிக்கப்பட்ட ஆட்களுடைய சொந்தங்கள் பந்தங்களை நிறுத்தியிருக்காங்க. அந்த கார் மெடிக்கல் காலேஜில் அந்த கற்பழிக்கப்பட்டு பெண்ணுடைய அந்த டாக்டரோட தாயார் கூட பிஜேபியில் எலெக்ஷன் ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பாதிக்கப்பட்டவர்களை, அதாவது திரிணாமுல் காங்கிரஸுடைய அராஜகத்தினால பாதிக்கப்பட்ட மக்களை வந்து
0: தேர்ந்தெடுத்து
2: பிஜேபி கேண்டிடேட்ஸை நிறுத்தி, அதனால அந்த மற்ற பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது ஒரு எம்பத்தி வந்துடுது. சா, நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டவங்க வந்து எலெக்ஷன் நிற்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோன்னு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இந்த வெளியூருக்காரங்களை, அந்த அஃப்கோர்ஸ் எஸ்ஏஆர்எஸ் ஹெல்ப்ட் பிக் டைம், ஏன்னா நிறைய வெளியூருக்காரங்க இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஃபுல்லாக கேன்வஸ் பண்ணி அந்த எலெக்ஷனை 2/3 மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பெங்காலில் வந்து இட் ஹஸ் பீன் ஒரு ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஜெயிச்சிருக்காங்க.
0: கரெக்ட்.
2: அதே நேரத்தில் இப்போ அந்த சைடில், மற்ற சைடில் பார்த்தீங்கன்னா, அவங்க மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து நான் விட்டுட்டு வேலையை விட்டு போக மாட்டேன், ஆனால் வந்து அவங்க வந்து அரசாங்க வீட்டில் கிடையாது, அவங்க சொந்த வீட்டில் தான் தங்கியிருக்காங்க, ப்ரைவேட் வீட்டில், அதனால வீட்டிலேருந்து
0: வெளியேற்றப்பட்டுறாது,
2: ஏன்னா பதவியிலேருந்து டிஸ்மிஸ் தான் பண்ணணும். அதுக்கு நம்ம ஊரில் இருந்து ஆர் என் ரவி அவர்கள் அங்கே கொண்டு வச்சுருக்காங்க, கரெக்டாக. ஸோ அதனால் அவர் அது கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்குவார், ஏன்னா நாளையோட அசம்பிளியோட லைஃப் முடியுது. ஸோ அசம்பிளி லைஃப் முடிச்சுட்டு ஆப்வியஸ்லி மந்திரி சபை இறங்கி தான் ஆகணும். அதனால அது ஒரு சிச்சுவேஷன், ஃபர்ஸ்ட் டைம் சிச்சுவேஷன் இன் இந்தியா. இந்த
0: மாதிரி
2: டினையல்ல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான்.
0: விட்டு
2: போக மாட்டேன் எப்படினாலும் அவங்க வெளியில அனுப்பி புரியுது. பிஜேபி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யார் அடுத்த சிஎம் சொல்லி, சுவேந்தி அதிகாரி. அவங்கள தோக்கடித்த, ரெண்டு தடவையும் தோக்கடித்த, போன எலெக்ஷன்லையும் இந்த எலெக்ஷன்லையும் தோக்கடித்த சுவேந்தி அதிகாரிய முதலமைச்சராக அறிவித்திருக்கிறார்கள். ஸோ அது அது டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, 9ஆம் தேதி பிரதமரும்
0: பதவிப்பிரமாணம்.
2: அப்படி நம்ம அஸ்ஸாம் பக்கம் போனோம்னா அது ஒரு ஒரு மிருக மெஜாரிட்டி.
0: ஆமா ஆமா,
2: 3/4 சீட்ஸ் பிஜேபி 100க்கு மேல சீட்டு செஞ்சுட்டு அடிச்சிருக்காங்க. 126 சீட்ல அதுல மிருக பலத்தோட பதவிக்கு வருகிறார்கள் என்டிஏ. பிஜேபி மட்டும் இல்லை, ஏன்னா அதுல வேற பார்ட்டிகள் இருக்கு, பெரிய மிருக பலத்தோட. அது வந்து அதுல என்ன புதினம்னா, அது 3வது தடவை பதவிக்கு வர்றாங்க. தொடர்ந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லாம ஒரு ப்ரோ இதா வருது. அதே மாதிரி நம்ம நாராயணசாமி அவர்கள் 2வது தடவையாக ஜெயித்து வருகிறார். ஆஃப் கோர்ஸ் அவர் சின்ன ஸ்டேட்னு சொல்லிக்கலாம்.
0: ஆமா, பட் அங்க என்னன்னா அவரு கூட ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும் எல்லாருக்கும்.
2: ஆமா,
0: அவர் அங்க டீ கடையில போய் டீ குடிச்சிட்டு இருப்பாரு,
2: ஏன்னா ஒரு சின்ன ஸ்டேட்,
0: மக்களோட மக்களை ஈஸியா அவரை பார்க்க முடியும் அந்த மாதிரி.
2: இங்க கூட வந்திருக்காரு, மக்கள் எல்லாம் போய் பார்ப்பாங்க.
0: ஆமா, ரொம்ப அப்ரோச்சபிள், ஏன்னா ஏரியாவும் சின்னது.
2: அதாவது பாண்டிச்சேரிங்கிறது நம்ம மற்ற ஸ்டேட்டில் ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி
0: ஒரு 10 வார்டு
2: அப்படி இருக்கும் பட்சத்தில் இட்ஸ் எ வெரி பர்சனலைஸ்டு ஸ்டேட்டு. அதனால அங்கே ஒரு அது ஒரு டிசைடட் ஃபேக்டர் ஆயிடுச்சு. அப்படியே வண்டி ஓட்டிட்டு கேரளாவுக்கு வந்தோம்னா இட் ஹஸ் பிகம் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன். என்னன்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி தான் அவங்களும் ஒரு மிருக பலத்தோட வந்திருக்காங்க. 2/3 மெஜாரிட்டி யூடிஎஃப்க்கு 2/3 மெஜாரிட்டியில ஜெயிச்சு வந்திருக்காங்க. பட் அதுல வந்து இப்ப உள்ள காம்ப்ளிகேஷன் அப்கோர்ஸ் காங்கிரஸ்ல இருந்தா சிஎம் வரணும் முதலமைச்சர். அதில் இப்போ ஒரு போட்டிகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. அது அது எதிர்பார்க்கப்பட்டது தான். ஏன்னா காங்கிரஸோட பெரிய பிரச்சனை வந்து ஆன்டி இன்கம்பன்சி, பியூர்லி ஆன்டி இன்கம்பன்சில ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு நிறைய உள்கட்சி பூசல்கள் நிறையா இருக்கு முன்னாடியே. ஆனால் அரசாங்கம் வேணான்னு சொல்லி மக்கள் இங்கே ஓட்டு போட்டதுனால இவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த உள்கட்சி பூசல் அப்பப்போ வெளியில் வந்துகிட்டு இருக்கு. இனிப்போ அவங்க ஹைகமாண்டுன்னு சொல்லுவாங்க எப்போவுமே அந்த மத்தியிலேருந்து காங்கிரஸ் தலைவர்கள் வந்து அவங்க வந்து இங்கே வந்து நம்ம லோக்கல் பாஷையில் சொன்னோம்னா கட்ட பஞ்சாயத்து நடத்தி வச்சு இது பண்ணணும். அதில் 3-4 ரன்னிங் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து எதிர்கட்சி தலைவர் வி.டி. சதீஷன், இன்னொன்று வந்து ரமேஷ் சென்னித்தலை அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் போன தடவை நம்ம கவர்மெண்ட் வரும்போது உம்மன்சாண்டிக்கு எதிராக நான் நிக்காம அவருக்கு சீனியாரிட்டி கொடுத்து நான் நின்னேன். இப்ப அவர் இல்ல, அதனால அவரு அவர் இறந்து போயிட்டாரு. எனவே அவர் இல்ல, நான் தான் இப்ப சீனியர், அதனால என்ன நீங்க அது கன்சிடர் பண்ணலாம்னு. இதே இதில் மிஸ்டர் கேசி வேணுகோபால் வந்து அவர் ஒக்கோஸ் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நம்ம இதில் இப்போ அது அது அது வரும், தமிழ்நாட்டுக்கு திரும்ப வரும் கேசி வேணுகோபால். அவர் வந்து இதில் பிச் பண்ணுறாரு நானும் ஆகலான்னு. ஏன்னா அவர் வந்து மத்திய காங்கிரஸ் நிலைக்கு அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால.
0: ஆனால் நிறைய பேர் முதல்ல வி.டி. சதீஷ் அவர்கள் சொன்னாங்க.
2: ஏன்னா அவர் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஓடி நடந்து எல்லா கான்ஸ்டிடுவன்ஸ்லேயும் போய் கேன்வஸ் பண்ணி. ஹஸ் பீன் அ வெரி வோக்கல் பர்சன் அஸ் வெல். அதனால அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் மோ பாப்புலர் ஃபேஸ் ஆல்சோ, டெய்லி மீடியாவில் இருப்பார். அண்ணாமலை சீமான் மாதிரி அங்க அவர் வி.டி. சதீஷன் ஒரு ஃபயர் பிராண்ட். சோ அதனால அது இப்ப எப்படி வருதுன்னு இன்னொரு, ஏன்னா ஒரு 10 நாள்ல டிசைட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அதனால
0: அவங்க கிட்ட பிஜேபி மாதிரியோ டிஎம்கே மாதிரியோ லீடர்னா ஒருத்தர் தான், தலைவன் ஒரு வேணையா அப்படிங்கிறது கிடையாது
2: கிடையாது. ஸோ அதில் அந்த சீக்கிரமா டிசிஷன் மேக்கிங் இது கிடையாது. அதனால எல்லாரும் எம்எல்ஏக்கெல்லாம் பொதுவா ஒப்பீனியன் கேட்டு செய்வாங்கன்னு சொல்லி.
0: ஆமா, ஆனா தாயக்கா கூட இருக்கு பாத்தீங்களா, தலைவன் ஒரு வேணையா.
2: கருணாநிதி அவர்கள் ஆளுமைகள் வந்து போயிட்டாங்க எல்லாருமே.
0: எடப்பாடி ஒரு பக்கம் அவர்கள் இருந்தாலும் நிறைய பிரிஞ்சு போனதுதான் நம்ம பார்க்க முடிஞ்சது. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்
2: அந்த கட்சியில நிறைய சின்ன சின்னதா பிரிஞ்சு போயிருச்சு. அதாவது திமுக அரசாங்கத்துல 13 பேர் அதிமுக போனவங்க அமைச்சர்கள்.
0: உண்மை, தாவேகாலந்து சில பேர் அதிமுக வந்திருக்காங்க.
2: ஆமா,
0: தாவேகாக்கு.
2: ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து அது இந்த அந்த நிறுத்து போய்விட்டது.
0: ஆமா, இதான் உண்மை. ஸோ இப்போ நம்ம கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு எது வந்து நடக்க சான்ஸ் அதிகமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லிடுங்க.
2: தமிழ்நாட்டுக்கு நடக்க சான்ஸ் வந்து இந்த ரெண்டு சான்ஸ் தான், சின்ன கட்சிகளை வச்சு இது பண்றதும், மற்றது வந்து அதிமுகவை இவங்க கூட சேரணும்னா அவங்க என்டில இருந்து வெளியில வரணும். ஏன்னா விஜயோட கண்டிஷன் இட் வில் பி தட்.
0: ஆமா,
2: ஏன்னா அவர் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண விரும்பல.
0: ஆமா,
2: பிஜேபி எல்லாம் அவங்க கூட்டத்தில் இருக்கணும்னு ஐடென்டிஃபை பண்ணல. பிஜேபியும் அதை விரும்பும்னு நினைக்கலாம். ஏன்னா அவங்க எப்படின்னா ஒரு சீட்டு தான் இருக்கு, அதுவும் அவங்க அதுல இது பண்ண போறதுல. இவங்க இந்தியால இருந்து ஃபார்ம்லா வெளியில வந்து இங்க ஜாயின் பண்ணலாம். ஆனா இதுல வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எடப்பாடி ஒரு கிங் மேக்கர் ஆகி விடுவார்.
0: அந்த மாதிரி வரும்போது
2: கிங் மேக்கர். ஆனா அது ஒரு ஐடியல் சிச்சுவேஷன். இந்த சின்ன கட்சிகளை வந்து ப்ளீஸ் பண்ணி ஒரு அரசாங்கம் நடத்துறத விட ஒரு எப்படினாலும் அவர் எதிர்கட்சி தலைவர் ஆக போறதில்ல, அதனால அந்த பார்ட்டியை உள்ள கொண்டு நடத்துவது ரொம்ப அழகான விஷயம். ஆனா ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்காங்க, கே சி வேணுகோபால் சொல்லியிருக்காரு தமிழ் மாநில அதாவது காங்கிரஸ் மாநில தலைமையில பாப்பாங்கன்னு. செல்வ பெருந்தவர் சொல்லால் இல்ல எல்லாம் ஹைகமாண்ட் பாத்துக்குவாங்கன்னு அப்படி அந்த பக்கம் இந்த பக்கம்
0: சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
2: நம்ம திருமாவளவன் வேற நல்லது கூட்டணி ஆச்சு நல்ல விஷயம்னு சொல்லி அவரும்
0: அன்றை கணித்தோம் சட்டசபை அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
2: அதுக்கப்புறம் இந்த அண்ணாமலையோட இது வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது டெஃபினிட்டா இந்த தடவை தொங்கு சட்ட சபை தான் வரும்.
0: அவர் சொன்னதை போட்டிருந்தாங்க. ஆமா, ஸோ பல்வேறு கருத்துக்கள்
2: இருந்து பார்ப்போம். அதாவது நாளையோட ஐ திங்க் நாளைக்கு பதவி பிரமாணம் செஞ்சதுக்கு அப்புறம் இட் சுட் பி மோர் கிளியரா.
0: இல்ல கரெக்ட், நாளைக்கு தெரிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சப்போ.
2: ஆமா
0: நன்னையா, சூப்பர், சிறப்பு, மிக மகிழ்ச்சி. மறுபடியும் உங்களை சந்திச்சு கூடி சீக்கிரம் எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சந்திப்போம். ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை டக்குன்னு நடத்திடுவோம். நன்றி ஐயா.
2: நன்றி,
0: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அண்ட் மக்களே, நான் வந்து உங்களை 12 மணிக்கு மேலே சந்திக்கிறேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அது தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷனா மாறிடுச்சு. ஸ்டே டியூன்ட்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது மதியம் 12 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: திமுக கூட்டணியில் நேற்று இருந்தது போல் இன்றும் இருப்போம், நாளையும் தொடர்வோம் என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். இது தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் வெற்றியும் தோல்வியும் சாதாரணமானது என்று தெரிவித்த அவர், தோல்வியடைந்த காரணத்தால் துவண்டு போகின்ற சமுதாயம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, முஸ்லிம் சமுதாயமும் அல்ல என்று கூறினார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை மாலை எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்று துரைமுருகன் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: கேரள மாநிலத்தின் அடுத்த முதல்வர் யார் என்பதை தேர்வு செய்யும் பணியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் மூத்த தலைவருமான வி டி சதீசன், மூத்த தலைவர் ரமேஷ் சென்னிதலா, மாநிலங்களவை எம்பி கே சி வேணுகோபால் ஆகியோர் முதல்வர் பதவியை பெறுவதற்கான பந்தயத்தில் உள்ளனர். இந்நிலையில் கேரளத்தில் ஆட்சியை அமைப்பதற்கான பணியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். 2 செமி கண்டக்டர் ஆலைகள் உட்பட 1.5 லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கரும்பு குவிண்டாலுக்கு 365 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முயிசு இலங்கைக்கான தனது 3 நாள் அதிகாரப்பூர்வ அரசு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தார். அவர் இன்று காலை இலங்கையிலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது இலங்கை மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகளுக்கிடையே 7 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம் மீதான ஈரானின் தாக்குதல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை கவலை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் ஃபுஜைரா எண்ணெய் தொழில்துறை மண்டலத்தில் உள்ள ஒரு எண்ணெய் நிலையத்தில் தீ விபத்தும் ஏற்பட்டது. இதனால் 3 பேர் காயமடைந்தனர். சமீப நாட்களில் ஹோர்முஸ் ஜலசந்திக்கு உள்ளேயும் அதைச் சுற்றியும் கப்பல்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட பல தாக்குதல்கள் குறித்தும் ஐக்கிய நாடுகள் சபையின் செய்தி தொடர்பாளர் ஸ்டெஃபான் துஜாரிக் கவலை வெளியிட்டுள்ளார். போர் நிறுத்தம் அமலில் உள்ள போதிலும் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பகைமை மீண்டும் தலை தூக்கும் அபாயம் அதிகரித்து வருவதை இது பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டார். உலக சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ச்சியாக 2வது நாளாகவும் சரிந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் நடைபெறும் போருக்கு முடிவு கட்ட ஒரு சமாதான ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்று சுட்டிக்காட்டிய நிலையில் எண்ணெய் விலை சரிந்துள்ளது. மத்திய கிழக்கு முக்கிய உற்பத்தி பிராந்தியத்தில் தடைப்பட்டிருந்த எண்ணெய் வழங்கல் மீண்டும் தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 100 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 108 டாலர் வரை சரிந்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. 89.4
4: இது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஓகே, துபாயில வந்து கோரல் மம்சார் பீச் ஓபன் பண்ணிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: இதுல புதுசா வாட்டர் ஸ்போர்ட்ஸ், ஃப்ளோட்டிங் வாக்வே இதெல்லாம் வந்து வரப்போகுது. யுஏஇ ரெசிடென்ஸ் வந்து புதுசாக ஒரு பீச்சை, அப்கிரேடான ஒரு பீச்சை என்ஜாய் பண்ணலாம். கோரல் மம்சார் பீச்சில் வந்து பப்ளிக்காக இப்போ ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு இல்லையா. இதில் வந்து கிட்டத்தட்ட 2.75 பில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் 300 மீட்டர்ஸோட நைட் ஸ்விம்மிங் பீச் இருக்கும், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்கும், ஜிம் இருக்கும், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ வாலிபால், ஃபுட்பால், பேடல், ஜெட்ஸ்கி இதெல்லாமே விளையாடுறதுக்கு இடங்களும் இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எவர் 24/7 விமன் ஒன்லி பீச் சரௌண்டட் பை எ ஃபென்ஸ். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஹியூஜ். அண்ட் இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் தான் இதோட ஹைலைட் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கோரல் மம்சார் பீச்சை விசிட் பண்ணுங்கள், யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய் இட்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: நல்ல ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்பைக் கோல்ட் ரேட் வந்து சந்திச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
4: brought to you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
0: 24 கேரட் தங்கம் 560 12 கிராம் சேரிடுச்சு. 22 கேரட் தங்கம் 518.75 518.75. 21 கேரட் தங்கம் 497.25. 18 கேரட் தங்கம் 426.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
4: brought to you by Kalyan Jewelers.
2: Back to back
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940. இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st May.
1: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், அ டிவிஷன் ஆஃப் அல்தவசல் குரூப்.

0: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
2: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
4: You are listening to Masala Cafe with RJ Madhu only on 89.4 Tamil FM.
5: மாஸ்டர், சூடா ஒரு பாட்டு.
6: Incoming.
5: சுட சுட புத்தம் புது பாட்டு.
7: Brought to you by Tanjai Elite Restaurant. நம்ம ஒரு சமையல சுவைக்க Tanjai Elite Restaurant. Jebel Ali Industrial First and Horlands.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: Flavor Song of the Hour brought to you by Basha Bhai Biryani. Authentic ana Dindukal Siraga Sambar Biryani and Chennai Bhai Vittu Kalyana Biryani ippave rusithu rasikka. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

0: brought to you by Basha Bhai Biryani.
1: கற்பூரம் காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
2: என்ன நீங்க தயாரா?
1: மனசார வேண்டிட்டு மிளகா அரைச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி.
2: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
3: நம்ம டைம் சமாடி அடிக்க போறேன்.
4: செழித்தையும் தமிழை ஒளி.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஃபேன்ஸ், நீங்கள் அலன் சார் எக்ஸ்சேஞ்ச் வழியாக ஊருக்கு பணம் அனுப்பினா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் தெரியுமா? நீங்கள் வந்து நிறைய வின் பண்ணலாம், வின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஊருக்கு பணம் அனுப்ப போகிறீங்க, அதை அலன் சார் எக்ஸ்சேஞ்ச் வழியாக அனுப்புங்க. நீங்கள் ஜெட்டோர் டேஷிங் கார் வின் பண்ணலாம், வாரந்தோறும் கோல்டு காயின்ஸ் வின் பண்ணலாம், 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். June 14 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு. இப்போவே அலன் சார் எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அல்லது ஏதாவது ஒரு அலன் சார் எக்ஸ்சேஞ்சோட பிரான்ச்சை விசிட் பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor. Verum 9660AD monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
0: நம்ம மேட்ச் பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஜெயிச்ச மேட்ச் தானே. இப்போதைக்கு டிராஃபிக் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 11 towards துபாய் சாரா சென்டர் கிட்ட கொஞ்சம் ஸ்லோ, அபுஷாகரா கிட்ட கொஞ்சம் ஸ்லோ, மலையா ஸ்ட்ரீட் கிட்ட கொஞ்சம் ஸ்லோ, மலையா ஸ்ட்ரீட்ல வந்து ஸ்லோவா இருக்கு. அண்ட் E311 இந்த அல்ஜாகியா சிட்டி சென்டர் கிட்ட ஆரம்பிச்சு நல்லாவே ஸ்லோவா போயிட்டு இருக்குது. ஸோ இதுதான் தற்போதைய நிலவரம். டிராஃபிக் இங்கெல்லாம் தான் இருக்கு, பார்த்துக்கோங்க. சரியா, தொடர்ந்து பேசுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான்
1: கொடுக்குறேன். Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas, world's favorite.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: ஏ, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
0: Yes, pay after 6 months. 0 watt, 1 million kilometer warrantyல உங்க brand new Jetora purchase பண்ணலாம்.
4: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
0: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Alain today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.
10: சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
11: சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
12: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: அட்வான்ஸாக உங்களுக்கு பாட்டு கொடுக்க போறேன். 800-8940 கால் பண்ணுங்க. 800-8940 வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: வணக்கம், செல்வகுமார்.
0: செல்வகுமார் எப்படி இருக்கீங்க?
1: ஹலோ,
0: எப்படி இருக்கீங்க செல்வகுமார்?
1: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன் செல்வகுமார். எங்கே கால் பண்ணிருக்கீங்க?
1: நான் இப்போ ஜுமேரா.
0: ஓகே செல்வகுமார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? என்ன பாட்டு கேட்போம்
2: மனசு தொட்டு

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: தமிழ ஃபோம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம். நீ

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: திமுக கூட்டணியில் நேற்று இருந்தது போல் இன்றும் இருப்போம், நாளையும் தொடர்வோம் என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். இது தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் வெற்றியும் தோல்வியும் சாதாரணமானது என்று தெரிவித்த அவர், தோல்வியடைந்த காரணத்தால் துவண்டு போகின்ற சமுதாயம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, முஸ்லிம் சமுதாயமும் அல்ல என்று கூறினார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை மாலை எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்று துரைமுருகன் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தின் அடுத்த முதல்வர் யார் என்பதை தேர்வு செய்யும் பணியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் மூத்த தலைவருமான வி டி சதீசன், மூத்த தலைவர் ரமேஷ் சென்னிதலா, மாநிலங்களவை எம்பி கே சி வேணுகோபால் ஆகியோர் முதல்வர் பதவியை பெறுவதற்கான பந்தயத்தில் உள்ளனர். இந்நிலையில் கேரளத்தில் ஆட்சியை அமைப்பதற்கான பணியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். 2 செமி கண்டக்டர் ஆலைகள் உட்பட 1.5 லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கரும்பு குவிண்டாலுக்கு 365 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முயிசு இலங்கைக்கான தனது 3 நாள் அதிகாரப்பூர்வ அரசு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தார். அவர் இன்று காலை இலங்கையில் இருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது இலங்கை மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகளுக்கிடையே 7 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம் மீதான ஈரானின் தாக்குதல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை கவலை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் ஃபுஜைரா எண்ணெய் தொழில்துறை மண்டலத்தில் உள்ள ஒரு எண்ணெய் நிலையத்தில் தீ விபத்தும் ஏற்பட்டது. இதனால் 3 பேர் காயமடைந்தனர். சமீப நாட்களில் ஹோர்முஸ் ஜலசந்திக்கு உள்ளேயும் அதைச் சுற்றியும் கப்பல்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட பல தாக்குதல்கள் குறித்தும் ஐக்கிய நாடுகள் சபையின் செய்தி தொடர்பாளர் ஸ்டெஃபான் துஜாரி கவலை வெளியிட்டுள்ளார். போர் நிறுத்தம் அமலில் உள்ள போதிலும் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பகைமை மீண்டும் தலை தூக்கும் அபாயம் அதிகரித்து வருவதை இது பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டார். உலக சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ச்சியாக 2வது நாளாகவும் சரிந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் நடைபெறும் போருக்கு முடிவு கட்ட ஒரு சமாதான ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்று சுட்டிக்காட்டிய நிலையில் எண்ணெய் விலை சரிந்துள்ளது. மத்திய கிழக்கு முக்கிய உற்பத்தி பிராந்தியத்தில் தடைப்பட்டிருந்த எண்ணெய் வழங்கல் மீண்டும் தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $100 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $108 வரை சரிந்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: கோல்டு விலை ஸ்கை ராக்கெட் ஆயிட்டு இருக்கு, லைக் சரியான ஏத்தம். சோ இப்ப எவ்வளவு ஆயிருக்கு திருப்பி?
1: இன்று தங்கத்தின் விலை brought you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
0: ஓகே, நேற்று க்ளோஸ் ஆன விலையை விட இன்னைக்கு ரேட் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 15 dirhams 22 கேரட்லாம் ஏறி இருக்கு. 24 கேரட்ல ஆரம்பிச்சோம்னா நேற்று 548.5 க்ளோஸ் ஆயிருக்கு, இன்னைக்கு 563.75 இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22 கேரட் இப்போ 522, 21 கேரட் 500.50, 18 கேரட் 429 dirhamsா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சர்ரின் ஏறிட்ஸ்
1: இன்று தங்கத்தின் விலை brought you by Kalyan Jewelers.
0: இப்பெல்லாம் கோல்டு வந்து டெக்னிக்கல்ஸ் வச்செல்லாம் மூவ் ஆகுறதே கிடையாது, முழுக்க முழுக்க ஜியோ பாலிட்டிக்ஸ் வச்சு சரு சரு சரு இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: உலகமே பாராட்டக்கூடிய வகையில் ரொம்ப பிரமாதமாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அகெயின் யூஏஇ. என்னென்னா, யூஏஇ வந்து லாங் ரேஞ்ச் ஏர் ஆம்புலன்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸை உலகத்தில் எங்கே இருந்தாலும் கொண்டு வரதுக்காக, ஃப்ளை பண்ணுறதுக்காக இந்த ஆம்புலன்ஸ் வந்து லான்ச் செய்யப்பட்டிருக்கு. எவ்வளோ நல்ல விஷயம்ல இது. இது லாங் ரேஞ்ச் அப்படின்றதுனால ரொம்ப தூரம் பயணம் பண்ணக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸாக இருக்கும். அது மட்டும் தாண்டி ஃப்ளையிங் ஐசியூ இதில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. கிரிட்டிக்கலி இல் பேஷண்ட்ஸ் யூரோப், ஏஷியா மற்றும் பல கான்டினென்ட்ஸ்லேருந்து பல இடங்கள்லேருந்து கொண்டு வரலாம். ஆர்பிஎம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்பிஎம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஃபுல்லாக ஐசியூலாம் வச்சு, இது ஒரு ஐகேட் ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் இதோட பேர். ஸோ குளோபல் பெட் டு பெட் மெடிக்கல் எக்ஸிக்யூஷன் சர்வீஸ். இது வந்து அபுதாபியிலேருந்து ஆப்ரேட் ஆக போகுது. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து 7400 கிலோமீட்டர்ஸ். வா, எவ்வளோ தூரம் பாருங்கள். கிட்டத்தட்ட எமிரஸ் 2026 ஈவெண்ட்டில் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சச் அ நைஸ் திங்னோ.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC. Back to back.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோடு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: இன்னும்
3: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 நேயர்களை கொண்ட அமீரகத்தின்

நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050 252 8940.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி jet or dashing car வாரந்தோறும் gold coins மேலும் தினமும் 1000 dirhams cash வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: And Gulf Medical University, Mumbai International Pathway Medical Program, affordable fees, world class education, global career opportunity ஓட international medical degree secure பண்ணுங்க.

0: பொதுவாக அப்படியே ஆஃப்டர்நூன் ஆக ஆக டிராஃபிக் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக
1: அப்டேட் brought to you by Jetor perum 9668 monthly EMI la pay after 6 months 0 VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
0: ஓகே, E311 எல்லாம் டுவர்ட்ஸ் துபாய் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி ஸ்ட்ரீட்டு ஷார்ஜா இண்டஸ்ட்ரி ஏரியா E11 எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே டிராஃபிக் இருக்க தான் செய்யுது. மற்றபடி நீங்கள் டுவர்ட்ஸ் ஷார்ஜா போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ பிக் டீல். கிரீக் மெட்ரோ நோக்கி போயிட்டு இருக்கும்போது ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி. அது இப்போ கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகி தான் இருக்குது. பெருசாக டிராஃபிக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வேற எங்கேயா டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஐ வில் ஷேர் இட் ஆன் ரேடியோ. ஓகே,
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
0: All right. இப்போ கோல்ட் ரேட் எந்த அளவுக்கு ஏறி கிடக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன். டாக்டர் அப்படிங்கிறது ரொம்ப பிரிவிலேஜபிள் டிகிரி. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ், எப்படி வேணா சொல்லலாம் அதை. ஸோ குளோபல் எக்ஸ்போஷரோட ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்காகவே, உங்கள் குழந்தைகளுக்காகவே கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஒரு மெடிசின் ப்ரோக்ராம் வழங்குறாங்க, தும்பை இன்டர்நேஷ்னல் பாத்வே. ஸோ GMU UAE-ல முதல் 3 இயர்ஸ், அதுக்கப்புறமா அடுத்த 3 வருஷம் வந்து உலகத்தோட டாப் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ரொமேனியா, UK, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான், கானா, இந்த மாதிரி எங்கே வேணால் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அஃபோர்டபுள் ஃபீஸில் உங்கள் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் டிகிரியை நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட உங்களுக்கு குளோபல் எக்ஸ்போஷர் கிடைக்கும் போது கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மூலமாக. அட்மிஷன்ஸ் இப்போ ஓப்பன். இப்போவே நீங்கள் www.gmu.ac.ee விசிட் பண்ணுங்கள் ஆர் கால் 056-549-5755 ஆர் இமெயில் டு pathway@gmu.ac.ae. கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, வேர் த வேர்ல்ட் கம்ஸ் டு லேர்ன். டு நாட் மிஸ் திஸ். யாருக்காவது ஒரு மெடிக்கோ ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அப்படின்னா அவங்க கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். சரியா, தொடர்ந்து பேசுவது மசாலா கேஃபே 89.4 தமிழ் FM. ஸ்டே டியூன்ட்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: Chillax song of the hour.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.

கொஞ்சம் கொஞ்சமா சென்னை மேல வந்துகிட்டே இருக்காங்க. பாக்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இது ரொம்ப பர்சனலா ஃபீல் ஆகுது இந்த வின்னு. இப்படியாவது பிளே ஆஃப் ஸ்கூல்ல போயிட்டாங்கன்னா செமையா இருக்கும். ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய 4 மேட்சஸ்மே 2 லக்னோ கூட, 1 குஜராத் கூட, 1 மேட்ச் வந்து ஹைதராபாத் கூட. ஸோ இந்த ஹைதராபாத் கூட நடக்க போகிற மேட்ச் வந்து சென்னையில் நடக்கவிருக்கு. குஜராத் கூட அகமதாபாத், லக்னோ கூட 1 சென்னை, 1 ஏக்னா லக்னோ. ஸோ வரக்கூடிய 4 மேட்சஸில் வி ஹவ் 2 ஹோம் மேட்சஸ் அண்ட் 2 அவே மேட்சஸ். கரெக்டாக ஈவனாக பிரித்து போட்டிருக்காங்க. லக்னோ ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பயங்கர லோ ஸ்கோரிங் பிச்சு. அது சென்னையை பொறுத்த வரைக்கும் பிச்சை பொறுத்து, சில பிச்சு நம்பர் 5 எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது மேபி லோ ஸ்கோரிங்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிச்சுக்கு பிச்சு மாறும். இதில் மற்ற டீம்ஸை நம்ம பார்க்காம இந்த சென்னையில் 2010 வின் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு அஸ்வின் அன்னைக்கு பேசிகிட்டு இருந்தார். மேனேஜ்மெண்ட் சொன்னாங்களா, மற்ற டீம்ஸை நீங்கள் பார்க்காதீங்க, அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், யூ டூ யுவர் ஜாப், நீங்கள் 4 மேட்ச் எடுத்தால் 4 டீம் ஜெயிக்க என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சென்னை அடுத்த 4 மேட்ச்சையும் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னாலே இட்ஸ் மோர் தென் இனஃப் ஃபார் சென்னை டு வின். இந்த டோர்னமெண்ட்டுக்குவே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. 10 பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்க. குஜராத் கிட்ட நம்ம ஜெயிச்சோன்னா அவங்களோட ஈக்குவல் ஆகிடுவோம். ஸோ ராஜஸ்தான் கூட நமக்கு இனிமேல் மேட்ச் கிடையாது. டாப் ஹாஃபில் வந்து நமக்கு ஹைதராபாத் கூட மட்டும் தான் மேட்ச்சு, பாட்டம் ஹாஃபில் தான் இனிமேல் நமக்கு எல்லா மேட்ச்சும் இருக்குது. அது ஒரு ப்ளஸ்ஸாக இல்லை பாட்டம் ஹாஃபில் இருக்கிற டீம் திடீர்னு ஃபயர் பிடிச்சி ஆடுவாங்களாங்களோ தெரியாது, பார்க்கலாம். இனிமேல் ஆல் தி பெஸ்ட் சென்னைன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜில் தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நாளைக்கு உங்களை 11 o'clock சேம் டைம் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: திமுக கூட்டணியில் நேற்று இருந்தது போல் இன்றும் இருப்போம், நாளையும் தொடர்வோம் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். இது தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் வெற்றியும் தோல்வியும் சாதாரணமானது என்று தெரிவித்த அவர், தோல்வியடைந்த காரணத்தால் துவண்டு போகின்ற சமுதாயம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, முஸ்லிம் சமுதாயமும் அல்ல என்று கூறினார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை மாலை எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்று துரைமுருகன் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: கேரள மாநிலத்தின் அடுத்த முதல்வர் யார் என்பதை தேர்வு செய்யும் பணியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் மூத்த தலைவருமான வி டி சதீசன், மூத்த தலைவர் ரமேஷ் சென்னிதலா, மாநிலங்களவை எம்பி கே சி வேணுகோபால் ஆகியோர் முதல்வர் பதவியை பெறுவதற்கான பந்தயத்தில் உள்ளனர். இந்நிலையில் கேரளத்தில் ஆட்சியை அமைப்பதற்கான பணியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். 2 செமி கண்டக்டர் ஆலைகள் உட்பட 1.5 லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கரும்பு குவிண்டாலுக்கு 365 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: மாலைதீவு ஜனாதிபதி கலாதிதி முகமது முயிசு இலங்கைக்கான தனது 3 நாள் அதிகாரப்பூர்வ அரசு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தார். அவர் இன்று காலை இலங்கையில் இருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது இலங்கை மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகளுக்கிடையே 7 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம் மீதான ஈரானின் தாக்குதல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை கவலை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் ஃபுஜைரா எண்ணெய் தொழில்துறை மண்டலத்தில் உள்ள ஒரு எண்ணெய் நிலையத்தில் தீ விபத்தும் ஏற்பட்டது. இதனால் 3 பேர் காயமடைந்தனர். சமீப நாட்களில் ஹோர்முஸ் ஜலசந்திக்கு உள்ளேயும் அதைச் சுற்றியும் கப்பல்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட பல தாக்குதல்கள் குறித்தும் ஐக்கிய நாடுகள் சபையின் செய்தி தொடர்பாளர் ஸ்டெஃபான் துஜாரி கவலை வெளியிட்டுள்ளார். போர் நிறுத்தம் அமலில் உள்ள போதிலும் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பகைமை மீண்டும் தலை தூக்கும் அபாயம் அதிகரித்து வருவதை இது பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டார். உலக சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ச்சியாக 2வது நாளாகவும் சரிந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் நடைபெறும் போருக்கு முடிவு கட்ட ஒரு சமாதான ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்று சுட்டிக்காட்டிய நிலையில் எண்ணெய் விலை சரிந்துள்ளது. மத்திய கிழக்கு முக்கிய உற்பத்தி பிராந்தியத்தில் தடைப்பட்டிருந்த எண்ணெய் வழங்கல் மீண்டும் தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 100 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 108 டாலர் வரை சரிந்துள்ளது. வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், ஷார்ஜா, துபாய், அபுதாபி, அனலை சின்ஸ் 1982.
3: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஆக்டர் அஜித் குமார்.
1: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம்.
1: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502 8940.
0: ஒரு குட்

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
1: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
0: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
1: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
1: அட்டிங்க.

0: இருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: 89.4 தமிழ் FM FM 89.4. We'll be back after a short commercial break.
1: கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
2: என்ன, நீங்க தயாரா?
1: மனசார வேண்டிட்டு மொழகரைச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
2: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்மோட ரேடியோ மற்றும் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
3: நம்ம டைம் சம்மாடி அடிக்க போறோம்.
2: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
4: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆஃபர் வேலிட் till 31st மே.
6: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
7: செழித்தையும் தமிழி ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஹானா, எனக்கு கிடைச்சது.
2: ஏய் நிவி, 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய், ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன். நிவி,
1: எதா கேட்ட? ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
6: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
7: வரைக்கும் charges and diamond prices. Karama, Dubai.
8: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
9: Manasa thottu mittu.

0: ஸ்மார்ட் புக் பண்ணுங்க. 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்ற நிபந்தனையுடன் ஆதரவளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் திமுக உடனான காங்கிரஸ் கூட்டணி முடிவுக்கு வந்தது. தமிழக ஆளுநர் ராஜேந்திர அர்லீக்கரை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து தவிக தலைவர் விஜய் ஆட்சியமைக்க உரிமை கூறினார். தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் தவிக தலைவர் விஜய் ஆளுநர் ராஜேந்திர அர்லீக்கரை இன்று பிற்பகல் 3:30 அளவில் சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கூறினார். அவருடன் செங்கோட்டையன், ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோர் உடன் சென்றிருந்தனர். தவிகாவுடன் கூட்டணி அமைக்கும் ஆசையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3/2 எம்எல்ஏக்கள் சேர்ந்து முடிவெடுத்தால் மட்டுமே கட்சி தாவல் தடைச்சட்டம் பாயாது. இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்துள்ளனர். அமெரிக்காவின் 15 அம்ச யுத்த நிறுத்த முன்மொழிவை ஈரான் பரிசீலித்து வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. வாஷிங்டனின் 14 அம்ச சமாதான முன்மொழிவை தாம் பரிசீலித்து வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்ததாக அச்செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவும் ஈரானும் தங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் தருவாயில் உள்ளதாக பாகிஸ்தான் வட்டாரம் ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்துள்ளது. அமைதி முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் லிட்ரோ எரிவாயு விலையில் மாற்றம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு 4,765 ரூபாய்க்கு தொடர்ந்தும் விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு விலை 1,910 ரூபாயாக காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. கசியோரா மற்றும் அல்குவாவில் இன்று 44 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்ந்தது. ராசல் கைமாவின் ஜெய்ஸ் மலைப்பகுதியில் 20 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை வீழ்ச்சியடைந்தது. அபுதாபியில் இன்று 41 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 40 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy. I need this. Make now nano US la kuda. Adha FM da nadi kepo. 89.4.
3: Adutha oru mani neram ungaloda time raja voda.
4: Rock with Raja.
3: Stay tuned.

0: நீங்க சொல்ல வேணாம், அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: This hour of rock with Raja brought to you by ALD properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க.
1: Brought to you by Falcon Fastlink Services, one-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: And Gulf Medical University, Mumbai International Pathway Medical Program, affordable fees, world class education, global career opportunity order, international medical degree secure பண்ணுங்க.
3: ரெடி சார்.
4: நடந்தது
3: நடந்தது
4: கேமரா
3: நடக்க போவது
4: நடக்க போவது.
1: Ramani Events presents
5: Rolling Sir.
1: Rolling Sir Action. 894 Dubai-oda Instagram page-la neenga Rolling Sir episodes-a paathu enjoy pannalam. Oru cinema scene-a naanga play panni kaatuvom, adha play neenga ellarum sendu nadichu kaatuvinga. Adhu dhaan Rolling Sir. Unga gang-la nattippu arakkargal irukkaangala? Neenga UAE mulukka office, hotel, tea kadanu enga work pannalum illa gang-a enga irundhalum RJ Madhu, naanu, en team-u unga edathuke vandu fun panna porom. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
6: We'll be back after a short commercial break.
7: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட்ட புக் பண்ணுங்க.
8: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
6: Rock with Raja.
9: Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: மேலும்
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யாரு அவரு?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
4: அப்படிங்க.

0: ஆட்டோ புக் பண்ணுங்க. யூ ஆர் பேக்
1: மாஸ்ட்ரோவின் சூப்பர் பாடல்கள் ராக் வித் ராஜா, brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: Rock with Raja. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு முதலமைச்சராக தாவைக்கா தலைவர் விஜய் நாளை திட்டமிட்டபடி பதவியேற்பாரா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பெரும்பான்மை பலத்தை அக்கட்சி பெறாத நிலையில் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க தயங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தாவைக்கா ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. 118 எம்பிக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் ஆதரவுடன் தாவைக்காவுக்கு ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 107 இருந்து 112 உயர்ந்துள்ளது. தாவைக்கா ஆட்சி அமைக்க இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவை. இந்த சூழலில் அடுத்த ஆதரவு விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. தமிழக ஆளுநர் ராஜேந்திர அர்லீக்கரை இன்று ஆளுநர் மாளிகையில் சந்தித்து தாவைக்கா தலைவர் விஜய் ஆட்சியமைக்க உரிமை கோரினார். நாளை புதிய முதலமைச்சரின் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திட்டமிட்டபடி பதவியேற்பு விழா நடைபெறுமா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. இதனிடையே தாவைக்காவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலக சந்தையில் மசகு எண்ணெயில் விலையில் திடீர் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு பக்க அளவிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலையில் கடும் சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் ஒருபி பாய்கச்சா எண்ணெய் விலை 11.90% குறைந்து 90.37 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் ஒருபி பாய்கச்சா எண்ணெய் விலை 10.75% குறைந்து 98.06 உள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: 2015 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சுவிஸ் குமார் உள்ளிட்ட 4 பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. மூவரடங்கிய மேல் நீதிமன்ற தீர்ப்பாயத்தினால் விதிக்கப்பட்ட தண்டனையில் இருந்து தங்களை விடுவிக்க கோரி பிரதிவாதிகள் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுக்களை நிராகரித்து நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் விரைவில் கையெழுத்திடுமாறு தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 14,500 மேற்பட்ட அரசு பள்ளிகளை அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மாணவர்களுக்கு நவீன ஆய்வகங்கள் மற்றும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைத்தல், தரமான கல்வியுடன் கூடிய தொழில் முறை திறன் பயிற்சிகளை வழங்குதல் என்பனவும் இத்திட்டத்தில் உள்ளடங்குகின்றன. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 5 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. Tamil. Tamil. Tamil. 89.4.
1: வேற ஒருத்தங்க இருக்காங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: evening karak with me RJ Niveda 89.4 tamil fm uis number 1 tamil radio station idu nam radio nam music yes ini konja relay vandute onalla varra illa oru chinna shoot adu andha maari vishayangala irunala adala mudichittu abdiye area pakkathukulla varathukku konja illa aayiduchu parvala analo late a vandha latest var maadhiri latest nariya paattu nalla vishayangaloda dhaan na vandirken indha oru vishayam aarambikkiranalum konja porumiya aarambichalum parvala nalla dhaan aarambikkanum ayyo nam avanga edathukku poga mudiyilla அவங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக முன்னாடி ஏறி போயிட்டே இருக்கிறாங்களே, நம்ம டிலேவாக போகிறோமேன்ற கவலையெல்லாம் கிடையாது. நாமளும் நகர்றோம், நம்மளுடைய நகர் அதாவது நம்மளுடைய மூவிங் அந்த ஃபேஸ் வேணால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம், பட் ஸ்டில் வி ஆர் மூவிங் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு தான் இன்னைக்கும் நான் வந்திருக்கேன். சரி ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷோ வித் யுஏ அப்டேட்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: பாருங்களே எந்த அளவுக்கு ஸ்கேம் வந்து காஸ்ட்லியராகவும் ஸ்மார்ட்டராகவும் மாறியிருக்கேன். பிகாஸ் ரீசெண்டாக ஒரு டீப் ஃபேக் ஸ்கேம் வந்து நடந்திருக்கு. அதன் மூலமாக ஒரு ஃபினான்ஸ் ஒர்க்கர் வந்து 25 million dollars மதிப்பு இழந்திருக்கிறார். ஒரு வீடியோ காலில் அவங்களுடைய கோ ஒர்க்கர் மாதிரியே பார்க்கறதுக்கு இருந்த ஒருத்தங்களும் கூட இருந்த கலீக்ஸ் சீனியர் கலீக்ஸ் மாதிரியே எல்லாருமே பார்க்கறதுக்கு அப்படியே இருந்திருக்கிறாங்க. ஆனால் லேட்டர் தான் அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது இட் இஸ் ஃபேக், இட் வாஸ் ஃபேக் அப்படின்னு. ஒரு ஏ ஜென்ரேட்டட் வாய்ஸ் வீடியோஸ் இப்போ ரொம்ப ஈஸியாக செகண்ட்ஸில் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி டீப் ஃபேக்லாம் பண்ணுறாங்க. இதில் வந்து 50% people வந்து ஏமாந்தும் போயிருக்காங்கன்னு ரீசன்ட் ஸ்டடியிலையும் சொல்லுது. ஸோ அப்படி பார்க்கும்போது யுஏலையும் இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் குறிப்பாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அர்ஜென்ட்டாக ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுவாங்க, உடனே அப்படின்னு நம்மளை பதட்டத்திலே வச்சுருப்பாங்க. என்றைக்குமே ஒருத்தங்க பதட்டத்தில் வைக்கிறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இங்கே எதுவுமே அவசரமாக நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் அன்யூஷுவலாக ஒரு ரஷ் ஒரு ரிக்வெஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து அது ஒரு ரெட் ஃப்ளாக்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய டோன் அண்ட் பிஹேவியர் வழக்கம் போல் இல்லைங்கிறது இருக்கா இல்லையான்றதை நோட் பண்ணுங்கள். எப்பவுமே வந்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிற மாதிரி பண்ணும்போதே அந்த இடத்துல யூ கேன் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் அது ஃபேக்கா அது ஸ்கேமா இல்லை ரியலா அப்படின்னு. ஸோ ஆல்வேஸ் காஷியஸாக இருங்க அண்ட் டோன்ட் ட்ராஸ்ட், ஆல்வேஸ் வெரிஃபைவ். ஈவன் இஃப் இட் லுக்ஸ் ரியல் சவுண்ட்ஸ் ரியல் இட் கேனாட் பி ரியல்.

0: மாமா இங்க லவ் ஃபெயிலியர்ல உட்காந்துக்கிறான், நீ இங்க உன் லவ் ஸ்டோரி சொல்லி சீன் போட்டுக்கிறியா? ஆடிங்
1: சாரிப்பா. தலை பேர் என்ன?
0: பிரபு. யா
1: மொத்த டீட்டெயிலும் கொடு.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட் நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லண்ட்ஸ்

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல.
3: என்ன நீங்க தயாரா?
2: பணசார வேண்டிட்டு போட ஆரம்பிச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி.
3: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்மோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
4: நம்ம டைம் சாமாடி அடிக்க போறேன்.
5: ஏயா, இந்த ஜவலலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட்ல நார்த் இந்தியனும் கேரளா ஸ்டைல் ஃபுட்டும் தான் கிடைக்குது. நம்ம சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்காக கராமா வரைக்குமா போக முடியும்?
6: டேய், உனக்கு தஞ்சை எலைட் ரெஸ்டாரன்ட் பத்தி தெரியாதா என்ன? மெஸ் ஃபெசிலிட்டி மற்றும் டெலிவரியும் இருக்கு, அதுவும் நம்ம ஒரு சுவையில.
7: தஞ்சை எலைட் ரெஸ்டாரன்ட், ஜவலலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் மற்றும் ஹோர்லன்ஸ்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: Welcome back. It's 4:34 on the clock and the evening correct with me RJ Nivedha on 89.4 Tamil FM UA's number 1 Tamil radio station. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஸோ இத்தனை ஆண்டு காலங்களாக இருந்த ஒரு திமுக அண்ட் காங்கிரஸ் உடைய கூட்டணி இப்போ வந்து முடிவடைஞ்சிருக்கு. தாவேகாவில் காங்கிரஸ் இணைந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் தாவேகா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தான் இருக்க போகுது. காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள தாவேகா. ஸோ ரீசெண்ட் டைமில் இப்போ வந்த செய்தி, இன்னும் அடுத்தடுத்து எந்தெந்த அலியன்ஸோட அவங்க சேர போகிறாங்க அங்கே செய்திகள் அடுத்தடுத்து வர இருக்குது. பட் ரைட் நவ் இந்த கூட்டணியில் தாவேகாவோட கூட்டணி அமைக்கிறாங்க காங்கிரஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அல்லது நடக்க இருக்கக்கூடிய பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி அவர்களை அழைப்பு விடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள். ஸோ கண்டிப்பாக அவரும் பங்கேற்பார் அப்படின்றதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பார்க்கலாம் நம்ம நம்மளுடைய இந்த அரசியலில் என்னெல்லாம் மாற்றங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிருக்கு, இவருடைய ஆட்சியில் தமிழகம் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம இருந்து பார்க்க தான் போகிறோம்.
2: Traffic update. Traffic update. Brought to you by Jetor. Verum 9668 monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
1: இப்போ வந்து டிராஃபிக் எந்த பக்கம் இருக்கு? டுவெல் ஷார்ஜாப்பூர் லேனி 311 முகமது பின் சாயத் ரோட்ல சிட்டிசன் அமர்தீப் கடந்து போற வழியில அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டா இருக்கீங்கன்னா, சிட்டிசன் அமர்தீப் கடந்து மோயிஸ்னா 1 கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டா இருக்கு. அண்ட் மோயிஸ்னா 4லயும் ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட்டா இருக்கனால இந்த ஏரியா டிராஃபிக்ல இருக்கு. அதுக்கப்புறம் E11 இப்போதான் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நம்ம அல்கியாதா மெட்ரோ வரைக்கும் டிராஃபிக் இருக்குது. ஸோ ஷார்ஜ் அல்வாதா ஸ்ட்ரீட்குள்ளே அதை விட்டால் அதுக்கப்புறம் ஷார்ஜாக்குள்ளே டிராஃபிக், நாதலமர் ஸ்ட்ரீட் அண்ட் ஷேக் ஜாயத்ரி அண்ட் துபாய் தி சென்டர் ஸ்ட்ரீட் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிராஃபிக் பில்ட் ஆகிட்டு இருக்கு, போக போக தான் தெரியும்.
2: Traffic update. Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
1: இன்னும் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு தாவேகாவுக்கு 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் 108 இருந்தாங்க, இப்போ காங்கிரஸோட இணைந்து 113 உயர்ந்திருக்கு. அடுத்து அவங்களுக்கு இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. ஸோ இது எப்படி அடுத்து யாருக்கு அழைப்பு விட போகிறாங்க, அடுத்து விசிகேவா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் நிறைய எழுந்துட்டு இருக்கு. லெட்ஸ் சி ஹவு இட் கோஸ் அண்ட் ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோவும் நம்ம மியூசிக். தி ஈவினிங் கரெக்ட் அண்ட் நான் உங்கள் ஆர்ஜே நிவேதா.

0: 99.4. அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: ஆட்சி அமையுள்ள நிலையில் சட்டமன்றம் கலைப்பு. இப்ப இதுதான் வந்து பிரேக்கிங் நியூஸ் அண்ட் வெல்கம் பேக் ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜெனவேதா 89.4 தமிழ் எஃப்எம் யுஏஇஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். அண்ட் இப்போ ஒரு விஷயம் நான் படிச்சேன், நம்ம நம்ம நேர்ந்த அவமானங்கள், நம்மளை நம்ம சந்திச்ச அவமானங்கள், அதாவது இன்சல்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம 20 வருஷம் வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்போமா. ஆனா நமக்கு கிடைச்ச காம்ப்ளிமெண்ட்ஸை 30 நாள் 35 நாள் நம்ம மறந்துடுவோம். அன்னைக்கு அவங்க நம்மளை அழகா இருக்காங்கன்னு சொன்னது, நம்மளுடைய ஸ்மைல் நல்லா இருக்குன்னு சொல்றது, நம்மள ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண அதுக்கு கிடைச்ச பாராட்டுகள், இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 30-35 டேஸ்ல மறந்துடுவோம். ஆனா நமக்கு கிடைச்ச அவமானங்களையும் நம்ம சந்திச்ச அவமதிப்புகளையும் நம்ம வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு ஞாபகம் வச்சிருப்போமா. அதே மாதிரி நம்மளை மாற்றிய பாடல் வரிகள், நம்மளை மோட்டிவேட் பண்ண சில வார்த்தைகள், இதையும் நம்ம வருஷ ஹாய்,
3: வணக்கம்.
2: குட் ஈவினிங், வணக்கம். உங்க பெயர்?
3: என் பெயர் வின்சென்ட்.
2: வின்சென்ட், நான் டெலிவிஷன் சேனல்ல வர்க் பண்ண ஆரம்பிச்ச புதுசுல எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண ஒருத்தருடைய பேர் வந்து வின்சென்ட்.
3: ஓ சூப்பர், பரவால, அப்படி ஒரு நல்ல பேர்.
2: அப்படி ஒரு நல்ல பேர், அதனால அதனால மறக்க முடியல அந்த பேர்.
3: அதே சமயம் நம்ம மீட் பண்ணிருக்கோம், உங்க பொங்கல் ஈவென்ட்ல நான் போட்டோகிராஃப் பண்ணிட்டு
2: இருந்தேன்.
3: நீங்க கூட சொன்னீங்க கேண்டிடா எடுக்கிறேன்னு சொல்லி, காமெடியா எடுத்துறாதீங்க. நீங்க வந்து இந்த மோட்டிவேஷன் பாட்டு சொன்னீங்கல்ல, அண்ணாமலையில வெற்றி நிச்சயம் இருக்குல்ல,
2: அது ரெண்டு நாள் முன்னாடி அதே சாங் தான் போட்டேன்.
3: அப்படியா?
2: ஆமா, வேற பாட்டு ஏதாவது சொல்லுங்க. சில பேர்களும் நம்ம மறக்கிறது இல்லை, நம்ம வாழ்க்கையில் நம்மளை வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் மேலே தூக்கிவிட்ட பேர்களையும் நம்ம மறக்கிறது இல்லை, நம்மளை கீழே தள்ளிவிட்ட பேர்களையும் நம்ம மறக்கிறது இல்லை. தி ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜெனவேதா 89.4 தமிழ் எஃப்எம் யுஏஇஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். நான் பண்ணுறேன், 5 மணிக்கு பிறகு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆல்வேஸ் ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே கனெக்டட்.
4: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal Inaugural offer May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
6: Manasa thottu mittu.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ், authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். சென்னை ஆழ்வார்பேட்டையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்துள்ளார். இக்கட்டான நேரத்திலும் உங்களுடன் இருப்பேன் என ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். வெற்றி பெற்ற நேரத்தில் மட்டுமல்ல, இக்கட்டான நேரத்திலும் உங்களுடன் இருப்பேன் என ரஜினி கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகை ஸ்ரீதேவி வாங்கிய சொத்துக்கு உரிமை கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. 1988 ஸ்ரீதேவி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் 2.7 ஏக்கர் நிலத்தை முதலியார் என்பவரிடம் வாங்கியுள்ளார். 37 ஆண்டுகளாக சொத்தை அனுபவித்து வரும் முதலியாரின் மகன் சந்திரசேகரன் நிலத்தை விற்றது செல்லாது என தெரிவித்து வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கை நிராகரிக்க கோரி ஸ்ரீதேவி கணவர் போனி கபூர், அவரது மகள்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் முழுமையான விசாரணைக்கு பிறகே முடிவெடுக்க முடியும் என கூறி போனி கபூர் மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. அமெரிக்காவின் 15 அம்ச யுத்த நிறுத்த முன்மொழிவை ஈரான் பரிசீலித்து வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. வாஷிங்டனின் 14 அம்ச சமாதான முன்மொழிவை தாம் பரிசீலித்து வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்ததாக அச்செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவும் ஈரானும் தங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் தருவாயில் உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதி முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஒரு பாகிஸ்தானிய வட்டாரம் ராய்டர்ஸிடம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அமீரகம் மீதான ஈரானிய தாக்குதல்களை உலகத் தலைவர்கள் பலரும் வன்மையாக கண்டித்துள்ளனர். ஐக்கிய அமீரக ஜனாதிபதி மெய்துக்கு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் நாட்டின் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கும் இடங்கள் வசதிகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஈரானிய பயங்கரவாத தாக்குதல்களை கண்டித்து பல தலைவர்களிடம் இருந்து தொலைபேசி அழைப்புகளை பெற்றார். அமீரக ஜனாதிபதி ஜோர்தான் மன்னர் 2nd அப்துல்லா பின் அல் ஹுசைன், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் ஈராக் குர்திஸ்தான் பிராந்தியத்தின் பிரதமர் மெய்துக்கு மஷ்ரூர் பர்சானி ஆகியோரிடம் இருந்து அழைப்புகளை பெற்றார். அத்துடன் எகிப்து ஜனாதிபதி அப்துல் ஃபட்டா அல் சிசியும் ஈரானின் தாக்குதல்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் சோளத்துக்காக விதிக்கப்பட்டுள்ள விசேட வர்த்தக பண்ட வரியை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நிதி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் சோளத்திற்கான வரி 50 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தப்பட்ட வரி வீதமானது 2026 மே மாதம் 5ஆம் தேதி முதல் 2026 டிசம்பர் 31ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என நிதி அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.
3: ஏனி ஸ்டைலா பேசுவே நினைக்கல. அது தமிழ் FM ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.

0: the evening, Karak.
1: Second hour of the evening. Karak with me, Arjun Aved, on 89.4 Tamil FM, UAE's number one Tamil radio station. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 5:10 on the clock and once again, welcome back. So, இன்னைக்கு வந்து I have this question to you. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கலாம்னு யோசிக்கும் போது இன்னைக்கு வந்து கப்பல் டேயா நம்ம கொண்டு போகலாம். நிறைய ரெண்டு பேர் சேர்ந்து வீட்டுக்கு ஒன்றா வேலை முடிச்சு போகிற கப்பல் நிறைய பேர் ரேடியோ கேட்குறீங்க எனக்கு தெரியுது. ஸோ அதனால வந்து நான் என்ன யோசிச்சுனா கப்பல் சார்ந்த கேள்விகள் தான் கேட்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ பேர் ஹானஸ்டாக பதில் சொல்கிறீங்க? எத்தனை பேருக்கு லைக் திஸ் க்வெஸ்சன் இஸ் ஃபார் மேல். பட் ஓகே, நீங்கள் வந்து ஒய்ஃப் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது எஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கணவர் எவ்வளோ ஹானஸ்டாக உங்கள்கிட்ட இருக்கிறாரு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம். ஆ ஓகே, ஸோ எவ்வளோ தைரியமாக ஹானஸ்டாக பதில் சொல்லுங்கள். எத்தனை பேர் உங்களுடைய சம்பளம் எவ்வளோ, அதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி லைபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி கடன் இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வீட்டுக்காக செலவு பண்ணுறீங்கிறத கம்ப்ளீட்டாக உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கிறீங்க. யாரெல்லாம் எக்ஸாக்ட் சேலரி என்னோடது இது, அது போக என்னோட இன்சென்டிவ்ஸ் இது, அது போக எனக்கு இவ்வளோதான் வரும், இதில் எனக்கு இவ்வளவு செலவு இருக்குது, இதில் எனக்கு இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இதில் எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, இது போக வீட்டுக்காக நான் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு ஒழுங்காக உண்மையாக சொல்கிறவங்க யார்? இல்லைங்க, நான் கொஞ்சம் போய் தான் சொல்கிறேன், ஏன்னா என்னால் என் ஒய்ஃபை வந்து சமாளிக்க முடியாது, அதனால நான் சொல்ல. இல்லைங்க, யானும் என் ஒய்ஃபும் எப்பவுமே ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரோட சேலரியிலேருந்து லைபிலிட்டிஸ்லேருந்து லோன்லேருந்து டெட்லேருந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அந்த 50-50 ஷேரில் லைஃப் போதா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்ல போகிறீங்க. 800-8940 கால் பண்ணுங்கள். லெட்ஸ் ஹாவ் யூஏஇ அப்டேட் நவ.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ஸோ யூஏ பொறுத்த வரைக்கும் 558,000 புது டிரைவர்ஸ் வந்து 2025 ஆண்டில் மட்டுமே உள்ள ஆட் ஆகி வந்திருக்காங்க அமீரகத்தில். ஸோ இட் இஸ் இது வந்து யூஏ மொத்தம், துபாயின்னு நம்ம தனியாக ஒரு எமிரேட் மட்டும் இல்லை. ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் புது டிரைவர்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் 2025 மட்டும் மொத்தமாக கணக்கெடுத்து பார்க்கும்போது 558,000, அதாவது 5,58,000 புது டிரைவர்ஸ் 2025 மட்டுமே வந்து உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. இதில் வந்து 79.5% வந்து மேல் டிரைவர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அதிகபட்சமாக 12% வந்து இது 2024 கம்பேர் பண்ணும்போது கூடியிருக்கு. 20.5% பெண்கள் தான் வந்து புது லைசன்ஸ் ஹோல்டராக 2025 ஆண்டில் உள்ள நுழைஞ்சவங்களாக இருக்கிறாங்க.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
1: பாருங்களேன், லட்சக்கணக்கான பேர் லைசன்ஸ் எடுத்து வண்டி ஓட்டிட்டு இருக்கோம், அதுல நானு நீங்க எல்லாரும் ஒண்ணு. லெட்ஸ் ஹேவ் பேக் டு பேக் சாங்ஸ் ஆன் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன வேதா.
3: பேக் டு பேக்
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: யாராண்ட ஐயையோ யாராண்ட ஐயையோ யாராண்ட ஐயையோ யாராண்ட எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா.

0: வெறித்தனம்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
3: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம். நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
6: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: உண்மைகளை
0: சொல்லுங்கள்.
1: உண்மை வந்து ஏற்கனவே சொல்லிருக்கேன்.
0: ஓ ரியலி? ஃபைனான்சியல் ஆபீசர் உங்க வீட்டுடைய?
1: எஸ் எஸ். எனக்கே தெரியாது என்னோட பேசிக் சாலரி எவ்வளவு, என்னோட அலவன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டு. சீனோஸ்
0: அவங்களுக்கு தெரியும். ஓகே,
1: அவங்களுக்கு தெரியும். இப்ப என்னோட அட்வைஸ் கூட
0: அதேதான்.
1: இப் எனி ஒன் வாண்ட் டு ரிலாக்ஸ் டு earn money, just give the finance to your wife. That's it. Yeah.
0: So family-ஓட financial பொறுப்புகளை வீட்ல வைஃப் கிட்ட கொடுத்துட்டா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸாவே இருக்கலாம்.
1: கண்டிப்பா, நம்ம ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன். எனக்கு டென்ஷனே கிடையாது, ஃபைனான்ஸ் டென்ஷனே கிடையாது,
0: ஃபைனான்ஷியன்ஸ்னே கிடையாது. ஓகே. So நீங்க வந்து you both work or நீங்க மட்டுமா?
1: நான் மட்டும் தான் work.
0: நீங்க மட்டும் தான் work. ஓகே. But she knows everything about எல்லாமே. I mean like she deals இல்லையா?
1: Everything.
0: If I
1: need 10 dirhams, முன்னாடி நம்ம ஹேண்டில் பண்ணப்போ நம்ம ஃபைனான்ஸ் நம்ம எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு தெரியும். சோ என்னோட 27 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், சோ ஐ கேன் சே தட் யூ நோ, கிவ் யுவர் ஃபைனான்ஸ் டு யுவர் வைஃப், தே வில் கண்ட்ரோல் எவ்ரிதிங், பிகாஸ் அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் இந்த விஷயத்துல, லேடிஸ்லாம்.
0: ஓ யா, தேங்க் யூ ஃபைரோஸ். அதே மாதிரி இன்னொருத்தர் இப்போ வந்து நமக்கு வந்து டிஎம் பண்ணியிருக்காரு, பேர் மறந்து போயிடுச்சே. சரி, ஓகே. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய ஷோஸ் நான் ரெகுலராக கேட்பேன். யா, எஸ்எக்கி அவர் பேர். 35 வருஷ கல்யாண வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணது கிடையாது, அண்ட் அவங்களும் கேட்டது கிடையாது, நான் அதை பண்ணவும் மாட்டேன். ஷீஸ் அ ஹோம் மேக்கர் அண்ட் நம் த ஒன்லி பிரெட் வினர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வைங்கிற ரீசன் அவர் சொல்லலை, பட் அது சொல்லியிருக்காரு. எனிவேஸ், அந்த வகையில் எஸ் ஃப்ராங்கா உண்மையை சொல்லியிருக்காருன்னு நான் பாராட்டலாம்.
2: இன்று தங்கத்தின் விலை brought you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
0: 24 கேரட் தங்கத்துடைய 1 கிராம் விலை தற்பொழுது 562 dirhams 75 fils, 22 கேரட் 521 dirhams, 21 கேரட் 499 dirhams 50 fils, 18 கேரட் 428 dirhams 25 fils, 14 கேரட் 334 dirhams. இதுதான் தங்கத்துடைய விலை.
2: இன்று தங்கத்தின் விலை
3: gold rate
2: brought you by Kalyan Jewelers.
0: அதே மாதிரி ஒரு தினம்க்கு நிகரான இந்திய ரூபாயின் தற்போதைய மதிப்பு 25 rupees 65 cents இருக்கு. ஸ்ரீலங்கன் ரூபி பொறுத்த வரைக்கும் 87 rupees 3 cents இருக்கு.
2: The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபர் மே 31st வரைக்கும். 50% off on gold making charges and diamond prices. கராமா துபாய்.
4: நிக்கனா 91 போடு.
5: என்னது?
4: He's not.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அதப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டு உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இன்னோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st மே.
4: அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
5: உங்க ட்ரீம் லக்ஸரி கார். மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட் till June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.

0: the evening, Karak.
1: வீட்டு நிர்வாகங்களில் பெண்கள் ரொம்ப அழகாக அதை பார்த்துருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அண்ட் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு ஆணுக்கு வரும்போது மொத்த பொறுப்பையும் கொடுத்துட்டு அம்மா நீ பாருமா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்களாமா. வெல்கம் பேக் இது ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி நிவேதா 89.4 தமிழ் எஃப்எம் வாய்ஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. உண்மையை சொல்லுங்க, தைரியமாக உண்மையை சொல்லக்கூடிய தைரியசாலி துணிச்சல் வாய்ந்தவர்கள் நீங்கள் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணும். ஸோ தட் எனக்கு தெரியும். ஆமாங்க, என் வீட்டு என் சம்பளம் மொத்தம் தெரியும். நீங்கள் கொடுக்குறீங்க, நிர்வாகத்தை கொடுக்குறீங்கங்களா செகண்டரி, அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியுமா? பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன் இந்த ஒய்ஃப்க்கு சம்பளம் எவ்வளோனே முழுசாக தெரியறது இல்லை. ஹலோ, வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கேன். ரேடியோ மியூட் பண்ணுங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப கிளியரா இல்ல. உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஒன்னு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல பேசுவீங்கன்னு
2: நினைக்கிறேன்.
1: ட்ரை பண்ணிருக்கீங்க சொல்லுங்க, இவ்வளவுதான் முடியும் சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. உங்க பெயர் ரியாஸ், சொல்லுங்க ரியாஸ்.
2: தெரிஞ்சா
1: சண்டை போடுவாங்க. அது ஓரளவுக்கு சில பேர் வந்து நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் எங்க வீட்டு குடும்பம், எங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கு கஷ்டமே தெரியக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. ஒரேவர் ஏன் சொல்லல அப்படிங்கிற ரீசனோட ஹானஸ்டா பதில் சொல்லுங்க, பேசலாம் தி ஈவினிங் கரெக்ட். இப்போ லெட்ஸ் ஹேவ் டிராஃபிக் அப்டேட்.
3: Brought to you by Jetor. Verum 9668D monthly EMI la pay after 6 months 0 VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
1: Traffic yes E311 Mohammed bin Zayed road la inge appadina ungalku vandu international city la nende traffic start aayiduchu. So inda traffic appade bodu neera towards Sharjah la and crash edhu report alla ana traffic irukku. Adhe maadhiri E11 Alithya road la there are clock tower la irundhe traffic ungalku start aadu and Alnadal 1 kitta konjam illa but again Alwada street kula nalla traffic. E66 la traffic, DFC kitta traffic and E11 Sheikh Zayed road la ungalku idu enga varudhu appadina Emirates Star Metro, Financial Center Metro and Museum in the area la konjam traffic build aayit irukku. So yes, Russell Core area industrial 1 kittum ipo traffic build aayit irukku. Drive safe.
3: Traffic update. Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
1: Pesalam, thodarndhu pesalam. Stay tuned.
3: Chillax song of the hour. Chillax song of the hour.

0: என்ன, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: மீண்டும் ஒரு அற்புதம், இந்த முறை ஆன் எ வெட்னஸ்டே. மேலும் ஒரு 5 மில்லியன் திர்ஹம்ஸ் வெற்றியாளர் தி யுஏஇ லாட்டரியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் 2 லக்கி டே டிரா. புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் மோர் சான்சஸ் மோர் வினர்ஸ். வாழ்க்கையை மாற்றும் அற்புத தருணங்கள்.
6: Do not miss out on the lucky day draws at 9:30 PM. 5 மில்லியன் மற்றும் மேசிவ் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் வெல்லும் வாய்ப்பு. அடுத்த வெற்றியாளர் நீங்களாகவும் இருக்கலாம். Get your tickets now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC, licensed by GCGRA for 18 and above only. TNC apply.
7: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
8: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
8: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: வச்சு ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: The evening karak.
2: சாதாரணமா கேக்குறேன். ஹலோ வணக்கம். நல்லா இருக்கேங்க, எப்படி இருக்கீங்க? அவர் நைட் ஷோ பண்றாருங்க. என்னங்க நீங்க போங்க, இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவர் பண்ணுவாரு. சொல்லுங்க. வேணும்
3: எல்லாமே தெரியும்.
2: ரொம்ப நன்றி வேணும். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் இட். தேங்க்யூ. அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏற்கனவே ஒய்ஃப் அவ்வளோ விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுறாங்க, ஏன் ஃபினான்ஷியலி கொண்டு போய் அங்கே கொடுக்கணும். தட்ஸ் அ வெரி நைஸ் திங். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க, என்ன சம்பளம் வாங்குறாங்க, அந்த சம்பளம் எத்தனாம் தேதி வருது, என்னென்ன கடன் இருக்குது, எதுவுமே தெரியாது ஒய்ஃப்க்கு. இன்ஃபேக்ட் என்னதான் இவ்வளோ செலவு புருஷனுக்கு, எப்போ கேட்டாலும் காசு இல்லைங்கிறாரு. எது கேட்டாலும் நான் எவ்வளோ சமாளிக்கிறேன்னு தெரியுமா, எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமான்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. என்னதான் அவருக்கு நடக்குது அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. ஸோ இந்த குழப்பங்கள் நீங்கள் உங்கள் மனைவிகளுக்கு கொடுக்குறீங்களா இல்லையா? இல்லைங்க, என் மனைவி தெளிவாக இருக்காங்க அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியுமா? நீங்கள் எப்படி ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஒரு ஒரு ஒரு வீடு இருக்கும், அங்கே வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொட்டலாமோ? வீட்டிலே இருக்கிறவங்களுக்கும் அல்லது வேலைக்கு போகிற பெண்களுக்குமே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ வே வில் தே சேட். ஸோ அதனால் ஓகே, நம்ம ஏன் இதெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம வந்து ஓசான பாட்டு கேட்டு திருப்பி வருவோம். தி ஈவினிங் கரக்கு வித் மீ அர்ஜுன் நிவேதா, 89.4 தமிழ் எஃப்எம் யூஐஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். சரி, அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதை தான் பேசுவேன். கால் பண்ணுங்க 800-8940. 6 மணிக்கு பிறகு சந்திக்கலாம்.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். தமிழ்நாடு முதலமைச்சராக தாவிகா தலைவர் விஜய் நாளை திட்டமிட்டபடி பதவியேற்பாரா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. பெரும்பான்மை பலத்தை அக்கட்சி பெறாத நிலையில் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க தயங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. 118 எம்பிக்களின் ஆதரவு தேவை என்ற 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் ஆதரவுடன் தாவிக்க ஆதரவு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 107 112 உயர்ந்தது. தாவிக்க ஆட்சி அமைக்க இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவை. இந்த சூழலில் அடுத்த ஆதரவு விசிக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. தமிழக ஆளுநர் ராஜேந்திர அர்லிக்கரை இன்று ஆளுநர் மாளிகையில் சந்தித்து தாவிக்க தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். நாளை புதிய முதலமைச்சரின் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திட்டமிட்டபடி பதவியேற்பு விழா நடைபெறுமா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. இதனிடையே தாவிக்காவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடன் தள்ளுபடி செய்வதாக கூறி பொதுமக்களை ஏமாற்றும் தவறான பிரச்சாரங்கள் குறித்து இந்திய ரிசர்வ் வங்கி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கிகள் அல்லது வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த தேவையில்லை என்று கூறி மோசடி அமைப்புகள் மக்களை நம்ப வைக்கின்றன. கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டதாக கூறி அங்கீகாரம் இல்லாத கடன் தள்ளுபடி சான்றிதழ்களை வழங்கி கட்டணம் வசூலிக்கின்றனர். சேவை கட்டணம் அல்லது சட்ட கட்டணம் என்ற பெயரில் கடன் வாங்கியவர்களிடம் இருந்து பணத்தை பறிக்கின்றனர். கடன் தள்ளுபடி பெற்றுத்தருவதாக கூறும் நபர்களையோ அல்லது அங்கீகரிக்கப்படாத அமைப்புகளையோ தொடர்பு கொள்ள வேண்டாம் என ரிசர்வ் வங்கி பொதுமக்களை எச்சரித்துள்ளது. இலங்கையில் சர்ச்சைக்குரிய வகையில் 323 கொள்கலன்கள் இலங்கை சுங்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடு செய்திருந்த பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதயகமன் பில இன்று பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்தார். இந்த சம்பவம் குறித்து கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் முன்னிலையில் வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் வருகை தந்திருந்தார். அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் தலைமையில் கூடிய இந்த குழுவின் முன்னிலையில் தாம் வாக்குமூலம் வழங்கியதாக முன்னாள் அமைச்சர் கம்மன்பில தெரிவித்தார். எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் அதிக பொறுப்புடைய ஜனாதிபதி, துறைமுக விவகார அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ள இந்த குழு தீர்மானிக்கவில்லை என உதய கம்மன்பில தெரிவித்தார். அமைதி ஒப்பந்தத்திற்கு ஈரான் இணங்காவிடை மீண்டும் கொண்டு வீச்சு தொடங்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே எபிக் ஃபியூரி முடிவுக்கு வரும் நிலையில் மிகவும் பயனுள்ளதாக இருந்த தடையும் நீக்கப்பட்டு ஹோர்முஸ் நீரிணை அனைத்து நாடுகளுக்கும் திறக்கப்படும் என அவர் கூறினார். இதற்கு ஈரான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் குண்டுவீச்சு தொடங்கும், அத்துடன் முன்பு இருந்ததை விட அதிகமான அளவிலும் தீவிரமாகவும் இருக்கும் என்று டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான இணக்கப்பாடு நெருங்கி வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஷார்ஜா துபாய் அபுதாபி அனலைன் since 1982.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: and welcome to the third hour of the evening karak with me RJ Niveda on 89.4 tamil fm ua is number 1 tamil radio station and number radio number music so yes evlo per dhairiyama ungalaala vande idha panna mudiyum solunga neenga vande தைரியமாக அதை சொல்ல முடியும். என்னுடைய மனைவிக்கு என்னுடைய முழு சம்பளமும் தெரியும். பரவாயில்ல, நான் சொல்கிறது இல்லைங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? எனக்கு வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியணும்னு எனக்கு தோணலை, இல்லை இதுக்குள்ளே நீங்கள் எப்படிங்க ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுடுறீங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரக்கூடாது, இல்லை அவங்க வந்து இந்த கடன்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது, இப்படி எனி திங் இட் கேன் பி சொல்லாததுக்கான ரீசனும் இருக்கலாம், அதையும் நீங்கள் சொல்லுங்க, அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள், என்ன சொல்கிறீங்க? அண்ட் அதுக்கு முன்னாடி யூஏ அப்டேட் பயங்கரமான சூடு இருக்கும். அண்ட் இந்த சூடு காத்துல நாம வந்து துபாய் பஸ்ல டிராவல் பண்ணும் போது பஸ் நல்ல குளுக்குளும் இருக்கணும் இல்லையா? அதுக்காக ஆர்டிஐ இப்ப வந்து 895 ஏசி பஸ்ஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 621 லொக்கேஷன் ஷெல்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, பஸ் ஷெல்டர்ஸ். ஸோ அங்கேயும் வந்து ஃபுல் ஆய்வு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால சம்மர் நெருங்கிறதுனால மெயின்டெனன்ஸ், டிரைவர்ஸ்க்கு தேவையான அவேர்னஸ் அண்ட் சிஸ்டம் குயிக் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில் சிஸ்டம் இது பண்ணுறது அண்ட் பல மக்களும் டிராவல் பண்ணக்கூடிய இடங்களில் அதுக்கான எந்த பிரச்சனையும் மிட்வேல நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஃபுல்லாக ஒரு டீம் அமைச்சு இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷனில் இறங்கி இருக்கிறாங்க நம்ம ஆர்டிஏ.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: So இப்போ நீங்க கால் பண்ணுங்க 800-8940. ஹலோ, வணக்கம்.
4: Good evening. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் நவீன்.
4: Oh, thank you very much for finding me out.
2: So wife பக்கத்துல இருக்காங்களா?
4: இல்ல
2: இல்ல, சே அவங்க கிட்டே கேட்றலாம் நானு.
4: I got a gold present from my office colleague. And that was given by a female colleague. Okay, but I took it and home and I told her that this is what I got. அந்த சமயத்துக்கு வந்து பொய் சொல்லி மாட்டிக்கிட்டு அடி வாங்கறத விட
2: அப்பப்ப உண்மையை சொல்றது பெட்டர் ஒன்.
4: அந்த டைம்ல உண்மையை சொல்லி அவங்க கோச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல, பட் யூ கேன் ரிகவர் லேட்டர், யூ கேன் டெல் ஓகே ஐ ஓபன்லி டோல் சி ஐ அம் நாட் பிளஃபிங் எனிதிங். நான் அதை பின்ன உங்க பேக்லயோ உங்க செல்ஃப்லயோ அவங்க கையில மாட்டி அந்த மாதிரி பெரிய பிரச்சனையில போய் உடையறதுக்கு இட் இஸ் பெட்டர்.
2: Thank you.
4: Even I told her everything from my college time and school time. It's better to be clear.
2: Thank you. Thanks for sharing it, Naveen. Thank you. So, இது வரைக்கும் கால் பண்ண எல்லாருமே வந்து நான் என்னுடைய மனைவி கிட்ட என்னுடைய ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் ஐ மீன் ஃபினான்ஷியல் கண்டிஷன், என்னுடைய சேலரி என்னென்ன, எவ்வளோ டெட் வச்சுருக்கேன், எவ்வளோ லோன் இருக்குது, என்ன மாதிரி சம்பளம், அதில் என்னென்ன செலவுகள் இருக்குங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அல்லது நான் ஹேண்டில் பண்ண அவங்கக்கிட்டே கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லைங்க அப்படின்னு இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்க. அண்ட் மனைவி மாதிரி நீங்களும் கால் பண்ணலாம். 800-8940 தி ஈவினிங் கரெக் வித் மீ அர்ஜுன வேதா.
0: Back to back.
5: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட் டில் ஜூன் 14. TNC அப்ளை உடனே.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: வெளியில அடிக்கிற வெயிலுக்கு எங்க ஆபீஸ்ல அடிக்கிற குளிருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதுவும் எங்க ஸ்டுடியோக்குள்ள அவ்வளவு குளிர். நான் போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இருக்கக்கூடிய அவங்களுக்கு சூட் கோட் எடுத்துட்டு வந்து போட்டு குளிருக்கு எனக்கு ஆறுதல் ஆக்கிட்டு இருக்கேன். 800-8940 கால் பண்ணுங்க. ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதா 89.4 தமிழ் எஃப்எம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க நிவேதா?
0: நல்லா இருக்கேன். உங்க பெயர்?
1: பாலாஜி.
0: பாலாஜி, நீ கல்யாணம் ஆயிச்சா? பாலாஜி,
1: 9 வருஷம்
0: ஆச்சா? ஓகே, என்ன பண்றாங்க வைஃப்?
1: வைஃப் குழந்தைகளை பாத்துக்கறாங்க வீட்ல.
0: ஹோம் மேக்கர், ஜெனரேஷன் ஷேப்பர். வந்துட்டேன் வருங்க. சரி சொல்லுங்க, நீங்க உங்க மனைவி கிட்ட எல்லாமே சொல்றது உண்டா ஃபைனான்சியலி?
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வைஃப் கிடைக்கிறது கடவுள் கொடுக்குற வரம்.
0: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைஃப் கிடைக்கிறது. சரி, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல்
1: வந்து அது வந்து டிபெண்ட் இண்டிவிஜுவல். ஒவ்வொருத்தங்க வைஃப் ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்ப என் வைஃப கேட்டீங்க, அவங்க வந்து ஃபைனான்ஸ் ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க.
0: இப்ப
1: அவங்க பேசிக்கா நான் சொல்லிடுவேன், நமக்கு லோன், ஹோம் லோன் இருக்கு, ஸ்கூலுக்கு நம்ம ஃபீஸ் கட்டுறோம், வாடகை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இப்ப என்கிட்ட கேட்டா என்னென்ன என்னோட டெப்த் இருக்குன்னு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது.
0: ஓகே,
1: ஏன் ரீசன் அப்படின்னா அவங்க வந்து இப்ப எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு கடன் இருக்கு அப்படின்னாக்கா அத வந்து அவங்களோட தேவைக்கு உண்டான செலவை கூட பண்ணிக்க மாட்டாங்க. இப்ப லோன் இருக்கு, கொஞ்சம் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் போறோம் அப்படின்னாக்க ஒரு நெய் பாட்டில் எடுத்தா கூட ஐயோ வாங்கணுமா வேண்டாமே பாத்துக்கலாம், இல்ல ஏதாவது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும் ஐயோ வேணாம் பாத்துக்கலாம், ரெண்டு காய் வேணுமா இல்ல ஒரு காய் பண்ணிக்கலாம். அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க சைடு
0: சிக்கனமா இருக்க ட்ரை பண்றாங்க.
1: என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவு வேண்டாம், உனக்கு என்ன வேணுமோ நான் உனக்கு பண்றேன், அதுக்கப்புறம் நம்மளோட டெஸ்ட் அடைக்கிறது என்னோட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறப்ப அதை பாக்குறப்ப இது பெட்டரா இருக்கு. சொல்ல வேண்டியது அவங்களுக்கு, பட் பாயிண்ட் டு பாயிண்டா வந்து இன்னைக்கு இவ்வளவு பில்லு வந்துச்சுமா, இன்னைக்கு இவ்வளவு ஒரு பா, நான் இவ்வளவு இஎம்ஐ கட்டினமா, இந்த மாதிரி வந்து பேலன்ஸ் ஷீட் போட்டு கொடுக்கறதுங்கிறது நாட் நெசசரி.
0: ஓகே, தேங்க்யூ, ரொம்ப அழகா பேசிட்டீங்க. தேங்க்யூ பாலாஜி, தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி சில ரீசன்ஸ் ரொம்பவே வேலிடாக இருக்கும். அண்ட் தேர் ஆர் பீப்புள், அவங்க வந்து வைஃபோட சேலரியும் வாங்கிட்டு அவங்களே மேனேஜ் பண்ணுவாங்க, சாமையாக மேனேஜ் பண்ணுவாங்க. தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதா 89.4 தமிழ் எஃப்எம். யூஏஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer are May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
0: அப்படியே தங்க விலை நான் தெரிஞ்சுக்கலாமா?
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate.
2: Brought to you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
0: 24 கேரட் தங்கத்துடைய 1 கிராம் விலை 566 திர்ஹம் 50 ஃபில்ஸ், 22 கேரட் 524 திர்ஹம் 50 ஃபில்ஸ், 21 கேரட் 503 திர்ஹம், 18 கேரட் 431 திர்ஹம் மற்றும் 14 கேரட் 336 திர்ஹம் 25 ஃபில்ஸ்.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate.
2: Brought to you by Kalyan Jewelers.
0: இப்ப பாட்டு கேக்கலாம்.
4: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
3: இன்கமிங்,
4: சுட சுட புத்தம் புது பாட்டு.
5: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: We'll be back after a short commercial break.
1: கற்பூரம் காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
2: என்ன நீங்க தயாரா
1: மனசார வேண்டிட்டு மொளகரைச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி.
2: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
3: நம்ம டைம் சாமாடி அடிக்க போறேன்.
4: ரொம்ப நாளா நியூ இயர் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தியே, இன்னும் வரல.
5: 800-58 கால் பண்ணீங்களா?
4: தினத்தந்தி ஆண்டு சந்தாவுக்கு 360 திர்ஹாம் பே பண்ணிட்டேன். 375 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் வரும், அதானே?
5: அதுதான் இல்ல, இதோ உங்களுக்காக சர்ப்ரைஸ் வந்தாச்சு. தினத்தந்தியோட ஆண்டு சந்தாவுக்கு இப்போ 425 திர்ஹாம்ஸ் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைச்சிருக்கே.
4: வாவ், அப்படினா நிஜமாவே இது சூப்பர் சர்ப்ரைஸ் தான்.
5: உடனே கால் பண்ணுங்க 800-58.
4: தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
6: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.

0: நிர்வாகம் யார்கிட்ட இருக்கு, அதே மாதிரி பீங் அன் ஹஸ்பண்ட் ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்டா, உங்களுடைய சேலரி என்ன, உங்களுடைய மித்த வருமானங்கள் என்ன, உங்க டெட் என்ன, லோன் என்ன, இது எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய வைஃப் கிட்ட ஷேர் பண்றது உண்டா, உங்க வைஃப்க்கு தெரியறது உண்டா? ஓகே, பேசலாம். வணக்கம், யாரு? ஹலோ, ஹலோ,
1: ஹலோ,
0: ஹாய், வணக்கம்.
1: ஹாய், வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. உங்க பெயர்?
1: நான் சம்ரத் பேசுறேன், துபாயில இருந்து.
0: சம்ரத், கல்யாணமா எத்தனை ஆண்டுகள் ஆகுது?
1: 2 வருஷம் ஆகுது.
0: 2 வருஷம். பேர் என்ன சொன்னீங்க?
1: சம்ரத் பாஷா.
0: சம்ரத் பாஷா, கரெக்டா தானே சொல்ல வந்தேன் நானு? வாட் யூ திங்க்? கம் ஆன்.
1: வைஃப் கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவேன் நானு. ஏன்னா இப்ப மந்த்லி சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, இப்ப லாஸ்ட் மந்த் வரையும் கூட தான் இருந்தாங்க இங்க, இப்ப ஊருக்கு போயிருக்காங்க. அப்ப வந்து மந்த்லி சேலரி எவ்வளவு வருது, எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், மெயினா அவங்கதான் என்னோட கான்சன்ட்ரேட்டா இருப்பாங்க அதுல. கரெக்டா ஸ்பிளிட் பண்ணி எதுக்கு எது கொடுக்கணும், எப்படி இந்த மந்த் எப்படி மேனேஜ் பண்ணலாம், எல்லாமே அவங்கதான் ஃபைனான்சியலா எல்லாம் பாத்துக்கிறது.
0: So she knows everything about you.
1: Yeah.
0: That's nice. இது எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் டே முடிவு பண்ணி பிளான் பண்ணீங்களா, இல்ல அப்படியே ஃப்ளோல அப்படியே?
1: இல்ல, ஃபர்ஸ்ட் சாலரி வாங்க ஸ்டார்ட் பண்ணப்ப நானே எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து நம்மளால ஒரு ஃபுல்லா மேனேஜ் பண்ண முடியல அந்த டைம்ல. சோ அப்ப நம்ம வைஃப் தான் வந்து, இப்ப நீங்க எவ்வளவு வருது, மந்த்லி சாலரி வந்த உடனே நெக்ஸ்ட் வேலை இதுதான், கால்குலேட்டர் வச்சு டைரியில எழுதி வச்சுக்கிறது, இந்த செலவு இருக்கு, இதான் மெயினா பாக்கணும், மத்தது எக்ஸ்ட்ரா எவ்வளவு வருது, எவ்வளவு சேவிங்ஸ், அடுத்து என்ன, அப்ப நெக்ஸ்ட் மந்த் சேலரி வர வரையும் அதை எப்படி மேனேஜ் பண்ணலான்ட்டு அவங்களே ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாங்க. வந்து இப்ப எனக்கு அது வந்து கரெக்டா தோணுச்சு, சரி ஓகே, அவங்க எல்லாம் மேனேஜ் பண்றாங்க அப்படின்ட்டு.
0: பேசலாம். 89.4 தமிழ் FM.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: ஏ, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
2: மேடம், ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அப்படிங்க.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: அப்புறம் என்னங்க கடையை முடியாச்சு, டாபிக்கான கடையை எழுத்து சாத்தியாச்சு. 6:50 ஆன் தி கிளாக் அண்ட் வெல்கம் பேக் இன் ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜனவேதா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் யூஐஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். சரி ஓகே, உங்களுக்கு வந்து விருப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அதுக்கான பதில் சொல்லலாம். ஆனால் இது மெயினாக வந்து மனசட்டமேட்டுக்கான நேரம். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், உங்கள் மனசில் என்ன பாட்டு ஓடுது, நான் பாட்டு பற்றி சம்டைம்ஸ் வீடியோ பண்ணுறது உண்டு. ஏன்னா அந்த பாட்டு வரிகள் உண்மையிலேயே என் மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை உருவாக்குனதுனால மட்டுமே தான் அந்த பாட்டு எடுத்து வருவேன். அதில் சில பாட்டுலாம் வந்து ரொம்ப நேரம் நான் உட்காந்து யோசிப்பேன், அப்பா எப்படி தான் யோசிக்க முடிச்சதோ, இல்லை இது நம்மளை மாத்திருச்சுல அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் தெர் ஆர் சம் சாங்ஸ் நமக்கு கேட்டே இருக்கணும்னு தோணும். தெர் ஆர் சம் சாங்ஸ் நம்ம வந்து கேட்க கேட்க அது பிடிக்க ஆரம்பிக்கும். சில பாட்டுலாம் எப்பயாச்சும் கேட்டால் தான் அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி என்ன பாட்டு உங்கள் மனசில் இப்போ தோணுதோ அந்த பாட்டு கேட்குறதுக்கு 89.4 தமிழ் எஃப்எம்ல அது ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங். உங்கள் பெயர்?
2: என்
1: பேரு
2: வெங்கடேஷ்.
1: வெங்கடேஷ் நாமக்கல்ல இருந்து வரதுக்கு டைம் எடுக்குதாமா? ஆமாங்க.
2: முட்டையே வரமாட்டேங்க.
1: நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுல இருந்து ஒரு முட்டை அவிச்சு முட்டை எடுத்து போயிருங்க. எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கீங்களா வெங்கடேஷ்? சொல்லுங்க, கல்யாணம் ஆயிச்சா ஆகலையா? இப்ப எப்படி நீங்க வந்து கல்யாணம் ஆனா உங்க வைஃப் கிட்ட எல்லா சம்பளத்தையும் சொல்லுவீங்களா, இல்ல வைஃபோட சம்பளத்தையும் வாங்கி நான் தான் மேனேஜ் பண்ணுவேன் எதுவுமே கேட்க கூடாது அப்படி சொல்லுவீங்களா? தெரியல. எந்த ஊருக்காரு நீங்க?
2: திருநெல்வேலி பாளையங்கோட்டை.
1: திருநெல்வேலி பாளையங்கோட்டை. ஓகே, இப்போ இப்போவே அந்த பொண்ணு இப்போ கேட்டுட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். சம்ம வேற அந்த பொண்ணு ரேடியோ கேட்குது, நாளைக்கு அதான் உங்களுக்கு வைஃபா வரப்போகுதுன்னா எம்மா பாத்துக்கமா, எம்மா கேட்டுக்கமான்றா நான்.
2: கண்டிப்பா கண்டிப்பா, அது என்ன உண்மைதான் எம்மா, அதெல்லாம் கேட்காதமா.
1: சரி, என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு இந்த காசி படத்துல இருந்து என் மனவாழ் அந்த பாட்டு வைக்கணும்.
1: அந்த பாட்டு வைங்க, ஒரே மோட்டிவேஷன் தேவைப்படுது.
2: இல்ல அந்த பாட்டு ஒரு கடந்த ஒரு வாரமா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை.
1: தெரியவே இல்லை. சரி, மத்தவங்களும் கேட்கட்டும். உங்களுக்கான ஒரு கேம் இனிமேதான்.
3: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer are May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: Manasa to dimmitte.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
4: Vanakkam, Seidhi Surukkam. Thogathu Vaasippavar Krishni Manipalan. பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இணையுமாறு தமிழ்நாட்டை வலியுறுத்த மத்திய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாடு மீட்கு வங்க தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. மாநில அரசின் பள்ளிகளில் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மும்மொழி கொள்கையை திணிக்கும் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை தமிழ்நாடு எதிர்த்து வந்தது. மேற்கு வங்கம் தமிழ்நாட்டில் பிஎம் ஸ்ரீ திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய அரசு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 14,500 மேற்பட்ட அரசு பள்ளிகளை அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இத்திட்டத்திற்கான மொத்த செலவில் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் ஏற்கும். இதுவரை பெரும்பாலான மாநிலங்கள் இத்திட்டத்தில் இணைந்துள்ள நிலையில் தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் இருந்து வருகின்றன. 2025 ஐக்கிய அரபு அமீரகத்தில் மொத்தமாக 558,191 புதிய ஓட்டுநர் உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது 2024 வழங்கப்பட்ட 504,377 உரிமங்களுடன் ஒப்பிடுகையில் 10.7% அதிகரிப்பாகும். இந்த இரட்டை இலக்க வளர்ச்சி நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பு, பொருளாதார விரிவாக்கம் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் நிபுணர்களுக்கான முக்கிய மையமாக ஐக்கிய அரபு அமீரகம் நீடி வெளிப்படுத்துகின்றது. 2025 443,988 ஆண்கள் உரிமம் பெற்றுள்ளனர். இது 2024 ஒப்பிடுகையில் 12% உயர்வாகும். பெண் ஓட்டுநர்களும் ஐக்கிய அரபு அமீரக சாலைகளில் தங்களது வலுவான பங்களிப்பை அதிகரித்து வருகின்றனர். 2025 114,203 பெண்கள் ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ளனர். இது 2024 வழங்கப்பட்ட 108,006 உரிமங்களுடன் ஒப்பிடுகையில் 5.7% உயர்வாகும். ஹோர்முஸ் நீரிணையில் சுதந்திர திட்டத்தை இடைநிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மத்தியஸ்தரான பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகளின் கோரிக்கையை ஏற்று தற்போது அத்திட்டத்தை இடைநிறுத்துவதாக அவர் ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் தெஹ்ரானுடன் ஒரு முழுமையான மற்றும் இறுதி ஒப்பந்தத்தை நோக்கிய பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஒரு சரக்கு கப்பல் தாக்கப்பட்டதாக பிரிட்டனின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் பிரிவு அறிக்கை வெளியிட்டுள்ளது. பலவீனமான போர் நிறுத்தம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆன நிலையில் ஈரானுக்கு எதிரான தமது தாக்குதல் நடவடிக்கைகளை அமெரிக்கா முடித்துவிட்டதாக அந்நாட்டு ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருந்தார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக இலங்கையின் முன்னாள் மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடிக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் விசாரணையை ஜூன் மாதம் 17 நடத்த கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் ரஷாந்த கொடவெல முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதவான் வழக்கு விசாரணைக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் 2 பிரதிவாதி தரப்பிற்கு வழங்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து முதற்கட்ட வழக்கு விசாரணையை நிறைவு செய்த நீதவான் ஜூன் மாதம் 17 வழக்கு விசாரணையை ஆரம்பிக்க உத்தரவிட்டார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8:00 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by தன்யா Group of Companies since 1982.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: மனைவியாக ஒற்றுமையாக நீங்க வாகனத்தில் உட்காந்து போயிட்டு இருக்கீங்க, நீங்க தான் கால் பண்ணும். அண்ட் டுடே இட்ஸ் எ கப்பிள் கேம். சோ கப்பிள் கேம் அப்படின்னா அது என்ன கேம் அப்படின்னு இப்ப சொல்றேன். நான் உங்கள்கிட்ட ரேண்டமாக 4-5 க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஆன்சர் பண்ணணும். சேர்ந்து ஆன்சர் பண்ணும்போது உங்களுடைய உங்களுக்குள்ள காஃபியா டீயா ரெண்டு பேருக்கும் எது பிடிக்கும் அந்த மாதிரின்னு வரும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட். ஒருத்தர் காஃபி ஒருத்தர் டீ சொன்னீங்கன்னா அவுட்டு. ஸோ திஸ் இஸ் த கேம். ஒரு 10 கேள்வி கேட்பேன், அந்த 10 கேள்வியில் நீங்கள் எவ்வளோ தூரம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அண்ட் ரெண்டு பேரும் அட் அ டைமில் சொல்லலை அந்த அதுக்கான பதில் அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டு பேருமே அவுட் ஆஃப் த கேம். புரிஞ்சுதா? லெட்ஸ் ஹேவ் யூ அப்டேட்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: நம்ம UAE-ல தற்பொழுது டிஸ்டன்ஸ் லேர்னிங்ல தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்கூல்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் இன்டெகிரிட்டியை டிஜிட்டல் டூல் மூலமாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான அண்ட் சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ கேமரா ஆன் பண்ணி மொபைல் ஃபோன்ஸ் எதுவும் இல்லாமல் தே ஹாவ் டு டூ தியர் இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய டெஸ்ட் எல்லாத்தையுமே வீட்டில் இருந்தபடியே பண்ணுறதுக்கான விஷயங்களை வழிமுறைகளை இப்போது எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் ஸ்கூல்ஸ் வந்து வீட்டில் இருந்தபடியே எப்படி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணலான்றதுக்கான முயற்சிகள் தான் இறங்கியிருக்கிறாங்க.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
2: So yes, let's have our first caller. Hello, vanakkam. Inge hello, vanakkam.
4: Vanakkam.
2: Unga peyar?
4: Rafiq.
2: Enna game nu theriyuma?
4: Theriyum. Kappula pesanum.
2: Ah, wife irukkaangala pakkathula?
4: Ah,
2: irukkaanga. Ah, okay. Yay, success. Enakku எதிர்பார்த்தது நடந்துச்சு. யார கேக்குறீங்க? இப்ப யாரோ பார்ட்னர் ஏதோ
4: கேட்டீங்களே.
2: ரெடி, 3-2-1 ஸ்டார்ட். யாரு சண்டை ஆரம்பிப்பா? ஏங்க அவங்கள நீங்களும் சேர்ந்து பதில் பேசணுங்கிற அவங்க தான் நீங்க தனியா சொல்றீங்க. அவங்களுக்கு அவங்க ஒரு ஹாய் சொல்ல சொல்லுங்க. ஹலோ,
5: ஹாய்.
2: ஹலோ
5: ஹலோ
2: ஹலோ. கப்பலே இல்ல, விளையாடிட்டு இருக்கீங்களா நம்ம கிட்ட? சரி, ஓகே, ஃபைன். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். ஓகே ரஃபீக், உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, பரவாயில்ல, விடுங்க, நம்ம வந்து திருப்பி கால் பண்ணலாம், பேசலாம். நீங்க வந்து கால் பண்ணுங்க 800-894-0 தி ஈவினிங் கரெக்ட். அண்ட் நான் உங்க அர்ஜுன் வேதா.
3: Back to back.
6: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: வாடி வாடி வாடி. தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா? லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா ஒண்ணுடியா?
2: தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
3: சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
2: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: டேய் அண்ணே, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
5: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersel Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersel Morning brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட்டை புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. This hour of the evening correct is brought you by Joy Alukas, world's favorite jeweler.

0: 7:24 on the clock, and this time it's a couple game. And in the couple game, விளையாடுறதுக்காக நம்ம கூட சுரேஷ் அண்ட் ஸ்ரீஜா இணைஞ்சிருக்கிறாங்க. I'm very, very happy to host them. Hello, வணக்கம்.
1: வணக்கம் நிவேதா.
0: வணக்கம். I'm great and thank you.
2: வணக்கம் நிவேதா.
0: Thank you so much. So, நீங்க தான் வந்து இந்த முது முயற்சியில வந்த புது காலர். நல்லதான் போச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி?
1: 22 years.
0: 23 years. 3. Oh, Mario. எத்தனை வருஷம்?

0: அப்படி வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க?
1: பொண்ணா எங்க போயிட்டு இருக்கோம்?
0: வீட்டுக்கு வீட்டுக்கு.
2: சொல்லிட்டீங்க
0: ஓகேவா?
3: ஒரு சான்ஸ் கூட சொல்லுங்க.
0: ஒரு சான்ஸ் கூட
1: இல்ல இல்ல. முதல் கப்ளங்கறாய் சான்ஸ் கொடுங்க. இது
0: ட்ரையல் ரவுண்டா? ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லணும், பாத்து கூடாது. ஓகேவா?
1: ஓகே ஓகே,
3: சரிங்க.
0: Who said I love you first?
3: நான் இல்ல.
0: நான் இல்ல. ஓகே, 1 and ஓகே, who is more expressive?
1: நானே நானே.
0: உங்க புருஷர் சொல்லவே இல்ல. அவுட் அவுட்.
1: போங்க.
0: உங்க வைஃப் எவ்வளவு சூப்பரா ஒரு கண்ணையாவது பாத்து காட்டிக்கிட்டு அது பேசலாம்ல. நீங்க இப்ப ஆன்சர் சொல்லுங்க. சரி, யார் ரொம்ப சோஷியல்?
3: அவங்கதான்.
0: ஓ நைஸ். ஓகே, யார் எப்பவுமே பிளான் லாஸ்ட் மினிட்ல போடுவா? ஓகே ஓகே, ரிலேஷன்ஷிப் உடைய ஹீரோ யாரு? அவர் விட்டாரு. சரி, உன் குழந்தைங்களோட ஃபேவரட் யாரு?
1: அவர்தான்.
0: விட்டாரு, போங்க. மொத்தமா நாலு
1: போங்க.
0: நாளைக்கு ஸ்ரீஜாக்காக விளையாட்டு
1: விளையாடுறோம்.
0: கூப்பிடுங்க, அடுத்தது லேடிஸ் கரெக்டா கூப்பிடுவாங்க. நல்லா விளையாடுனதுக்கும் தேங்க்யூ சோ மச். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், குளோபல் எக்ஸ்போஷரோட டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஜிஎம்யு யுஏஇல வந்து முதல் 3 வருஷத்துக்கு, அதாவது கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, உங்களுக்காகவே ஒரு மெடிசன் ப்ரோக்ராம் வழங்குறாங்க. ஸோ இந்த மெடிசன் ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் வந்து தும்பை இன்டர்நேஷ்னல் பாத்வே, ஸோ இதில் வந்து ஜிஎம்யு யுஏஇல முதல் 3 வருஷம், அதுக்கு அடுத்த 3 வருஷம் உங்களோட டாப் டெஸ்டினேஷன்ஸ் லைக், நீங்கள் வந்து உலகத்தோட டாப் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ருமானியா, யூகே, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் கானா போன்ற இடங்களில் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். அஃபோர்டபுள் ஃபீஸில் உங்கள் இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட நீங்கள் வந்து உங்களுடைய டிகிரியை முடிக்கிறதுக்காக இப்போ நீங்கள் விசிட் பண்ண வேண்டியது கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோடைய தம்பை இன்டர்நேஷனல் பாத்வே ப்ரோக்ராம் தான். ஸோ அதுக்கு இப்போ அட்மிஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து www.gmu.ac.ae இந்த வெப்சைட் விசிட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 056-549-5755 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர் pathway@gmu.ac.ae அப்படிங்கிற இமெயிலுக்கும் நீங்கள் வந்து மெயில் பண்ண முடியும். கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, வித் வேர்ல்ட் கம்ஸ் டு லேர்ன். இப்போ உங்களுக்காக பாட்டு வருது, ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
4: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை விஎன்சிடி குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய்.
5: 91 போடு.
6: 90s
5: நாட் அவுட்.

0: ஒரு சினிமா சீன் நாங்க பிளே பண்ணி காட்டுவோம், அதே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st May.
1: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
4: This hour of the evening correct is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: The evening color.
2: முதல் முறையாக ரேடியோல கப்பிள் கம்பாட்டிபிலிட்டி டெஸ்ட் நான் வந்து விளையாட போறேன். சோ அதுக்காக விளையாடுறதுக்கு இனிஷியலி ஒருத்தர் நம்மள கொஞ்சம் ஃபன் பண்ணி டென்ஷன் ஆக்கிவிட்டார். பரவாயில்ல விடுங்க, அதுக்கப்புறம் அந்த கப்பிள்ஸ் எல்லாம் நம்ம பாராட்டி ஆகணும். அந்த வகையில் ரைட் நவ் நம்ம கூட பேசுறதுக்கும் விளையாடுறதுக்கும் ஹலோ, உங்க பெயர்?
3: விஷ்ணு.
2: விஷ்ணு, விஷ்ணு அப்படி சொல்ல மாட்டீங்க, உண்மையை சொல்லிடுவீங்க. ஓகே, ரெடியா? நம்ம இதெல்லாம் குறைச்சிக்கலாம். ஓகே, டீ ஆர் காஃபி?
3: காஃபி.
2: போயிட்டு பைனல் ஃபர்ஸ்ட் இருந்தாலும் மன்னிச்சு விட்டுறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா டுகெதர் சொல்லணும். ஓகே, பீச் ஆர் மால்?
3: பீச்.
2: மார்னிங் ஆர் நைட்டா?
4: நைட்.
2: ஓ பரவாயில்ல. கால் ஆர் டெக்ஸ்ட்?
4: கால்.
2: அவுட்டே. ஸ்வீட் ஆர் ஸ்பைசி?
4: ஸ்பைசி.
2: என்னங்க உங்களுக்கு? ஓகே, ஸோ இப்போ நான் கேட்கறது எப்படின்னா, உங்களுடைய திஸ் ஆர் திஸ் தான், but this is about her. okay, avung avungalkada neenga solnu.
3: okay,
2: avungalku edhu pidikumgrada neenga solnu. neenga ungalku pidikiradha solunga. okay va. okay. priya, neenga ungalku enna pidikumo solringa? vishnu priya ku pidikiradha correct ah solradha illaya endradha the game.
3: okay,
2: okay. early bird or late sleeper?
3: early bird.
2: inna andama late ingranga, neenga early bird ingringa.
4: அவர்
2: யோசிச்சிட்டார். போச்சா? பிட்சா ஆர் பிரியாணி?
4: பிரியாணி.
2: அது மட்டும்தான் கரெக்ட். ஓகே, ஓ இது வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு யூடியூப்?
4: இன்ஸ்டாகிராம்.
2: ஆ போச்சா. கிஃப்ட்ஸ் ஆர் டைம்?
4: டைம்.
2: செல்ஃபி ஆர் கேண்டிட்?
4: செல்ஃபி.
2: ஆ ஓகே, முடிஞ்சிச்சு. தேங்க் யூ ஸோ மச். இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன சண்டே அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சோஃபா நீங்கள் ஆறு ஆறு ஜெயிச்சிருக்கீங்க. நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 15 கேட்டிருக்கேன், நீங்கள் வந்து ஆறு ஜெயிச்சிருக்கீங்க. ஒரு சிலது வந்து டைமிங் மிஸ் ஆயிருக்கு, அதனால தானே தவிர, பட் ஆல்மோஸ்ட் ஓகே தான் நீங்க ரெண்டு பேரும். அது என்னங்க நீங்க சொல்றது, நாங்க ஓகே தான் எங்களுக்கே தெரியும் தானே. நான் அப்படி சொல்ல கேம்ல சொன்னேன். தேங்க்யூ. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? ஆகலையா? நியூலி மேரிடா நீங்க? ஆஹா, அதான் அந்த லைட் வைக்கும். ஹாப்பி மேரிட் லைஃப், சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் கால். பாய்.
3: தேங்க்யூ.
2: So it was nice, fun. அது கூடவே சில விஷயங்களையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. 5 மில்லியன் திர்ஹம்ஸ் ஜெயிக்க நீங்க தயாரா? சோ 5 மில்லியன் ஜெயிக்கக்கூடிய அடுத்த வெற்றியாளர்களா நீங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிராரன் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. இவர் தான் லாஸ்டா வந்து இந்த மாபெரும் 5 மில்லியன் திர்ஹம்ஸ் வின் பண்ணவர். ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்லாம் 5 மில்லியன் திர்ஹம்ஸ் மற்றும் மேசிவ் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, UAE lottery.ae வெப்சைட் விசிட் பண்ணுங்க. உங்க டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. உங்க டிக்கெட்ஸ் மூலமாக நீங்க ஜெயிக்க முடியும் 5 மில்லியன் மற்றும் மேசிவ் 30 மில்லியன் திர்ஹம்ஸ். brought you by the game LLC licensed by GCGI RA for 18 and above only, terms and conditions apply. So abdiye, let's have the traffic update.
5: Traffic update. Brought to you by Jetor. Verum 9668 monthly EMI la pay after 6 months 0 VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
2: ஸோ என்ன கேட்டுதான் நீங்கள் வந்து டிராஃபிக்கில் வண்டி கரெக்டாக ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்களா? எந்த பக்கம் ரூட் எடுக்கலாம் அப்படின்னு யோசிங்க அப்படின்னா, இப்போ ரைட் நவ் E11 கொஞ்சம் பேக்டாக இருக்குது, அண்ட் E311 பேக்டாக இருக்குது டுவர்ட் சார்ஜா பொருளின். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாத்தலம்ப ரோட் ஃப்ரீயாக இருக்குது, அண்ட் E611 கொஞ்சம் பரவாயில்ல, அண்ட் டுவர்ட் சார்ஜாக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஏரியாவில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. ஸோ இதான் கரண்ட் டிராஃபிக் அப்டேட்.
5: Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding.
2: சோ எப்படி லைஃப்ல எதை பத்தியும் கவலைப்படாதவங்களா நீங்க? அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அப்படியே இருங்க, கவலைப்பட்டு என்ன ஆக போகுதுன்ற யோசனையில இருக்கேன். பட் சிலதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டுதான் ஆகணும். சில விஷயங்களை அப்படியே எடுத்து வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா ரொம்ப ஓவர் திங்க் பண்ற சில பேர் ரொம்ப சரியான முடிவுகள் எடுப்பாங்க. சில நேரம் ஓவர் திங்க் பண்றவங்க அதுலயே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. ஓனவர் இன்னைக்கு இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரே விஷயம் தான், யூ திங்க், யூ ஓவர் திங்க், பட் ஒன்ஸ் இட் இஸ் டன் முடிஞ்சிருச்சு. ஓகே, அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஃபியூச்சர் பற்றி, நாளைக்கு என்னங்கிறத பற்றிலாம் ஓவர் திங்க் பண்ணுங்கள். பட் நடந்து முடிந்த விஷயத்தில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியும் இப்போ திங்க் பண்ணி அப்படின்னா மட்டும் யோசிங்க. பட் யூ நோ தட் அதனால் எந்த மாற்றமும் பண்ண முடியாது. எந்த முயற்சி, எந்த எவ்வளோ திங்க் பண்ணாலும், என்ன பண்ணாலும் நடந்தது நடந்தது தான். அப்படின்னா அதை பற்றி எதுக்காகவும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க, ஏன் திங்கே பண்ணாதீங்க. ஓகே, லெட்ஸ் ஃபோக்கஸ் ஃபார் த ஃபியூச்சர். உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, this is your Arjuna Veda signing off from the evening Karak and stay tuned to 89.4 Tamil FM app மூலமாக நீங்க எங்களை கேட்கறதுக்கு 89.4 Tamil FM உடைய ஆப் இருக்கு, பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர்ல நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் 89.4 Tamil FM சோஷியல் மீடியா பேஜஸ் 894 Dubai சோஷியல் மீடியா பேஜ் அண்ட் Arjuna Veda என்னோட சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய அன்பான கமெண்ட்களையும் கொடுங்க அண்ட் வீடியோஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. Stay tuned, Tara, take a good night. அடுத்து அன்புடன் நான் பிராவோ.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
0: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
5: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams இஎம்ஐக்கே உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
0: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
6: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
2: This hour of the evening correct is brought to you by Joy Alukas, world's favorite jeweler. The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஆக்டர் அஜித் குமார். 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். 89.4 தமிழ் எஃப்எம் இன் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
1: தமிழ்நாடு முதலமைச்சராக தாவிக்கா தலைவர் விஜய் நாளை திட்டமிட்டபடி பதவியேற்பாரா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. பெரும்பான்மை பலத்தை அக்கட்சி பெறாத நிலையில் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க தயங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. 118 எம்பிக்களின் ஆதரவு தேவை என்ற 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் ஆதரவுடன் தாவிக்கா ஆதரவு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 107 112 உயர்ந்தது. தாவிக்கா ஆட்சி அமைக்க இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவை. இந்த சூழலில் அடுத்த ஆதரவு விசிக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. தமிழக ஆளுநர் ராஜேந்திர அர்லிக்கரை இன்று ஆளுநர் மாளிகையில் சந்தித்து தாவிக்கா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். நாளை புதிய முதலமைச்சரின் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திட்டமிட்டபடி பதவியேற்பு விழா நடைபெறுமா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு வழங்கப்பட மாட்டாது என அதிமுக அறிவித்துள்ளது. தாவிக்காவுக்கு எந்த சூழலிலும் ஆதரவு இல்லை என்று அதிமுக மூத்த நிர்வாகி கே.பி. முனுசாமி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்புக்கு பிறகு கே.பி. முனுசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இதன்போது அதிமுக பெரிய இயக்கம் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு ஆதரவு கிடையாது என்றும் தெரிவித்தார். தமிழக சட்டமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக பொறுப்பு ஆளுநர் அர்லிக்கர் அறிவித்துள்ளார். 16வது சட்டமன்றத்தின் பதவிக்காலம் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் 16வது சட்டமன்றத்தில் திமுக அரசு ஆட்சி அமைத்த நிலையில் அதன் பதவிக்காலம் தற்போது நிறைவடைந்துள்ளது. அரசியல் சாசன முறைப்படி 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சட்டமன்றத்தின் பதவிக்காலம் நிறைவடைகின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவிக்கா வெற்றி பெற்றுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் 17வது சட்டமன்றம் உருவாக்கப்பட்டு புதிய அரசு அமைக்கப்படும்.
0: இந்திய செய்திகள்.
1: பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இணையுமாறு தமிழ்நாட்டை வலியுறுத்த மத்திய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாடு மேற்கு வங்க தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. மாநில அரசின் பள்ளிகளில் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மும்மொழி கொள்கையை திணிக்கும் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை தமிழ்நாடு எதிர்த்து வந்தது. மேற்கு வங்கம், தமிழ்நாட்டில் பிஎம் ஸ்ரீ திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய அரசு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 14,500 மேற்பட்ட அரசு பள்ளிகளை அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இத்திட்டத்திற்கான மொத்த செலவில் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் ஏற்கும். இதுவரை பெரும்பாலான மாநிலங்கள் இத்திட்டத்தில் இணைந்துள்ள நிலையில் தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் இருந்து வருகின்றன. 2025 ஐக்கிய அரபு அமீரகத்தில் மொத்தமாக 558,191 புதிய ஓட்டுநர் உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது 2024 வழங்கப்பட்ட 504,377 உரிமங்களுடன் ஒப்பிடுகையில் 10.7% அதிகரிப்பாகும். இந்த இரட்டை இலக்க வளர்ச்சி நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பு, பொருளாதார விரிவாக்கம் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் நிபுணர்களுக்கான முக்கிய மையமாக ஐக்கிய அரபு அமீரகம் நீடிப்பதை வெளிப்படுத்துகின்றது. 2025 443,988 ஆண்கள் உரிமம் பெற்றுள்ளனர். இது 2024 ஒப்பிடுகையில் 12% உயர்வாகும். பெண் ஓட்டுநர்களும் ஐக்கிய அரபு அமீரக சாலைகளில் தங்களது வலுவான பங்களிப்பை அதிகரித்து வருகின்றனர். 2025 114,203 பெண்கள் ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ளனர். இது 2024 வழங்கப்பட்ட 108,006 உரிமங்களுடன் ஒப்பிடுகையில் 5.7% உயர்வாகும். அமெரிக்காவின் 15 அம்ச யுத்த நிறுத்த முன்மொழிவை ஈரான் பரிசீலித்து வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. வாஷிங்டனின் 14 அம்ச சமாதான முன்மொழிவை தாம் பரிசீலித்து வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்ததாக அச்செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவும் ஈரானும் தங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் தருவாயில் உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதி முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஒரு பாகிஸ்தானிய வட்டாரம் ராய்டர்ஸிடம் தெரிவித்துள்ளது. அமைதி ஒப்பந்தத்திற்கு ஈரான் இணங்காவிடில் மீண்டும் குண்டுவீச்சு தொடங்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே எபிக் ஃபியூரி முடிவுக்கு வரும் நிலையில் மிகவும் பயனுள்ளதாக இருந்த தடையும் நீக்கப்பட்டு ஹோர்முஸ் நீரிணை அனைத்து நாடுகளுக்கும் திறக்கப்படும் என அவர் கூறினார். இதற்கு ஈரான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் குண்டுவீச்சு தொடங்கும், அத்துடன் முன்பு இருந்ததை விட அதிகமான அளவிலும் தீவிரமாகவும் இருக்கும் என்று டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான இணக்கப்பாடு நெருங்கி வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் சுதந்திர திட்டத்தை இடைநிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். மத்தியஸ்தரான பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகளின் கோரிக்கையை ஏற்று தற்போது அத்திட்டத்தை இடைநிறுத்துவதாக அவர் ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் தெஹ்ரானுடன் ஒரு முழுமையான மற்றும் இறுதி ஒப்பந்தத்தை நோக்கிய பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஒரு சரக்கு கப்பல் தாக்கப்பட்டதாக பிரிட்டனின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் பிரிவு அறிக்கை வெளியிட்டுள்ளது. பலவீனமான போர் நிறுத்தம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆன நிலையில் ஈரானுக்கு எதிரான தமது தாக்குதல் நடவடிக்கைகளை அமெரிக்கா முடித்துவிட்டதாக அந்நாட்டு ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருந்தார்.
0: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் சர்ச்சைக்குரிய வகையில் 323 கொள்கலன்கள் இலங்கை சுங்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடு செய்திருந்த பிவித்துரு ஹெல உருமைய கட்சியின் தலைவர் உதயகமன்பில இன்று பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்தார். இந்த சம்பவம் குறித்து கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் முன்னிலையில் வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் வருகை தந்திருந்தார். அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் தலைமையில் கூடிய இந்த குழுவின் முன்னிலையில் தாம் வாக்குமூலம் வழங்கியதாக முன்னாள் அமைச்சர் கம்மன்பில தெரிவித்தார். எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் அதிக பொறுப்புடைய ஜனாதிபதி, துறைமுக விவகார அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ள இந்த குழு தீர்மானிக்கவில்லை என உதய கம்மன்பில தெறிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
0: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamar FM. Namma radio, namma music.

ஹலோ ஹலோ ஹலோ, வெல்கம் பேக் டு அன்புடன். நான் ஆர்ஜே பிராவோ. ஓகே, இன்னைக்கு புதன்கிழமை, மே 6ஆம் தேதி. இன்னும் இன்னையோட சேர்த்தா 3 நாள் தான் இருக்குது இந்த ஷோ நான் முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வாரத்திலிருந்து யுவர் ஃபேவரட் பிரியா வில் பி பேக். மாலை வணக்கம். ஓகே, ஸோ பாப்புலர்லி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்து பார்த்தா, ஹே அவன் கிரீன் ஃப்ளாக், ஹே அவன் ரெட் ஃப்ளாக். இந்த ரெட் ஃப்ளாக் கிரீன் ஃப்ளாக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டேர்மாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு அது என்ன, அது கிரீன் ஃப்ளாக்னா என்ன, ரெட் ஃப்ளாக்னா என்ன. பொதுவாக தெரியாதவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, கிரீன் ஃப்ளாக் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு நல்லவன், ரெட் ஃப்ளாக்ங்கிறவன் கெட்டவன், இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுக்கு உள்ளே இறங்கி பார்க்குறப்போ ஒருவேளை நம்மளே கூட வந்து அந்த கிரீன் ஃப்ளாக் ரெட் ஃப்ளாக் கேட்டகரிக்குலாம் வரலாம். ஸோ இப்போ இன்றைக்கி இதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒருத்தர் விரும்புகிறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் பையனோ பொண்ணோ பார்க்குறாங்க, இல்லை உங்களுக்கு யாரையாவது உங்களை யாருக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், அவங்களுக்கும் உங்களுக்கும் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது, அவங்க க்ரீனா இல்லை ரெட் ஃப்ளாகா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து முன்னேறி போகணுமா, இல்லை வந்து இங்கேயே விட்டுருணுமா, ஐயோ செட் ஆகாதுப்பா நல்ல வேலை தப்பிச்சேன் அப்படின்னு சில நேரம் இருக்கும். அதாவது நம்ம பையன் எப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகுறப்போ உட்காந்து அழுகடுன்னு அழுவான். அப்புறம் லேட்டரான அந்த பார்ட்னரை பற்றி, அந்த ஆளை பற்றி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம், நல்ல வேலை தப்பிச்சுருந்தான், நல்ல வேலை அதை நான் மிதிக்கலை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுருப்பான். அதே நேரம் ரிக்ரெட்டும் பண்ணிடுவான், சரி இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு போய் நான் விட்டுட்டேன்டா. இது ரெண்டு பக்கமுமே நடக்கும். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா, உண்மையாகவே அவங்களுடைய குணாதிசயங்கள் வந்து தெரிஞ்சு, இப்படி ஒரு நல்ல பொண்ணை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஐயோ இப்படிப்பட்ட ஒருத்தனையாக நான் கல்யாணம் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாகவும் இது நடக்கும். ஓகே, ஸோ இதுக்கு இந்த கிரீன் ஃப்ளாக் அண்ட் ரெட் ஃப்ளாக் கேட்டகரிஸை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஓகே, கிரீன் ஃப்ளாக் அப்படின்னா ஜென்ரலாக இட் இஸ் அ சைன் ஆஃப் ஒரு இமோஷனல் மெச்சாரிட்டி, ஒரு பரஸ்பரம் மரியாதை கொடுத்து போகிறது, கம்பேட்டபிலிட்டி இதெல்லாம் சொல்லலாம். ரெட் ஃப்ளாக் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக ரெட்டுனாலே வார்னிங் தான். ஸோ ரெட் ஃப்ளாக்ங்கிறதும் ஒரு வார்னிங் சைன் ஆஃப் அன்ஹெல்தி பேட்டர்ன்ஸ், ஒரு பொட்டன்ஷியல் ஹார்ம், ஒரு இன்கம்பேட்டபிலிட்டி. இப்போ நீங்கள் வந்து இது எப்படின்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ரெட் ஃப்ளாக்ங்கிறது ஒரு சில ஆட்கள்கிட்ட நீங்கள் பழகிட்டு பேசிட்டுலாம் வரும்போது ரொம்ப எனர்ஜி ட்ரெயினிங்காக இருக்கும் தெரியுமா. நாட் நெசசரி நீங்கள் அவங்கள டேட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. இன் ஜென்ரலாகவே ஒரு சில பேர் கூட வந்து பழகிறப்போ சில விஷயங்கள் ஒத்து போகாது, மாரலாகவே தப்பாக தெரியும் அவங்க பண்ணுறது, ரொம்ப ட்ரெயினிங்காக ஃபீல் ஆகும். இன்னும் ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் வந்து எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுவீங்க, எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க, ஜாலியாக இருக்கும், ஒரு பாரம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கும், இல்லாட்டி ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். நம்ம வாழ்க்கையில் ரெண்டு கேட்டகரியுமே கலந்துருக்காங்க, நம்மளே கூட அந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ளே வருவோம். இன்றைக்கி இதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் யார், ரெட்டா இல்லை க்ரீன் ஃப்ளாகா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். பிகாஸ் இன்னொருத்தன் யார் அப்படிங்கிறத சுட்டி காட்டி அவன் மேலே இருக்கிற தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளை கரெக்ட் பண்ணிட்டா பெட்டர் தானே. அதை பற்றி இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வீல் டிஸ்கஸ். பட் யா, திஸ் இஸ் அன்புடன், நான் ஆர்ஜே பிராவோ, அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் ஃபேமிலி.

0: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: ஏயா, இந்த ஜவலலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட்ல நார்த் இந்தியனும் கேரளா ஸ்டைல் ஃபுட்டும் தான் கிடைக்குது. நம்ம சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்காக கராமா வரைக்குமா போக முடியும்?
4: டேய், உனக்கு தஞ்சை எலைட் ரெஸ்டாரன்ட் பத்தி தெரியாதா என்ன? மெஸ் ஃபெசிலிட்டி மற்றும் டெலிவரியும் இருக்கு, அதுவும் நம்ம ஒரு சுவையில.
2: தஞ்சை எலைட் ரெஸ்டாரன்ட், ஜவலலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் மற்றும் ஹோர்லன்ஸ்.

0: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
1: UAE அப்டேட் எங்க போகுது? UAE அப்டேட் நம்ம சொல்லவே இல்லையே.
2: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ஸோ துபாயில் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபீடிங் ஸ்டேஷன்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. யாராவது பார்த்தீங்களா? இந்த நிறைய கேட்ஸ் எல்லாம் அப்படியே இந்த பூனைங்கெல்லாம் நிறைய ஸ்ட்ரே கேட்ஸாக மாறி சுற்றிக்கிட்டு இருக்குல்ல. அப்புறம் வெயில் காலம் வந்துருச்சுன்னா மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளெல்லாம் வந்து பாவம் பதுங்கி இருக்கும், படுத்துருக்கோம். ஸோ அதனால் அதுங்க சாப்பிட்றதுக்கும் அண்ட் தண்ணி குடிக்கிறதுக்கும் துபாய் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபீடிங் ஸ்டேஷன் அக்ராஸ் த சிட்டி இந்த ஸ்ட்ரே கேட்ஸுக்கு வேண்டிய வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் ஃபுட் இருக்கிற மாதிரி. பாவம், இப்போ இந்த பூனை குட்டிங்களுக்கு ஒரு வாழ்வு வராதா அப்படின்னு பலவாட்டி நான் யோசிச்சிருக்கேன். என்ன மாதிரி நீங்களும் யோசிச்சிருப்பீங்க. எஸ், வந்துருச்சு.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: Okay, let's begin. ஸோ இன்னைக்கு வந்து க்ரீன் ஃப்ளாக்னா என்ன, ரெட் ஃப்ளாக்னா என்ன, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக நம்ம யார், நம்ம க்ரீனாக இல்லை ரெட்டாக எந்த பக்கம் இருக்கோம், நமக்கு என்னென்ன மாதிரி ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அட் சேம் டைம் நம்ம யார்கிட்ட பழகிறோமோ அவங்களும் எப்படி இப்படிப்பட்ட ஆட்கள், அதுவும் ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ காமனாக வந்து இதை பற்றி உங்களுக்கு தெரியல, ஆனால் இந்த க்ரீன் அண்ட் ரெட் ஃப்ளாக் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னீங்கன்னா, இன்றைக்கி இதை பற்றி தான் வந்து 11 o'clock வரைக்கும் இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஜென்ரல் காமன் க்ரீன் ஃப்ளாகுங்கிறது ஹெல்தி சைன்ஸ், ரெட் ஃப்ளாக் அப்படிங்கிறது வந்து ஒரு வார்னிங் சைன் அப்படின்னு நீ வச்சுக்கலாம். இப்போ க்ரீன் ஃப்ளாக்ன்னு பார்க்குறப்போ கன்சிஸ்டண்டான கம்யூனிகேஷன், பவுண்ட்ரிக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் எனக்குமே, அப்புறம் ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஓகேவா, இமோஷனல் அவைலபிலிட்டி அண்ட் வந்து உங்களுடைய இண்டிபெண்டன்ஸுக்குன்னு சொல்லி ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க, ரிலையபிலிட்டி அண்டு ஒரு பிரச்சனை ஒரு கான்ஃப்ளிக்ட்டுன்னு வரும்போது அது காமாக ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் வந்து க்ரீன் ஃப்ளாக் பிஹேவியர். ஸோ இப்போ இதை பற்றி விளாவரியாக பாட்டு வருது, கேட்டு பிடிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம். இன்றைக்கி கொஞ்சம் பாட்டு, கொஞ்சம் பேச்சு, நிறைய பாட்டு இருக்க போது. யா, ஐல் பி பேக் அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் FM அண்ட் அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ.

0: சிஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought you by Tanjai Elite Restaurant. நம்ம ஒரு சமையல சுவைக்க Tanjai Elite Restaurant, Jebel Ali Industrial First and Horlands.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: கற்பூரம் காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல.
3: என்ன நீங்க தயாரா?
2: மனசார வேண்டிட்டு மிளகா அரைச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி.
3: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்மோட ரேடியோ மற்றும் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
4: நம்ம டைம் சப்பாடி அடிக்க போறேன்.
5: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனச காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 முதல் 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.
11: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

கிரீன் ஃபிளாக் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னேன், விளைவரியாக சொல்லணும். இப்போ ரெட் ஃபிளாக் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிவிட்டு அப்புறம் விளைவரியாக பேச போகிறோம். இந்த கிரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக் அப்படின்னு பார்க்குறப்போ ஹெல்த்தியான சைன்ஸை கிரீன் ஃபிளாகாகவும் அண்ட் வார்னிங் சைன் ஐயோ இவனா பயங்கரமான ஆளாச்சு இவங்கிட்டலாம் வந்து பேச்சு வச்சுக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறது ஒரு வார்னிங் சைனாக பார்க்கப்படுறது ரெட் ஃப்ளாகாகவும் வந்து காமனாக சொல்லப்படுது. கிரீன் ஃப்ளாக் பற்றி சொன்னேன். ரெட் ஃப்ளாக் அப்படிங்கிறது கண்ட்ரோலிங் பிஹேவியர், லவ் பாம்பிங் சில பேர் பண்ணுவாங்க. ஆமாம் சொல்கிறேன். அப்புறம் ஒரு இன்கன்சிஸ்டன்ட், அதாவது திடீர்னு பார்த்தா செம்மையாக சிரிச்சு சிரிச்சு பேசுவான், திடீர்னு பார்த்தா கடுப்பாவான், திடீர்னு பார்த்தா ஆள் இருக்கவே மாட்டான். ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பிஹேவியர், அக்கௌண்டபிலிட்டி, லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, டிஸ்ரெஸ்பெக்டிங் பவுண்ட்ரிஸு. அதுக்கப்புறம் இப்போது அதாவது ஏ நான் உன்னை கேர் பண்ணுறேன், உன் மேலே கேர் இருக்கிறதுனால தானே நான் அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஜெலசி, இந்த பொறாமை இருக்கும் பார்த்தீங்களா, பொறாமையை வந்து அப்படியே நான் உன்னை கேர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பேக்கிங்கில் போட்டு நம்மக்கிட்ட தந்து நம்மளை ஏமாத்துறது. கேஸ் லைட்டிங், இந்த கேஸ் லைட்டிங் பற்றியும் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்டு இமோஷ்னல் வாலட்டாலிட்டி, இல்லாட்டினா சில பேர் எப்படின்னா சப்ப மேட்ருக்கெலாம் கோச்சிருப்பாங்க, அந்த விஷயம் வந்து பேசி பேசி பெருசாக்கிடுவாங்க, ப்ளோயிங் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு வாங்க அதுக்கு பேர். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சயின்ஸ்லாம் சில பேர்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள டீல் பண்ண வேண்டியது அவசியம். சரி, இப்போ நம்ம வந்து கிரீன்லேண்ட் ரெட் ஃப்ளாக் எதெல்லாம் இருந்தால், இவங்க கிரீன் ஃப்ளாக் எதெல்லாம் இருந்தால் அவங்க ரெட் ஃப்ளாக் அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ இது விளையாடியாக சொல்லணும்ல, அதுக்கு 9 மணிக்கு மேலே தாண்டி போகணும்ல, தாண்டி போய் திருப்பி வந்து இதெல்லாம் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். நான் ஓகேவா அன்புடு, நான் ஆர்ஜே பிராவோ. ஓகே, நான் இன்றைக்கி வந்து காமனாக இருக்கிற விஷயத்தை தான் சொல்லிகிட்ருக்கேன். சரியா, இன்டெப்த்தாக இனி அடுத்த 2 ஹவர்ஸ் பேச போகிறோம். தெரிஞ்சுப்போம் நம்ம யாருன்றதை, நல்லா தெரிஞ்சுப்போம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: அண்ணே துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
1: எஸ் பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ் 0 வாட் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
6: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
1: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions.
4: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்திய நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
7: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
8: ஆஃபர் வேலிட் till 31st May.
4: அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.

வெல்கம் பேக். 9 மணிக்கு மேல ஆச்சு. அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. ரெட் ஃபிளாக் அப்புறம் கிரீன் ஃபிளாக், இது ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரியான ஒரு பங்கு வகிக்குது? ரெட் ஃபிளாக்னா கிரீன் ஃபிளாக்னா என்னென்ன? இது வந்து ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும், அதாவது மென்னுக்கும் விமனுக்கும் ஒரே சயின்ஸ் தானா இல்லை மாறி மாறி வருமா? இதை பற்றிலாம் உங்ககிட்ட நான் சொல்லலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு கிரீன் ஃபிளாக்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னேன். அதாவது கன்சிஸ்டன்ட் கம்யூனிகேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க வரீங்க, ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் கூட நீங்கள் வந்து ஒரு அந்த கம்யூனிகேஷன் என்றைக்குமே இருக்கும். இப்போ இது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த கம்யூனிகேஷன் ஸ்கீன்னு சொல்கிறது சும்மா கிடையாது. ஒருத்தர் என்ன செய்கிறோம், நம்மளுடைய வேர் அபவுட்ஸ் என்ன, அண்ட் நம்மளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்க விரும்புகிற சில விஷயங்கள், மனசை திறந்து பேசுகிறது, இதெல்லாமே கம்யூனிகேஷனுக்கு கீழே வரும். இப்போ இதெல்லாமே இந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கிறவங்கலாம் ஒரு கிரீன் ஃபிளாக் பிஹேவியராக பார்க்கப்படுது. அதே மாதிரி பவுண்ட்ரிக்கு ரெஸ்பெக்ட், அதாவது ஒரு சில பேருக்கு இப்போ எப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கெலாம் வந்து 10 மணிக்கு மேலே தூக்கம் வந்துடும், எங்கேயுமே வரமாட்டான். ஸோ இப்போ நாங்கள் எப்படின்னா அந்த பவுண்ட்ரி, அந்த பவுண்ட்ரிங்கிறது அதுதான் ரெஸ்பெக்ட் பண்ணோம். அந்த 10 மணிக்கு மேலே என்ன நீ பண்ண போகிற 10 மணிக்கு மேலே, ஏன்னா வீட்டில் உட்காந்து படம் பார்ப்பேன், அதுக்கு நீ எங்களோட வெளில வரலாம்னு கூப்பிட்டா கூட ஷீல் நவக்கம். ஸோ வீல் ரெஸ்பெக்ட் அவர் பவுண்ட்ரிஸ், விச் இஸ் லைக் எனக்கு ஒரு சிலது செய்யணும், எனக்கு ஒரு சிலது செய்ய வேண்டாம் அப்படிங்கிற அந்த பவுண்ட்ரியை ஒருத்தர் நமக்கு வைக்கும் போது அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க போக்கில் அதை புரிஞ்சுக்கிட்டு விடுறது, இது ஒரு நல்ல ஒரு கிரீன் ஃப்ளாக் பிஹேவியர். அக்கௌண்டபிலிட்டி, ஒரு தப்பு நடந்துருச்சு இல்லை ஏதாவது ஒன்று நடந்துருச்சு, நம்ம சொன்ன சொல் ஏதாவது பயங்கரமாக பாதிச்சிருச்சு ஒருத்தரை அப்படின்னா அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது. டிஃபென்சிவாக இருந்து இல்லை இல்லை நான் அப்படி நினச்சி சொல்லலை, இல்லை இப்படி நினச்சி சொல்லலை அப்படின்னு டிஃபென்சிவாக இல்லாமல் அதுக்கான நம்ம வேலை தப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து அது கொஞ்சம் கஷ்டமாக என்னது நம்மளாக இப்படி பண்ணணும் அப்படின்னு நமக்கே தோணும், பட் இருந்தாலும் அதை அந்த அந்த அந்த தப்பை ஒத்துக்கிட்டு அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது ஒரு நல்ல சைன். இமோஷ்னல் அவைலபிலிட்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த அந்த கிரீன் ஃப்ளாக் பிஹேவியரில் இருக்கிறவங்க அவங்களுடைய எமோஷன்ஸை வந்து ஃபீலிங்ஸை வந்து உங்களை ஷட் டவுன் பண்ணாமல் பேசுவாங்க. அதாவது ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகாமல் அட் த சேம் டைம் தனக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் ஆர் வலி அதை வந்து உங்ககிட்ட நம்பி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அண்ட் உங்களுடைய விஷயங்களையும் அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கிரீன் ஃப்ளாக் பிஹேவியர். அண்ட் இந்த ரிலையபிலிட்டி அண்ட் இந்த ஆக்ஷன்ஸ் ஓவர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது சில பேர் சார் நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவோம் சார், ஆனால் செயலில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஒரு கிரீன் ஃப்ளாக் பிஹேவியராக இருக்கிற ஆள், ஒரு ஆணோ இல்லை பொண்ணோ, அவன் என்ன சொல்கிறானோ சொன்னதை விட அவன் செயலில் எல்லா விதமான நேர்மையும் கண்ணியமும் காதலும் தெரியும். ஐயோ மைக் அடிச்சிட்டேன். அப்படி தெரிஞ்சா டு நாட் லீவ் ஹிம், டு நாட் லீவ் ஹர். ஓகே பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். அன்புடன் நான் ஆர்ஜி பிராவோ.

0: ரோலெக்ஸ்
1: சார், ஜஸ் சார்.
2: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
3: டே அண்ணே, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
4: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: குளோபல் எக்ஸ்போஜரோட டாக்டர் ஆகிற கனவோட இருக்கீங்களா? கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பிரசன்ட்ஸ் தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிசன் ப்ரோக்ராம்.
6: கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி UAE-ல உங்க 3 இயர்ஸ் ஜேர்னியா துவங்கி அடுத்த 3 இயர்ஸ் லீடிங் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ரொமேனியா, UK, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் கானால கம்ப்ளீட் பண்ணலாம்.
4: அஃபோர்டபிள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் அண்ட் குளோபல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. அட்மிஷன்ஸ் ஆர் நவ் ஓபன். விசிட் gmu.ac.ae or call 0565

நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
1: பச்சைக்கொடி பத்தி ஃபுல்லா பேசிட்டோம், கிரீன் பிளாக் பத்தி, இப்ப ரெட் பிளாக் பத்தி பேசியானுமில்ல. ஆஃபன் ரெட் ஃப்ளாக்ஸ் வந்து ஒரு வார்னிங் சைனாக பார்க்கப்படுது. ஸோ இந்த கண்ட்ரோலிங் பிஹேவியர் இருக்கிறவங்க, ஏ நீ ஏன் எங்கே போகிற, அவங்க கூட ஏன் பேசுகிற, 10 மணிக்கு மேலே நீ ஏன் ஆன்லைனில் இருக்க, இந்த மாதிரி கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. டிபி ஏன் வச்ச, என் ஒய்ஃப் வந்து டிபி வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியானானில் ஒருத்தர் பேசி அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது பயங்கர மோசமாக இருக்குது. ஒரு வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறது கூட அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ. ஸோ இதெல்லாமே வந்து பயங்கரமான ஒரு ரெட் ஃப்ளாக் பிஹேவியர், கண்ட்ரோலிங் பிஹேவியர். இந்த லவ் பாம்பிங்னு ஒன்று இருக்குது. எப்போவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சில பேர் இதை செய்வாங்க. அதாவது அதீத அஃபெக்ஷன் கொடுக்குறது, இன்டென்ஸ் அஃபெக்ஷன் இந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து காட்டுறது. அண்ட் இது வந்து எப்படின்னா, இது நல்லது தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும், ஆனால் இது பிகினிங் ஸ்டேஜில் பயங்கர ஃப்ளாட்டரிங்காகவும் அண்ட் லேட்டர் ஆன் அது ஒரு அன்ஸ்டேபிளாகவும் இருக்கும். அதாவது சில பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய கிஃப்ட் வாங்கி தரது, ரொம்ப டைம் கொடுக்குறது, அட்டென்ஷன் கொடுக்குறது, அப்புறம் அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும், அன்ஸ்டேபிள் ஆகிடும் ஒரு பாயிண்டில். அது மறுமுனையில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா, அவங்கள வந்து போட்டு ஒரு பாடாக படுத்திடும். என்ன பிகினிங்கில் அவன் அப்படி இல்லவே இல்லையே, நல்லா இருந்தானே, சிரிச்சு சிரிச்சு பேசுவான், எப்போ கூப்பிட்டாலும் வருவான், எனக்காக வரும், இப்போ அப்படி இல்லவே இல்லையே. இது வந்து இதுக்கு பேர் லவ் பாம்பிங். ஸோ யார் ஒருத்தர் நிதானமாக இல்லாமல் பயங்கரமாக வந்து இன்டென்ஸ் அஃபெக்ஷனை பிகினிங்லேயே காட்டுறாங்களோ, கொஞ்சம் அவங்கக்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அண்ட் இன்கன்சிஸ்டன்ட் பிஹேவியர், இந்த ஹாட் அண்ட் கோல்டு மிக்ஸ்டு சிக்னல்ஸ் கொடுக்குறவங்கள நீங்கள் வந்து தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் ப்ரொவைடட் நீங்கள் வந்து ஒரு டேட்டிங் சீனில் இருக்கீங்க, யாரையாவது பிடிச்சிருக்கு, அவங்கக்கிட்ட பழகிறீங்க, ஒரு சில நேரம் அவங்கள நினச்சா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஒரு சில நேரம் அவங்கள நினச்சா வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு வர குழப்பம் மட்டும் கிடையாது, திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் பிஹேவியர், விச் மீன்ஸ் இன்கன்சிஸ்டன்ட் பிஹேவியர், ஹாட் அண்ட் கோல்டு. அதாவது ஒரு நாள் நல்லாவும் ஒரு நாள் நல்லா இல்லாத மாதிரியும் நீங்கள் இன்னொருத்தரால் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கங்க. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, எந்த ஒரு காரியத்துக்குமே இது என் தப்புன்னு பையன் ஒத்துக்கவே மாட்டான், டிஃபென்சிவாக இருப்பான். நீங்கள் உங்களையே வந்து கேஸ்லைட் பண்ணி, இல்லை தப்பு உங்கள் மேலே தான் இருக்குது, நீங்கள் இப்படி பேசினதுனால தான் அவன் அப்படி நடந்துக்கிட்டான்ற ரேஞ்சுக்கு போய் யூடர்ன் போட்டு திருப்பி விட்டுருவான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எப்போவுமே நம்ம கட் ஃபீலிங் சொல்லிவிடும் தெரியுமா, இது இல்லை நீ கரெக்டாக தான் யோசிக்கிற அப்படின்னு. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஏமாறுறோம், ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட தான் கொஞ்சம் ஏமாந்து போகிறோம், கொஞ்சம் விட்டு கொடுக்குறோம், அந்த நேரத்தில் தான் இதெல்லாம் நம்ம கண்டுக்கு தெரியாமல் போயிடுது. பேசுவோம் ஆர்ஜே பிராவோ, அன்புடன் தான் ஆர்ஜே பிராவோ அப்படி சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கேட்குறது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: தலைவர் சாங் ஆஃப் தி இயர், தலைவர் சாங் ஆஃப் தி இயர்.
1: Brought to you by Basha Bhai Biryani.
2: Ready-a?
3: Ready, sir.
4: Light.
5: Nandadu.
4: Camera.
5: Nadakka povadu.
4: Rolling.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ்
6: ரோலிங் சார், ரோலிங் சார்
0: ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
7: We'll be back after a short commercial break.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட், கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
1: ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக் பிஹேவியர் பத்தி ஓரளவுக்கு பார்த்தோம், அண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனா வேற ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போறோம், பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக் பிஹேவியரில் காமனாக இருக்கிற ஒரு சில விஷயங்கள், காமனாக இல்லாத, அதாவது ஆண்கள் மட்டுமே பெண்கள் மட்டுமே, இது வந்து நான் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவன் அதாவது ஒரு கேட்டகரி மட்டுமே சேர்த்து சொல்கிறதுனால இது வந்து வெறும் ஆண்கள் மட்டும் இல்லாடா பெண்கள் மட்டும் அப்படி நினச்சிக்காதீங்க. இந்த பிஹேவியர் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது, பசங்கக்கிட்ட இருக்குது, பொண்ணுங்கிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் பழகிறவங்க இந்த மாதிரியான சயின்ஸ்லாம் நான் சொல்கிறதுனால நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறது வந்து கரெக்டாக இல்லை, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டுருக்கு, உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. கரெக்டாக நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், ஆமாம், ரிக்ரெட் அண்ட் ரிஜெக்ஷன், ரிஜெக்ஷன் இஸ் பெட்டர் தென் ரிக்ரெட் அப்படின்னு வரல. ஆமாம், அண்ட் அதே மாதிரி இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆக்ஷன் ஓவர் வேர்ட்ஸ். அதாவது வாயால் சொல்கிறத விட நான் உனக்காக இதை செய்வேன், நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு வாயால் சொல்கிறத விட அதை செயலில் காட்டுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. செயலில் காட்டுறதுக்கு ஒரு எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். அந்த எஃபோர்ட் போடாதவங்க என்றைக்குமே லைஃப் லாங் நிலைப்பாங்களான்னா எனக்கு தெரியாது. நிறைய ரிலேஷன்ஷிப்பில் நான் பார்த்துருக்கேன், ஒரு பக்கம் மட்டுமே வந்து ஆக்ஷன்ஸ் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் இன்னொரு பக்கம் அது இருக்காது. அப்போ தான் வந்து குழப்பம் வருது, பிரச்சனை வருது. ஸோ அதனால் நீங்கள் அது எப்படின்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ அட் த சேம் டைம் இந்த ரெட் அண்ட் க்ரீன் ஃப்ளாக் பிஹேவியர் மென் அண்ட் விமனுக்கு சேம் தானா அப்படின்னா மோஸ்ட்லி ஓ எஸ் தான். இந்த இது ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் கிடையாது, எப்படி பார்த்தாலும் இந்த சோஷியல் பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல அதில் ஒரு சில டிஃப்ரென்சஸ் வரலாம். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த க்ரீன் அண்ட் ரெட் ஃப்ளாக் பிஹேவியரில் இந்த அதிகமாக ஆண்கள்கிட்ட பார்க்கறது என்ன அப்படின்னா வந்து இந்த எமோஷ்னல் டிப்ரெஷன் ஒன்று இருக்கும். அதாவது பையன் வந்து வாய் திறந்து அவனோட ஃபீலிங்கை டக்குன்னு சொல்லவே மாட்டான், ஒரு கஷ்டம் இருக்கலாம், காசு இல்லாமல் இருக்கலாம், அது டக்குன்னு வந்து தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கிட்ட காட்டிக்க மாட்டான், சொல்லணும்னு விரும்ப மாட்டான், தன்னை வீக்காக காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டான். இது ரெட்டான எனக்கு, இது ரெட் ஃப்ளாகானு எனக்கு சொல்ல தெரியல. இது வந்து ஒருவேளை நம்மளை அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மட்டமாக நினச்சிருவாளோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் கூட இருக்கலாம். ஆனால் லேட்டர் ஸ்டேஜில் அதை எப்பவுமே நாங்கள் சொல்லுவோம், என்னால் இது பண்ண முடியாது, எனக்கு இது வந்து என்கிட்ட இப்போ இந்த காசு இல்லை, என்னால் அது வாங்கித்தர முடியாது அப்படிங்கிறத லேட்டர் ஸ்டேஜில் பையன் இன்னைக்குமே சொல்லலாம், பொண்ணுங்களும் அதே மாதிரி தான். ஸோ அண்ட் இந்த வல்னரபிலிட்டியை அவாய்ட் பண்ணுறதுன்னு ஒரு சிலது இருக்குது. அதாவது தன்னை வீக்காக காட்டிக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே போகவே மாட்டோம் நம்ம. சில நேரம் இதை சொன்னால் நம்மளே நம்மளை நினச்சி கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுவோம், இதுக்கு பேர் வல்னரபிலிட்டி. ஆனால் ஆக்சுவலி ஒரு சில ஆட்கள் கிட்ட அந்த வல்னரபிளாக இருக்கிறது ரொம்ப அவசியம், ஏன்னா வி டோன்ட் நோ வாட் தி அதர் பர்சன் இஸ் கோயிங் டு டெல் அஸ். அது வந்து நம்ம லைஃப் லாங் நம்ம நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிற பல விஷயங்களுக்கு ஒரு மருந்தாக கூட அமையலாம் இல்லையா. இப்போ நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வல்னரபிளாக இருப்போம், வல்னரபிள் இன் த சென்ஸ் நம்மளோட வீக்னஸ்ஸை சொல்லுவோம், பிரச்சனையும் சொல்லுவோம், ரொம்ப அன்ஃபில்டர்டாக இருப்போம்ல. ஸோ நீங்கள் பழகிறவங்ககிட்டையும் அந்த வல்னரபிலிட்டியாக இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் டோர் அவங்ககிட்டருந்து ஓப்பன் ஆகாது, உங்ககிட்டையுமே ஓப்பன் ஆகாது. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த ப்ரொட்டெக்ஷன் அப்படிங்கிற பேரில் சில பேர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் வந்து இல்லை, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து வெளியில் நைட்டு 10 மணிக்கு மேலே பசங்களோட போனால் பிடிக்காது. பையன் வந்து பொண்ணுக்கு ஏதாவது பிடிக்கல அப்படின்னா செய்ய மாட்டான், அதே மாதிரி தான் பொண்ணுங்களும். ஆனால் இது ஆஃபன் வந்து இட் இஸ் லைக் கண்ட்ரோல் ஓவர் தேர் இண்டிபெண்டன்ஸாக தான் எனக்கு எப்பவுமே படும். ஸோ இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்குதா? யாராவது நான் சொல்லும்போது இந்த மாதிரி நல்லது கெட்டதெல்லாம் செய்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாங்களா, அவங்கெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராங்களான்றதை யோசிச்சுட்டே இருங்க. ஐ வில் பி பேக் ஆஃப்டர் 10 o'clock. அன்புடன் நான் ஆர்ஜி பிராபோ.
2: நேரம் இப்பொழுது 10:00.

ரெட் ஃப்ளாக் அண்ட் க்ரீன் ஃப்ளாக் பிஹேவியர் பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பித்தோம். இது ஒரு புது விதமான ஒரு டாப்பிக்காக உங்களுக்கு இருந்திருக்கலாம் ரேடியோவில், ஆனால் இன்ஸ்டாகிராமில், டிக்டாகில், இன்டர்நெட்டில் இதை பற்றி நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நான் இதை பற்றி பேசணும் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் பேச ஆரம்பிச்சிருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம், நிறைய கால்ஸ் வேறு வந்துச்சு இன்றைக்கி. இந்த க்ரீன் ஃப்ளாக் அண்ட் ரெட் ஃப்ளாக் யாரெல்லாம் அப்படிங்கிறத ஆக்சுவலி ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி? நம்ம ஒருத்தர்கிட்ட பழகிறோம், ஒருத்தர்கிட்ட பழக பழக தான் அவங்களுடைய ஆக்சுவல் ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது தெரியுது. நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம், அதாவது ரியாலிட்டி எப்படியோ அதை விட பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அண்ட் அவங்ககிட்ட பழக பழக அவங்கள பார்க்க பார்க்க நமக்கு வந்து சிலதெல்லாம் வந்து உடையும். என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கேன், ஏய் இன்னும் இப்போ பரவாயில்ல, பயங்கர திறமையான ஒரு பொண்ணாக இருக்கேன், இந்த மாதிரி நம்ம இன்டெப்த்தாக ஒருத்தர்கிட்ட பழக பழக தான் நமக்கு ஒருத்தர் பற்றி தெரியுதே. அது நல்லதாக அமைகிற பட்சத்தில் நமக்கு எந்த பாதகமும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது. ஆனால் ஒரு சில நேரம் ஆப்போசிட்டாக போகிற பட்சத்தில் தான் ஹார்ட் பிரேக் ஆகுது, கடுப்பாகிறோம், ட்ரெயின்டாக ஃபீல் ஆகிறோம் சில நேரம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, திஸ் இஸ் வேர் ஆஃபன் பீப்புள் கெட் இட் ராங். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜட்ஜ் பண்ணிடுறோம், இல்லாட்டினா பேட்டர்ன்ஸை வந்து இக்னோர் பண்ணுறோம் சில நேரம், சரியா? அதாவது இந்த ஒரு சில பேட்டர்ன்ஸ்லாம் அவங்ககிட்ட சொல்கிறேன்ல, எல்லாத்துக்குமே பேட் டேஸ் இருக்குது. ஓகே, இந்த ரெட் ஃப்ளாக் அப்படிங்கிறது இது ஒரு ரிப்பீட்டடான ஒரு பிஹேவியர், நாட் அ சிங்கிள் மிஸ்டேக். அதாவது ஒரே விதமான பிரச்சனையை ஒரு ஆள்கிட்ட இருந்து நீங்கள் தினம் தினம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட அந்த ஆள் கம்ஃபர்ட்காக வந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களை உங்ககிட்டயே அந்த ஆளுக்கு ஒரு விதமான பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 10 மணிக்கு மேலே நீ வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறதா இருக்கலாம், அந்த ஒரு விதமான பிரச்சனைக்கே வந்து அது அடிக்கடி சண்டை கிண்டா வருது அப்படின்னா, தென் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் இட். ஓகே, அண்ட் சொன்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் மோர் தென் வேர்ட்ஸ். யார் ஒருத்தர் உங்கள் லைஃப்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, வாயால் சொல்லி நான் வந்து நிலாவை உனக்காக கொண்டு வந்து தருவேன்னு சொல்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஓகே, எஸ் இட் மேட்டர்ஸ், பட் ஆல்வேஸ் ஆக்ஷன் ஓவர் வேர்ட்ஸ். அதாவது செயல், உலகத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு வார்த்தைனா செயல். எந்த ஒருத்தர் வந்து ஆக்ஷன்ஸில் தனக்கான விருப்பத்தையும் லவ்வையும் தன்னுடைய செயல் மூலமாக தெரிவிக்காமல் இருக்கிறாங்களோ, வெறும் வாயால் மட்டும் உடச்சு விட்டுட்ருக்குறாங்களோ, அவங்கள நம்புறதே ரொம்ப கஷ்டம். நம்பணுமா வேணாமன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஏன்னா சொல்கிறது ரொம்ப ஈஸி, செய்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நமக்கு பிடிச்சவங்க நமக்காக ஒரு சில செயலை செய்கிறாங்க அப்படின்னா, அந்த எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னா, அதோட பெரிய விஷயம் என்ன இருக்குது உலகத்தில்? இருக்கணும்ல, எல்லாருக்குமாவா நம்ம செய்ய போகிறோம் கிடையாதுல்ல. ஸோ எனிவேஸ், திங்க் அபவுட் இட். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய் அண்ணே, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார வர?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
4: அட்டிங்க.

0: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
1: இந்த ரெட் ஃபிளாக் அண்ட் கிரீன் ஃபிளாக் பிஹேவியர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பேச ஆரம்பிச்சோம். வெல்கம் பேக் அண்ட் ஆக்ஷன் ஓவர் வேர்ட்ஸ். அண்ட் உங்கள் ஃபீலிங் வந்து எப்படி இருக்குது? ஒருத்தர்கிட்ட பழகிறப்போ உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சி நீங்கள் பழகிறீங்க, இது வந்து எந்த கணக்கில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒருத்தரை பார்க்குறீங்க, அவங்கக்கிட்ட அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு ஸ்பார்க் இருக்குது, படகி பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க. நிறைய அந்த கல்யாணம் பண்ணும்போதில் இந்த மேட்ரிமனியில் பார்க்குற ஒரு சில பசங்க பொண்ணுங்கள்லாம் வந்து மற்ற விஷயங்களெல்லாம் சேர்த்து பார்த்துட்றோம். அதாவது நல்ல வேலையாக, காசு இருக்கா, வீடு இருக்கா, எல்லாத்தையும் இதிலெல்லாம் டிக் பாக்ஸ் அடிக்கிற நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் இந்த பர்சனை? இவங்களால் வந்து நம்மளால் இவங்களும் நாமளும் சந்தோஷமாக இருக்க முடியுமா, கம்பேட்டபிளாக இருக்க முடியுமா, பிஹேவியர் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சில நேரம் செக் பண்ண மறந்துடுறாங்களோன்னு எனக்கு தோணும். நான் அந்த சிச்சுவேஷனில் என்றைக்குமே இருந்ததில்லை, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், ஆல்வேஸ் பே அட்டென்ஷன் டு ஹவ் யூ ஃபீல். இப்போ ஒரு சில பேர் நம்மளை கடுப்பாக்குறான்னு வச்சுங்களேன், நம்ம மனசை ஒத்துக்காது, ஏன் அவன் எப்படி நம்மளை அப்படி பண்ணுவான், நமக்கு தான் தப்பாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. நோ, பே அட்டென்ஷன் டு ஆல்வேஸ் ஹவ் யூ ஃபீல். ஓகே, நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா, ரெஸ்பெக்டடாக ஃபீல் பண்ணுறீங்க? இல்லாட்டி சில நேரம் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ஆன்சைட்டியாகவே இருக்கும், ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். இந்த வாக்கிங் ஆன் எக்ஷெல்ஸ் அப்படின்னு வாங்க, அதுக்கு நல்ல ஒரு தமிழ் வார்த்தை அப்படின்னா, இந்த ஒரு 10 முட்டையோட ஓடு இருக்குல்ல, அதை தரையில் போட்டு அது மேலே நீங்கள் நடக்கும்போது கரச்சு கரச்சுன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அன்சேஃபான இல்லாட்டி ஒரு ரெட் ஃப்ளாக் பிஹேவியர் இருக்கிற ஒரு ஆள் கூட பழகிறது அப்படிங்கிறது அது மேலே நடக்கிற மாதிரி தான். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஓகே, இந்த ஒரு ஆஃபன் இந்த ப்ரெஷரோ இல்லை கில்ட்டோ இல்லை ஒரு விதமான ஒரு கோபம் உங்களுக்குள்ளே உங்கள் மேலேயே இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காச்சும்? கண்டிப்பாக நீ யோசிக்க வேண்டியது அவசியம். ஆ, அன்புடன் நான் அவசியப்படாபோ.

0: to listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது
2: ரோலிங்
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ்
4: ரோலிங் சார்
3: ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
0: We'll be back after a short commercial break.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: கற்பூரங்காட்டி கண்ணுல ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல.
1: என்ன, நீங்க தயாரா?
5: மனசார வேண்டிட்டு மொழ அரைச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
1: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. May 14 வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
6: நம்ம டைம் சாமாடி அடிக்க போறேன்.
0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
9: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 to 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
1: ஓகேப்பா, இன்னைக்கு நிறைய பேசிட்டோம், கிளம்ப வேண்டிதான். ஓகே, இன்னைக்கு இந்த புது இந்த ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக் பற்றிலாம் பேசணும். எந்த ஒருத்தர் உங்களை சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிறாரோ அவர் க்ரீன் ஃப்ளாக். இது வந்து இன்னொருத்தர் மட்டும் கிடையாது, நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கணும். யார் வந்து பழகும்போது ஜாலியாக இருந்தது அண்ட் போக போக வந்து உங்களுக்கு அந்த ஆளை நினைக்கும் போதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு வார்னிங் சைன் உங்களுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும், அவங்களாம் க்ரீன் ஃப்ளாக். ஸோ ஆஃபன் நல்லவங்களை கூட சில நேரம் நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். ஸோ ஒரு கம்யூனிகேஷனால், ஒரு எஃபர்ட்னால் பில்ட் ஆகாத எந்த ரிலேஷன்ஷிப்புமே நிலைக்கவே நிலைக்காது. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பை பாதுகாக்கிறதுக்கு, வளர வைக்கிறதுக்குங்கிறத யோசிங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் யோசிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஐடியா இல்லை அப்படின்னா குழப்பம் தான் என்றைக்குமே. இன்ஃபேக்ட் கொஞ்சம் இன்றைக்கி நல்ல விஷயத்தை சொன்னதாக ஒரு ஃபீல் வருது எனக்கு. ஸோ அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன். குட் நைட் கைஸ், ஹாவ் அ நைஸ் டே. அன்புடன் நான் ஆர்ஜே ப்ராப்போ, சைனிங் ஆஃப். ஐல் சி யூ நாளைக்கு 8 மணிக்கு ஷார்ப்பாக.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு முதலமைச்சராக தாவிக்கா தலைவர் விஜய் நாளை திட்டமிட்டபடி பதவியேற்பாரா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. பெரும்பான்மை பலத்தை அக்கட்சி பெறாத நிலையில் ஆளுநர் ஆட்சியமைக்க அழைப்பு விடுக்க தயங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. 118 எம்பிக்களின் ஆதரவு தேவை என்ற 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் ஆதரவுடன் தாவிக்கா ஆதரவு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 107 112 உயர்ந்தது. தாவிக்கா ஆட்சியமைக்க இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவை. இந்த சூழலில் அடுத்த ஆதரவு விசிக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. தமிழக ஆளுநர் ராஜேந்திர அர்லீக்கரை இன்று ஆளுநர் மாளிகையில் சந்தித்து தாவிக்கா தலைவர் விஜய் ஆட்சியமைக்க உரிமை கோரினார். நாளை புதிய முதலமைச்சரின் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திட்டமிட்டபடி பதவியேற்பு விழா நடைபெறுமா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு வழங்கப்பட மாட்டாது என அதிமுக அறிவித்துள்ளது. தாவிக்காவுக்கு எந்த சூழலிலும் ஆதரவு இல்லை என்று அதிமுக மூத்த நிர்வாகி K.P. Munusamy தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை S.P. Velumani மற்றும் C.V. Shanmugam C.V. Vijayabhaskar ஆகியோர் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்புக்கு பிறகு K.P. Munusamy செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இதன்போது அதிமுக பெரிய இயக்கம் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு ஆதரவு கிடையாது என்றும் தெரிவித்தார். தமிழக சட்டமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக பொறுப்பு ஆளுநர் அர்லீக்கர் அறிவித்துள்ளார். 16th சட்டமன்றத்தின் பதவிக்காலம் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் 16th சட்டமன்றத்தில் திமுக அரசு ஆட்சி அமைத்த நிலையில் அதன் பதவிக்காலம் தற்போது நிறைவடைந்துள்ளது. அரசியல் சாசன முறைப்படி 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சட்டமன்றத்தின் பதவிக்காலம் நிறைவடைகின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவிக்கா வெற்றி பெற்றுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் 17th சட்டமன்றம் உருவாக்கப்பட்டு புதிய அரசு அமைக்கப்படும்.
1: இந்திய செய்திகள்.
2: பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இணையுமாறு தமிழ்நாட்டை வலியுறுத்த மத்திய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாடு மீட்கு வங்க தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. மாநில அரசின் பள்ளிகளில் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மும்மொழி கொள்கையை திணிக்கும் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை தமிழ்நாடு எதிர்த்து வந்தது. மேற்கு வங்கம் தமிழ்நாட்டில் பிஎம் ஸ்ரீ திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய அரசு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 14,500 மேற்பட்ட அரசு பள்ளிகளை அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இத்திட்டத்திற்கான மொத்த செலவில் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் ஏற்கும். இதுவரை பெரும்பாலான மாநிலங்கள் இத்திட்டத்தில் இணைந்துள்ள நிலையில் தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் இருந்து வருகின்றன. 2025 ஐக்கிய அரபு அமீரகத்தில் மொத்தமாக 558,191 புதிய ஓட்டுநர் உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது 2024 வழங்கப்பட்ட 504,377 உரிமங்களுடன் ஒப்பிடுகையில் 10.7% அதிகரிப்பாகும். இந்த இரட்டை இலக்க வளர்ச்சி நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பு, பொருளாதார விரிவாக்கம் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் நிபுணர்களுக்கான முக்கிய மையமாக ஐக்கிய அரபு அமீரகம் நீடிப்பதை வெளிப்படுத்துகின்றது. 2025 443,988 ஆண்கள் உரிமம் பெற்றுள்ளனர். இது 2024 ஒப்பிடுகையில் 12% உயர்வாகும். பெண் ஓட்டுநர்களும் ஐக்கிய அரபு அமீரக சாலைகளில் தங்களது வலுவான பங்களிப்பை அதிகரித்து வருகின்றனர். 2025 114,203 பெண்கள் ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ளனர். இது 2024 வழங்கப்பட்ட 108,006 உரிமங்களுடன் ஒப்பிடுகையில் 5.7% உயர்வாகும். அமெரிக்காவின் 15 அம்ச யுத்த நிறுத்த முன்மொழிவை ஈரான் பரிசீலித்து வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. வாஷிங்டனின் 14 அம்ச சமாதான முன்மொழிவை தாம் பரிசீலித்து வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்ததாக அச்செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவும் ஈரானும் தங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் தருவாயில் உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதி முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஒரு பாகிஸ்தானிய வட்டாரம் ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்துள்ளது. அமைதி ஒப்பந்தத்திற்கு ஈரான் இணங்காவிடை மீண்டும் கொண்டுவீச்சு தொடங்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே எபிக் ஃபியூரி முடிவுக்கு வரும் நிலையில் மிகவும் பயனுள்ளதாக இருந்த தடையும் நீக்கப்பட்டு ஹோர்முஸ் நீரிணை அனைத்து நாடுகளுக்கும் திறக்கப்படும் என அவர் கூறினார். இதற்கு ஈரான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் குண்டுவீச்சு தொடங்கும், அத்துடன் முன்பு இருந்ததை விட அதிகமான அளவிலும் தீவிரமாகவும் இருக்கும் என்று டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான இணக்கப்பாடு நெருங்கி வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் சுதந்திர திட்டத்தை இடைநிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மத்தியஸ்தரான பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகளின் கோரிக்கையை ஏற்று தற்போது அத்திட்டத்தை இடைநிறுத்துவதாக அவர் ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் தெஹ்ரானுடன் ஒரு முழுமையான மற்றும் இறுதி ஒப்பந்தத்தை நோக்கிய பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஒரு சரக்கு கப்பல் தாக்கப்பட்டதாக பிரிட்டனின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் பிரிவு அறிக்கை வெளியிட்டுள்ளது. பலவீனமான போர் நிறுத்தம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆன நிலையில் ஈரானுக்கு எதிரான தமது தாக்குதல் நடவடிக்கைகளை அமெரிக்கா முடித்துவிட்டதாக அந்நாட்டு ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருந்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் சர்ச்சைக்குரிய வகையில் 323 கொள்கலன்கள் இலங்கை சுங்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடு செய்திருந்த பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதயகமன்பில இன்று பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்தார். இந்த சம்பவம் குறித்து கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் முன்னிலையில் வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் வருகை தந்திருந்தார். அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் தலைமையில் கூடிய இந்த குழுவின் முன்னிலையில் தாம் வாக்குமூலம் வழங்கியதாக முன்னாள் அமைச்சர் கம்மன்பில தெரிவித்தார். எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் அதிக பொறுப்புடைய ஜனாதிபதி, துறைமுக விவகார அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ள இந்த குழு தீர்மானிக்கவில்லை என உதய கம்மன்பில தெறிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. 89.4.
3: ஏய், நீ ஸ்டைலா பேசவே நினைக்கல. அது தமிழ் FM-ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice-ங்க.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

நினைக்கல, அது தமிழ் நீங்க பாட்டு கேப்பீங்க. கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் வெரி குட் சாய்ஸ்ங்க. 89

இன்ஃபோ தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனச காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். விர்ரு விர்ரு விர்ரு விர்ரு கிர்ரு கிர்ரு கிர்ரு.

0: че ке се буде ето не.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் FM தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: அட்டிங்க.

கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

பக்கம் கேப்பு மாதிரி என்னத்த தாய் இது பத்து கிச்சது என்ன கத்துக்கு இன்னைக்கு இது கைத மாதிரி மொக்க வாங்கி இருக்கா என்கிட்ட நீ மொக்க வாங்கிக்கு நான் தாங்க மாட்டேன் கஷ்டம் முசா.

நினைக்கல. பாட்டு கேப்பீங்க, கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் வெரி குட் சாய்ஸ்ங்க. 89.9